ஒலித்த பாடல் அச்சானி திரைப்படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது. அடுத்து வியாபாரி திரைப்படத்துக்காக ஹரிஹரன் எம்எல்ஆர் கார்த்திகேயன் பாடியவர்.

0: நேயநெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்களை விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 22 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 நாள், பரபவ வருடம் ஆவணி மாதம் 27 நாள் ஞாயிற்றுக்கிழமை, வள்ளுவன் வாய்க்கிலே ஒன்றாய் இன்றைய குரலமுதம்.
1: படுபயன் வெகி பழிபடுவ செய்யா நடுவு அண்மை அனுபவ
2: நடுவு நிலைமை தவறுவதற்கு வெட்கப்படுபவர்கள் பிறர் பொருளை கவர்வதால் அப்போதைக்கு கிடைக்கும் பயனை மட்டுமே கருதி பழிச்செயலை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 172 அதிகாரம் வெக்காமை.
1: படுபயன் வெகி பழிபடுவ செய்யா நடுவு அண்மை அனுபவ
2: நடுவு நிலைமை தவறுவதற்கு வெட்கப்படுபவர்கள் பிறர் பொருளை கவர்வதால் அப்போதைக்கு கிடைக்கும் பயனை மட்டுமே கருதி பழிச்செயலை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 172 அதிகாரம் வெக்காமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆவண கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது.

விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். பிலிப்பைன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் மாதம் 8 தேதி தொடங்கி 18 தேதி வரை நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நேரம் 6:03. நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க உரை வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். இன்று காலை 7:00 வணக்கம் வரணியில் தொழில் தொடங்குவோம் உரை கேட்கலாம் வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குகிறார் எஸ் முத்தையா அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். இன்று காலை 8:30 கணபதி உலா நிகழ்ச்சியில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் கேட்கலாம் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. பிரச்சனைகளை கையாளும் திறமை இன்றைய மாணவர்களிடம் குறைந்துள்ளதா அதிகரித்துள்ளதா? காலை 10:02 மனம் விரும்புவதை மனம் விரும்பிய பாடல்களை நேரலையாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதி. இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க புடவை எடுக்க போய் கணவரோட நீங்கள் பண்ண கலாட்டா குறித்து. இன்று 11:00 நலம் தானா கர்ப்பவையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் எதிர்மறை எண்ணங்களால் வரும் பாதிப்புகள் குறித்து அறியலாம். 12:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் INS விக்ராந்த் குறித்து அறியலாம். 4:02 புதுகை தும்பி. மாலை 5:02 குழந்தைகள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று 7:00 அறிவியல் தகவல்கள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும்

உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பல பயிர் சாகுபடி முறைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட இயற்கை விவசாய சங்கத்தின் செயலாளர் எஸ் ஏ சுப்பிரமணியன் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நீங்கள் கேட்கலாம். இன்று இரவு 8:05 நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இளங்காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள், 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்கள் கூறும் சேமிப்பின் அவசியம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். மக்கள் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க நிகழ்ச்சியும் நேரமும். இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள்.

0: இவைகள்.
1: இனி கேட்கலாம் இணைத்தானம் நல்லவை கேட்க.
2: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: கைமாறு கருதாத உதவி அப்படி என்றால் என்ன? பிரதிபலன் ஏதுமின்றி பிறருக்கு செய்யும் நன்மையாகும். நாம் உதவியை வழங்கிவிட்டு அதற்கான புகழையும் நன்றியையும் அல்லது எதிர்கால உதவியும் எதிர்பாராமல் இருப்பது கைமாறு கருதாத உதவியாகும். பழந்தமிழ் இலக்கியமாகிய மூதுரையில் நன்றி ஒருவர்க்குச் செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்ற பாடல் கைமாறு கருதாத உதவிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். இப்பாடலின் பொருள்தான் என்ன என்று பார்ப்போமா? ஒரே இடத்தில் நிலைத்துச் சோராமல் வளர்கின்ற தென்னை மரமானது தன் வேரால் உண்ட தண்ணீரை தன் தலையாலே சுவையுள்ள இளநீராக்கி தருகின்றது. அதுபோல நல்ல குணமுடைய ஒருவனுக்கு ஓர் உதவி செய்தால் அவ்வுதவியை அவன் மீண்டும் நமக்கு எப்பொழுது செய்வானோ என்று

0: ஐயம் வேண்டுவதில்லை, உறுதியாகச் செய்வான் என்று சொல்கிறது மூதுரை. மற்றொரு பாடலிலோ, நல்லார் ஒருவருக்கு செய்கின்ற உதவி கருங்கல்லின் மேல் செதுக்கப்பட்ட எழுத்தை போல அழியாது விளங்கும் என்று சொல்கின்றது மூதுரை. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே என்பதே அவ்வரிகள். எனவே கைமாறு கருதாது செய்கின்ற உதவியே மிகச்சிறந்த உதவி. ஓர் அழகான கவிதை. காரிருள் நீக்க கதிரவன் தோன்றுவான், காசுகள் கேட்டுத்தானா ஒளிருவான், மாறியாய் மேகம் மழையை பொழியுமே, மாறுதல் ஏதேனும் மண்ணிடம் கேட்குமோ, கேளாமல் செய்யும் உதவிக்கு ஈடான செல்வம் வேறில்லை, கைமாறு ஒன்றும் கருதாமல் பூமி தரும் அன்பிற்கு அளவில்லை, விடியலின்றி சூரியன் சுடரவில்லை, பிரதிபலன் பேசி இயற்கை மலரவில்லை என்பதை நாம் உணர்ந்திடுவோம். இயற்கை என்றும் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் உதவி செய்கின்றது. இயற்கையைப் போல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உயிர்களிடத்தில் கருணை காட்டிய வள்ளல்களாக போற்றப்படுகின்றனர் கடையேழு வள்ளல்கள். பாரி தனது தேரை முல்லைக்கொடி படர வழங்கினார். குளிரில் நடுங்கிய மயிலுக்கு தனது போர்வையை வழங்கினார் பேகன். தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அவ்வைக்கு வழங்கினார் அதியமான். இதுபோல எத்தனையோ சான்றுகளை கூறலாம். கண்ணகியின் அறநெறி, நீதிக்காக வாழ்ந்த பண்பு, பிறர் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்த மனப்பான்மை ஆகியவை தன்னலமற்ற வாழ்வின் உயர்வை எடுத்துரைக்கின்றன. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணையின் வடிவமாக இருந்த மணிமேகலை தனக்கு கிடைத்த அமுத சுரபி பாத்திரத்தின் மூலம் மக்களின் பசித்துயர் போக்கினார். புறாவை காப்பாற்ற உடல் சதையை தர துணிந்தார் சிபி சக்கரவர்த்தி. பசுவின் கண்ணீரை துடைக்க தன்னுயிர் தர துணிந்தான் மனுநீதி சோழன். தன்னிடம் வந்தவர்களை வெறும் கையுடன் அனுப்பாத கொடை வள்ளலாக விளங்கியவர் கர்ணன். எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்கின்றவர்கள் வரலாற்றில் எத்தனையோ பேர். இவர்களைப் போல எத்தனையோ பேர் கைமாறு கருதாமல் உதவி செய்து மக்களின் மனங்களில் நீக்கமர வாழ்கிறார்கள். பல்வேறு இலக்கியங்கள் கைமாறு கருதாத உதவி பற்றி பலவாறு விளக்குகின்றன. பிரதிபலன் எதிர்பாராமல் பசி போக்குவதே உண்மையான தவம் என்று சிறுபஞ்சமூலம் என்னும் பழந்தமிழ் இலக்கியம் விளக்குகின்றது. எனவே கைமாறு கருதாத உதவி செய்வோமாக, மக்கள் மனங்களில் நீக்கமர வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்களை விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நேரம் 6:16. காதை உடுருவும் காலை பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில், இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில், புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலர்வன வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியின் துவக்க பாடல் டி.எல். மகாராஜன் பாடியது.

நேரம் 6:20 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz பக்தி பாக்களாய் உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப் போக்கள். நிகழ்ச்சியில் இனி SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் 6:26. இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி சிந்து பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஆகாஷ்வாணி தொழில் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நேரம் 6:32. நிகழ்ச்சியில் இனி

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:38 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்கலாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப் பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் இதுவரை மனம் பரப்பின வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:45 நேர்களை நீங்க கேட்க இருக்கிறீங்க.
2: உழவர்களுக்கான தகவல் இது. வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை வழங்குகிறார் கே. ரவிசங்கர் அவர்கள்.
2: கால்நடை ஒருங்கிணைப்பு கொள்கை 5, ஆங்கிலத்துல லைவ் ஸ்டாக் இன்டகிரேஷன். இப்போ இயற்கை விவசாயிகள் கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாட்டு சாணத்துல இருந்து நான் வந்து பஞ்சகவ்யம் பண்ணுவேன்,

0: ஜீவாமிர்தம் பண்ணுவேன், அமுத கரைசல் பண்ணுவேன். இந்த மாதிரி மாட்டு சாணத்தை ஒரு பொருளாக மதிக்கிற ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல இருக்கு. இந்த விவசாயத்திற்கும் நமது பாரம்பரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுதான் உண்மை. நம்மளுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாடு நிலத்தில் மேய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுது. நீங்க வந்து மாடை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு அதுக்கு தீவன புல்ல போட்டு அதுக்கப்புறம் ஒரு வர தீவனம் போட்டு தீவன மூட்டையை கொஞ்சம் கலந்து கொடுத்து அதுல வர சாணியை எடுத்துட்டு போய் பஞ்சகவ்யம் தயாரிச்சு வயல்ல போடுங்க இல்ல உங்க தோட்டத்துல போடுங்க அப்படின்றதுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு மாடை நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் வயலில் மேய வேண்டும். ஒரு மாடு வயலில் மேய்ந்தால் அந்த மண் மிக மிக வேகமாக வளம் பெறும், அதுதான் நம் பாரம்பரியம். மாடு நுனிப்புல் மேயாது அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாடு ஒரு பயிரை கடிக்கும் பொழுது அந்த பயிர்ல ஒரு தற்காப்பு கவசம் ஒண்ணு உருவாகும். தற்காப்பு கவசம் என்ன பண்ணும்னா அந்த பயிருக்கு ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும். அது மாடு திருப்பி அந்த பயிரை கடிக்கும் போது அந்த கசப்பு தன்மை வர்றதுனால அந்த மாடு அந்த பயிரை திருப்பி கிடைக்காது. அதே சமயத்துல இந்த பயிர் கசப்பு தன்மையை உருவாக்குவது அப்படின்றது அது வந்து அந்த பயிரின் வலிமையை அதிகரிக்கும். அப்படி அதனுடைய வலிமையை அதிகரிக்கும் போது அது மண்ணையும் வளமாக்கும். இதுதான் இதுல இருக்கிற ஒரு அறிவியல். ஒரு மாடு ஒரு பயிரை கடிக்கும் பொழுது ஏற்படும் பயிர் மாற்றங்களே அந்த மண்ணை வளமாக்குகிறது, அந்த பயிரையும் வலிமையாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலம்தான் மிக வேகமாக வளம் பெறும் அப்படின்றதுதான் பாரம்பரியத்தில் இருக்கும் சிந்தனை. ஆனா அந்த சிந்தனைக்கும் இன்றைய இயற்கை விவசாய நடைமுறைக்கும் எந்த தொடர்புமே இல்லை. நம்ம இத பண்றதே கிடையாது. ஒரு மாட்டை கட்டி வச்சுட்டு புல்ல போடுறோம், தீவனத்தை போடுறோம், சாணத்தை கொண்டு போய் திரும்பி மண்ணில் கொட்டிட்டு நம்ம இயற்கை விவசாயம் பண்றோம், இதுதான் எங்க தாத்தா பண்ணதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர, இது மிக மிக ஒரு தவறான புரிதல் நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி. மாட்டை பலதானிய பயிர் விதைச்சு அதை மேய வைக்க முடியல உங்க வயல்ல உங்க தோட்டத்துல அப்படின்னா நீங்கள் மாடு இல்லாமலேயே அழகாக விவசாயம் செய்யலாம். அதனால ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. அந்த வாய்ப்பை உங்களுக்கு மீளுருவாக்க விவசாயம் வழங்குகிறது. லைஃப் ஸ்டாக் இன்டகிரேஷன், கால்நடை ஒருங்கிணைப்பு அப்படின்றது மீளுருவாக்கத்தில் இருக்கிற ஒரு கொள்கை. பட் நீங்க அதை வந்து உடனடியா பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதற்கான ஒரு கட்டமைப்பு உங்ககிட்ட இருக்கு, நிலம் இருக்கு, உங்களால பண்ண முடியும். ரொட்டேஷன்ல உங்களுடைய நிலத்துல மாட்டை மேய வைக்க முடியும் அப்படின்னா நீங்க அதுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா அது இல்லாம எப்படி ஒரு பயிரை நல்லா வளர்க்கறது அப்படின்றதுக்கான அறிவியல் துணை கொண்டு நீங்கள் நல்ல லாபகரமாகவே எந்த விதமான ரசாயன விஷங்கள் இல்லாம மண் வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விவசாய முறையை நீங்கள் செய்யலாம். மீளுருவாக்க விவசாயம் அறிவியல் அதற்கு எல்லா வாய்ப்புகளையும் வழங்குகிறது அப்படின்றதுதான் நம்ம அதுல புரிஞ்சுக்கணும். கால்நடையை நீங்க உள்ளார கொண்டு வரீங்கன்னா தயவு செஞ்சு உங்க நிலத்துல அதை மேய விடுங்க. அது எப்படி மேய வைக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு அறிவியல் இருக்கு, ரொட்டேஷனல் கிரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆழமான அறிவியல் அது. பட் அது மாதிரி பண்ண முடியலன்னா மாட்டை வைத்துக் கொண்டு மெனக்கெடாதீர்கள். அது இல்லாமலேயே ஊட்டச்சத்து மிகுந்த மண் வளத்தை கெடுக்காத ஒரு விவசாயம் சாத்தியமே.
1: இதுவரை மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. ரவிசங்கர் அவர்கள். அசோலாவை நெல் வயலிலும் வளர்க்கலாம். 1 சென்ட் நிலத்திற்கு சுமார் 1 கிலோ அசோலா என்ற அளவில் இட்டு வயலில் சுமார் 5 சென்டிமீட்டர் நீர் நிறுத்தினால் 2 வாரங்களுக்குள் அந்த இடம் முழுவதும் அசோலா வளர்ந்துவிடும். அசோலா கால்நடை தீவனமாக மட்டுமின்றி சிறந்த உயிர் உரமாகவும் பயன்படுகிறது. காற்றில் உள்ள தழைச்சத்தை நிலைநிறுத்தும் திறன் அசோலாவிற்கு உள்ளது. நெற்பயிரில் 1 ஏக்கருக்கு சுமார் 200 கிலோ அசோலா பயன்படுத்தலாம். இதன் மூலம் பயிருக்கு தழைச்சத்து கிடைப்பதுடன் மகசூல் அதிகரிக்கிறது.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணை

0: நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 61 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 60 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 34% முதல் 74% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

மகளே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி வளமர்தார் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் பல பயிர் சாகுபடி முறைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட இயற்கை விவசாய சங்கத்தின் செயலாளர் எஸ் ஏ சுப்பிரமணியன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55 மக்களே, நீங்க இப்ப கேட்க இருக்கிறீங்க
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தர்ஷினி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 6ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். முருங்கைக்கீரை கண் பார்வையை மேம்படுத்தும், எலும்புகளை வலுப்படுத்தும், சளி மற்றும் இருமலை போக்கும். பசலைக்கீரை, கீரை என்றாலே பெரும்பாலும் இதைதான் குறிப்பிடுவோம். தசைகளை பலப்படுத்தும், இரத்த சேகையை தடுக்கும், செரிமானத்தை சீராக்கும். சிவப்பு பசலை கொடி, பசலை, சிறு பசலை என பல வகைகள் உள்ளன. சரும நோய்களுக்கு நல்லது. மணத்தக்காளி கீரை வாய்ப்புண், வயிற்று புண், தேமல் ஆகியவற்றை ஆற்றும். சிறப்பு கீரை சருமத்தை பளபளப்பாக்கும், உடல் வெப்பத்தை குறைக்கும். பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு மிகவும் நல்லது. இரத்தத்தை சுத்தப்படுத்தும், சிறுநீரக பிரச்சனைகளை தீர்க்கும், நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். கரிசுவாங்கண்ணி கீரை கல்லீரலை பலப்படுத்தும், காமாலை நோயை தடுக்கும். மஞ்சள் கரிசுவாங்கண்ணி மிகவும் பயனுள்ளது.
2: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
3: என்னுடைய பெயர் தர்ஷினி.
2: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள்.
4: இயற்கையோடு பயணிக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம்.

0: நான் பிரியா ஜாதவ். இவரு இந்தியால அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். அங்க பிரம்மபுத்திரா நதி ஓடுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, அப்பப்ப வெள்ளம் வரும். அதே மாதிரி ஒரு பெரு வெள்ளம் வந்து ஊரே தண்ணியா இருக்கு. அவர் வாழ்ந்துட்டு இருந்ததோ ஒரு ஐலாண்ட், ஃபுல்லா தண்ணி இருக்கு, திரும்புற திசையெல்லாம் தண்ணி. கொஞ்ச நாள் பொறுத்து மொத்த தண்ணியும் உள்வாங்கிடுச்சு. இப்போ பாலைவனமா இருக்கு. ஜாதவ் நடந்து போயிட்டு இருக்கும் போது நிறைய பாம்புகள் அங்க இருக்கிறத பாக்குறாரு. அந்த மணல்ல செத்து போயிருக்கோ அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அந்த பாம்புகள் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. ஆனா அதால கொஞ்சம் கூட அசைய முடியல. ஜாதவ்க்கு ஏன்னு புரியல. கொஞ்சம் நிதானிச்சு யோசிக்கும் போது, இங்க மரங்கள் இருந்தா இந்த பாம்புகள் எல்லாமே நிழல்ல இளைப்பாறி இருக்கும், ஆனா இங்க மரங்கள் இல்லாதனால இவ்வளவு பாம்பு செத்து போயிருக்கே அப்படின்னு பாம்புகளுக்காக கண்ணீர் விட்டவர் தான் ஜாதவ். என்ன செய்யறது, இதுக்கு நிழல் வேணும்னா மரங்கள் வைக்கணும். சரி மரம் வைப்போம் அப்படின்னு விதையை எடுத்து மரங்கள் நட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பாலைவன மணல்ல எதுவுமே வளரல. அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க கிட்ட அறிவுரை கேட்கிறாரு. அரசாங்கத்தை நாடுறாரு, என்ன விதைய நான் போட்டா இந்த மணல்ல வளரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு நிறைய ஆராய்ச்சிக்கு பிறகு இங்க மூங்கில் வைக்கலாம் அப்படின்னு மூங்கில் விதைகளை நட ஆரம்பிக்கிறாரு. மூங்கில் கன்றுகளை நட ஆரம்பிச்சும் அந்த இடத்துல மரம் வளரல. திரும்ப அவரோட ஆராய்ச்சியை தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, சிகப்பு எறும்புகளை கொண்டு போய் விடுங்க. என்னது, சிகப்பு எறும்புகளால மரம் வளருமா? ஆமா, சிகப்பு எறும்புகள் ஒரு முக்கியமான காரணம். அந்த மூங்கில் மரங்கள் ரொம்ப அழகா வளர ஆரம்பிச்சு பெரிய காடா உருவாயிடுச்சு. சோ இந்த காட்டுல பாம்புகள் மட்டும் இல்ல, யானைகள் வரைக்கும் பல விலங்குகள் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காடுகளுக்கு மக்கள் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? மொலாய் காடு. அது என்ன மொலாய், ஜாதவோட செல்ல பெயர் அவங்க ஊர்ல மொலாய், அவர் பேர்லயே ஒரு காடு இருக்கு. திம்மக்கா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆட்சி. இவங்க கல்யாணம் ஆனதுல இருந்து இவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாமே கேலி பேசுறாங்க. அவங்க மன வருத்தத்தை யாருமே உணரல. அப்ப திம்மக்காவும் அவங்க கணவரும் சொல்றாங்க, ஏன் நம்ம வளர்த்து எடுக்கணும்னா அது குழந்தைங்களாதான் இருக்கணுமா? ஏன் மரங்களை வளர்த்து எடுக்க முடியாதா? மரங்களே நம்ம குழந்தைங்களா இருந்தா அப்படின்னு ஒரு நாள் முடிவு பண்ணி அவங்க கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமம் வரைக்கும் வழி நெடுக 8000 ஆலமர கன்றுகளை நடுறாங்க. ஆலமரம் இன்னைக்கு நிறைய இடத்துல நம்மளால பாக்கவே முடியறது இல்ல. குழந்தைங்க விருப்பமா ஆடக்கூடிய ஊஞ்சல், இயற்கை ஊஞ்சல், அந்த மரங்களை வழிநெடுக நட்டு வைக்கிறாங்க. அவங்க கணவர் இறந்துடுறாரு, ஆனா அவங்களோட இந்த பணி நிக்கல. தொடர்ச்சியா மரங்கள் நட்டுட்டே இருக்காங்க. அவங்க இறுதியா பத்மஸ்ரீ விருதும் வாங்கினாங்க. இது வேற வேற ஊர்கள்ல இருக்க மக்களை பத்தி சொல்றேனே, நம்ம ஊர்ல யாரும் இந்த மாதிரி எதுவும் செய்யலையா? பெரிய சாதனைகள் மரங்கள் காடுகள் உருவாக்கலையா அப்படின்னா இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மரம் தாத்தான நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு தெரியுமா தமிழ்நாட்டுல, அது யாரு? முடிஞ்சா கண்டுபிடிங்க. இயற்கையோடு பயணிப்போம். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள். தொழில் தொடங்குவோம் உரை கேட்கலாம். வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: தயாரிக்கக்கூடிய கருப்பட்டி, பனங்கள் கண்டு, கரும்பிலிருந்து தயாரிக்கக்கூடிய மஞ்சள் நிறத்திலான சர்க்கரை, மண்டை வெள்ளம் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய கட்டிகளாக கருப்பட்டி போல இருக்கக்கூடிய மண்டை வெள்ளம் போன்றவை தயாரிப்பது தென் மாவட்டங்களிலே மிக லாபகரமான தொழிலாக இருக்கிறது. காரணம், பல்வேறு இடங்களிலே கரும்பு பயிரிடுகிறார்கள். முன்பு போல் கரும்பு ஆலைகளுக்கு அவர்கள் விரும்பி அனுப்புவதில்லை. காரணம், பணம் கிடைப்பதற்கு 1 வருடம் 2 வருடம் ஆகிறது என்பதால் இவர்களே பக்கத்தில் ஒரு கூரை ஷெட்டை போட்டு பெரிய பாத்திரம், அதற்குரிய பாத்திரத்தை வாங்கி இந்த

வெல்லம், கருப்பட்டி போன்றவற்றை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பலர் அந்த நாட்டு சர்க்கரை தயாரிப்பது, மண்டை வெல்லம் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய உருண்டைகளாக அந்த கருப்பட்டியை எடுத்து அதை பல மாநிலங்களுக்கு அனுப்புவது லாபகரமான தொழில். எனவே உங்களுக்கு அருகிலே பனை மரங்கள் அதிகம் இருக்கிறதா? எவ்வளவு வேண்டுமானாலும் பதநீர் நீங்கள் வாங்கலாம். ஏனென்றால் நீங்களே பனை மரம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பனை மரங்களை லீஸுக்கு எடுத்தவர்கள் உங்களுக்கு எத்தனை லிட்டர் பதநீர் வேண்டும் என்று முதலில் ஆர்டர் கொடுத்து பணம் கொடுத்து விட்டால் தேவையான அந்த பதநீர், தகுதியான தரமான பதநீர் கொடுப்பார்கள். அந்த பகுதியிலேயே அவர்களுடைய இடங்களிலோ அல்லது உங்களுடைய இடத்திலோ அதற்குரிய ஷெட்டு போட்டு அதற்கு அந்த பணங்கள் கண்டு அந்த பனை வெல்லம், பணம் கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து உள்ளூர் வியாபாரிகளுக்கும் விற்கலாம். தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல இதர மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் மாவட்ட தலைநகர்களுக்கும் நீங்கள் பெரிய வியாபாரிகளுக்கு அனுப்பினால் அவர்கள் சின்னஞ்சிறு கடைகளிலே போட்டு அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள். ஆனால் இப்போதெல்லாம் இவற்றின் தேவை அதிகரித்து வருகின்ற காரணத்தால் பத்திரிகைகளிலே விளம்பரம் செய்வது, நான் இந்த பொருளை தரமாக தயாரிக்கிறேன், சுத்தமாக இருக்கும், தரமாக இருக்கும், நீங்கள் டெஸ்ட் செய்து பார்க்கலாம், உங்கள் வீட்டுக்கே குறைந்த செலவிலே கொரியர், லாரி, சின்னஞ்சிறு பார்சல் சர்வீஸ் மூலமாக குறைந்த செலவுகளை அனுப்பி வைப்பேன், என்னை நம்பி பணம் அனுப்புங்கள், அல்லது கிடைத்த பிறகு பணம் அனுப்புங்கள் என்றெல்லாம் பல விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம். அந்த விளம்பரங்கள் மூலமாக ஏராளமான பொருட்கள் பார்சல்கள் போடப்பட்டு பல்வேறு ஏன் பல நாடுகளுக்கு கூட இந்த பொருட்கள் கையிலே தயாரிக்கக்கூடிய தரமான இரசாயன பொருட்களை சேர்ப்பார்கள். பெரிய சர்க்கரை ஆலைகளிலே வெள்ளை நிற ஜீனி என்று சொல்லக்கூடிய சர்க்கரை தயாரிப்பதற்கு ஏராளமான இரசாயன பொருட்கள் இருந்தால்தான் இதுபோல் சுத்தமாக வெள்ளையாக அந்த சர்க்கரை தயாரிக்க முடியும். இதை பயன்படுத்துவதை விட இன்று அதிக சர்க்கரை நோயாளிகள், நீரழிவு நோயாளிகள் இருப்பதால் அவர்கள் அந்த வெள்ளை சர்க்கரையை விட்டுவிட்டு இந்த நாட்டு சர்க்கரை கருப்பட்டிக்கு மாறுகிறார்கள். எனவே நல்ல மார்க்கெட் இருக்கிறது. இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளுக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யலாம். பத்திரிகைகளை விளம்பரம் கொடுத்து வியாபாரிகளுக்கு இப்போ பெரிய பார்சல்கள் மூலமாக சுற்றுலா வாகனங்கள் எந்த பார்சல் கொடுத்தாலும் இந்த மாலை கொடுத்தால் காலை 8 மணி 10 மணிக்கு டோர் டெலிவரி கொடுத்து விடுகிறார்கள். எனவே இன்று தமிழ்நாட்டிலே வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய வசதி யாருக்கும் இல்லை. எந்த ஊருக்கும் எந்த பொருளையும் உடனுக்குடன் அனுப்பக்கூடிய வாய்ப்பு வந்துவிட்டது. எனவே இதை நம்பி இது இந்த வெல்லம், சர்க்கரை, கருப்பட்டி, பனஞ்சர்க்கரை, பனஞ்சீனி, பனங்கற்கண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள பொருள் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் தயாரித்து நல்ல லாபகரமாக பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்களே ஒரு ஏரியாக்களில் உள்ள நிறைய மரங்களை விலைக்கு வாங்கலாம், அல்லது உங்களுக்கு மரம் ஏற தெரிந்தால், அல்லது மரம் ஏற தெரிந்தவர்கள் உங்களிடம் இருக்கிறார்கள் என்றால் ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் லீஸுக்காக காத்திருக்கின்றன. ஏனென்றால் மரம் ஏறுவதற்கு ஆட்கள் கிடைக்காததால் வெளியூர்காரர்கள் எல்லாம் இந்த பனை மரங்களை லீஸுக்கு எடுத்து அங்கேயே கூரை ஷெட்டு அல்லது இந்த தயாரிக்கக்கூடிய பெரிய ஷெட்டுகளை போட்டு வெளியூர்காரர்கள் எல்லாம் அழைத்து வந்து மரம் ஏறச் செய்து பதனி அப்படியே விற்பனை செய்வது, அதன் மூலம் இந்த பொருட்களை எல்லாம் தயாரித்து விற்பனை செய்வது தென் மாவட்டங்களிலே மிக லாபகரமாக இருக்கிறது. அதுவும் சுத்தமாக சுகாதாரமாக நீங்கள் தயாரித்தால் அதையே படம் எடுத்து நீங்கள் யூடியூப் சேனலில் போட்டால் ஆகா நன்றாக சுத்தமாக எதுவும் கலக்காமல் தயாரிக்கிறார்கள், நல்ல சுகாதாரமான சூழ்நிலையிலே இவர்களுடைய தொழிற்சாலை இருக்கிறது என்று மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல இதற்கு மார்க்கெட் இன்னும் அதிகமாகுமே ஒழிய குறையவே படாது. இன்று இதர மாநிலங்களிலிருந்து கூட இந்த கருப்பட்டி போன்ற மண்டை வெள்ளம் போன்றவற்றை மக்கள் வாங்க தொடங்கிவிட்டார்கள். காரணம் தமிழ்நாட்டிலே உற்பத்தி குறைவு, வாங்குபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். 8.5 கோடி மக்கள், இதர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 1.5 கோடி, ஏறக்குறைய 10 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நிறைய வெளி மாநிலத்தவர்கள், வெளிநாட்டவர்கள் டூரிஸ்டுகளாக சுற்றுலா பார்ப்பதற்கு, ஆன்மீக சுற்றுலாவுக்கு, வைத்திய சுற்றுலாவுக்கு வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்தவுடன் ஆங்காங்கே பார்க்கிறார்கள் கருப்பட்டி காப்பி, பணங்கள் கண்டு காப்பி, பணங்கள் கண்டு டீ என்றெல்லாம், சுக்கு காப்பி என்றெல்லாம் இருப்பதை பார்க்கும்போது அவர் இப்போது விற்பனை அதிகமாகி வருகிறது. அவர்கள் அதை விரும்பி குடிக்கிறார்கள். தங்கள் ஊருக்கு செல்லும்போது இந்த பொருள் எங்கே கிடைக்கிறது என்று கேட்டு வாங்கி செல்கிறார்கள். எனவே மார்க்கெட்டிங் பெரிய கஷ்டமில்லை. தேவையான அளவுக்கு அந்த சீசனிலே இந்த மூலப்பொருள் இலகுவாக கிடைக்கும். அந்த மூலப்பொருள் கிடைக்காத காலங்களில் இதை போன்ற பல சுக்கு காப்பிக்கு வேண்டிய பவுடர், இன்னும் பல்வேறு வகையான ஏலக்காய் காப்பித்தூள் என்று இப்போ நிறைய வந்துவிட்டது. இவையெல்லாம் தனியாக அந்த அடுப்பில் வை

0: வேக வைத்து அதை வடிகட்டி எடுப்பதில்லை. இதற்குரிய பவுடர் விற்பனைக்கு வந்து விட்டதால் அந்த அந்த பவுடரை போட்டு சுக்கு காப்பி என்று தயாரித்து கொடுக்கிறார்கள். இது போன்ற பவுடர்களை சீசன் இல்லாத காலங்களிலே நீங்கள் தயாரித்து உங்களுடைய அதே வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யலாம். மிக லாபகரமான தொழில். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பும் நீங்கள் கொடுக்க முடியும். வருடம் முழுவதும் இது போன்ற பல தொழில்களை மாறி மாறி செய்து கொண்டிருந்தால் நல்ல லாபம் பெறலாம்.
1: மக்களை, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம். உரை வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேரம் 7:07 ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 100.2 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல், நிலவுக்கு என் மேலே நடிக்கோபம் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஹெட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:12 மக்களை இப்போ நீங்கள் கேட்க இருக்கிறீங்க தமிழே அமுதே. உரை வழங்குகிறார் பா இளங்கோ அவர்கள்.
1: உயர்ந்த மனிதர்கள் சபையிலே எதை எதை செய்யக்கூடாது என்பதனை ஆசாரக்கோவை பட்டியலிட்டு காட்டுகிறது. உடுக்கை இகவான் செவி சுரண்டார் கைமேல் எடுத்துரையார் பெண்டிர் மேல் நோக்கார் செவி சொல்லும் கொள்ளார் பெரியார் அகத்து. சான்றோர்களும் அறிவில் நிரம்பிய பெரியவர்களும் கூடியிருக்கின்ற அவைக்களத்திலே ஒருவன் தன்னுடைய ஆடையை களைந்து காட்டக்கூடாது. தேவையில்லாமல் காதை சொரியக்கூடாது. கையை தலைக்கு மேலே தூக்கி பேசக்கூடாது. ஆரவாரமாக பேசக்கூடாது. பெண்களை தவறான எண்ணத்தில் நோக்கக்கூடாது. மற்றவர்கள் காதுகளில் தேவையில்லாத சொற்களை கிசுகிசுத்து பேசக்கூடாது என்று பட்டியலிட்டு காட்டுவார் பெருவாயின் முள்ளியார். ஆடையை ஆண்டோர் சபைதனில் தூக்கி காட்டுவது அவிழ்த்து காட்டுவது அறமற்ற செயல் என்பதனை கம்பன் திருக்கை வழக்கம் என்னும் நூலிலே தெளிவாக சொல்லுவார். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தருமம், தலைக்கும் கை, ஈனமில்லா தொடையில் எழும் சிலந்தி தோற்றுவிக்கப்படின் புடவை கிழித்த பெருங்கை வழக்கம் என்பார் அவர். ஒரு நாள் சோழனுடைய அவைக்களத்திற்கு வணிகன் ஒருவன் வந்தான். மிக உயர்ந்த விலை உயர்ந்த அழகு செய்யப்பட்ட மணிகளும் மாணிக்கங்களும் வைரமும் பொறிக்கப்பட்ட அந்த ஆடையை கொண்டு வந்து சோழ மன்னனிடம் காட்டினான். சோழ மன்னன் அதை பார்த்து அழகில் மயங்கினான். இருந்தாலும் அதனுடைய விலை மிக உயர்வாக இருக்கிறது என்று தனக்கு வேண்டாம் என்று அந்த வணிகனை திருப்பி அனுப்பிவிடுகிறான். அந்த வியாபாரியோ நேராக சடையப்பவள்ளலை பார்க்கிறான். சடையப்பவள்ளல் அந்த ஆடையை விலை கொடுத்து வாங்கிவிடுகிறார். வாங்கியவர் 2-3 நாட்களுக்கு அரச சபைக்கு செல்லவில்லை. காரணம், அரசனால் வாங்கப்படாத அந்த ஆடையை உடுத்தி அவன் முன் சென்று அவனிடம் காட்டுதல் அவருக்கு சற்று மனதுக்கு நிருடலாக இருந்திருக்கலாம். ஆகவே 2 நாள் செல்லவில்லை. சோழ மன்னன் சடையப்பவள்ளலை அழைத்தான். ஏன் 2 நாட்களாக வரவில்லையே என்று காரணம் கேட்டான். அவர் சொன்னார், என்னுடைய காலிலே சிலந்தி, அதனால் வர இயலவில்லை என்றார். உடனே சிலந்தி என்பது தொடையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிறிய புண், எங்கே காட்டும் என்று சோழ மன்னன் சடையப்ப வள்ளலிடம் கேட்க, அந்த சடையப்ப வள்ளல் அந்த ஆடையை பட்டாடையை விலை உயர்ந்த பட்டாடையை அப்படியே கிழித்து அந்த புண்ணை மட்டும் காட்டினாராம். சோழன் பதறி போய் கேட்டானாம், ஏன் இந்த பட்டாடை எவ்வளவு விலை உயர்ந்தது, அதை போல் கிழித்து விட்டாயே என்று சொன்னானாம். அதற்கு சடையப்பவள்ளல் சொன்னார், என்னுடைய ஆடையை காட்டிலும் என்னுடைய மானம் பெரிதல்லவா. இந்த சபையிலே மற்றவர்களுக்கு முன்பு என்னுடைய ஆடையை நான் தூக்கி காட்டினால் என்னுடைய மானம் பறிபோயிருக்குமே. எனவே மானம் கருதி நான் என்னுடைய விலை உயர்ந்த பட்டாடையை கிழித்து காட்டினேன். அரச கட்டளையை மறுக்க முடியாதல்லவா என்று நின்றாராம். வள்ளுவப்பெருந்தகை சொல்லுவார், புகழ் என்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார் பின் சென்று நிலை என்பார். மானத்தை இழந்து நிற்பதால் இகழ்ச்சி தான் ஏற்படும், புகழ் கிடைக்காது. உயர்ந்த இடம் என்று கருதப்படும் மேலுலகத்திற்கும் அந்த செயல் நம்மை கொண்டு சேர்க்காது. நம்மை மதிக்காமல் இகழ்பவர்களின் பின்னே சென்று தாழ்ந்து பணிந்து நிற்பதால் எந்த நன்மையும் கிடைத்துவிடப் போவதில்லை. எனவே எஞ்ஞான்றும் எந்த சூழ்நிலையிலையும் மானத்தை விட்டு கொடுக்க கூடாது என்பது வள்ளுவர்தம் கருத்து. இது வாழும் முறை என்பது வாழ்வியல் கருத்து. நாளை சந்திப்போம்.
0: மக்களே, இதுவரைக்கும் நீங்க கேட்டீங்க தமிழே அமுதே. உரை வழங்கினார் ப இளங்கோ அவர்கள். இப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திலிருந்து பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இதாக

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தொட்டியும் பட்டைக்குழப்பம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:22 மக்களே, இப்ப நீங்க கேட்க இருக்கிறீங்க ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை. வழங்குகிறார் எஸ் முத்தையா அவர்கள்.
1: காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி சொல்ல போறேன். என் கிளாஸில் கொஞ்ச நாள் படித்ததுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் எனக்கு இங்கிலீஷில் என்ன பேசணும் அப்படிங்கிறது நல்ல தெரியுது, ஆனாலும் எனக்கு உடனே ஒரு இடத்துல பேசும்போது தமிழ் தான் என்னால் பேச வருது, இது எதனால் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், அது வீடியோ கிளாஸாக இருந்ததுன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்து காட்டுவேன். இப்போ கண்டெய்னர் அப்படின்னா நான் அந்த பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அந்த பேரை நீங்கள் யூகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஒரு ஓவல் ஷேப்ட் அப்படின்னு வைங்களேன், நம்ம டிஃபன் இதெல்லாம் அதில் வச்சுக்கலாம், அதை எடுத்து காமிச்சிட்டு இது என்ன அப்படின்னு கேட்பேன். இது என்ன அப்படின்னும் எல்லாரும் உடனே பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன், இதுக்கு தமிழ் பேர் தெரியாதா? தமிழ் பேர் தெரியும். என்ன? டப்பா. ஏன் அதை முதல்ல சொல்லலை? டப்பாங்கிற தமிழ் வார்த்தை வராமல் பாக்ஸ்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு ஏன் வந்தது? அடுத்து இன்னொரு இந்த தலை சீவரை இதை எடுத்து காமிப்பேன். நான் பேர் சொல்லலை, அவங்க பேர் சொல்லணுங்கிறதுனால, ஏன்னா அது வீடியோ கிளாஸு, நான் இந்த இது ஆடியோ அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதை எடுத்து காமிச்சிட்டு இது என்ன அப்படின்னு கேட்பேன். அவங்க உடனே அது சீப்பு அப்படிம்பாங்க. நான் இதுக்கு இங்கிலீஷ் தெரியாதான்னு கேட்பேன். தெரியும், கோம், COMB, ஆனால் பி வந்து சைலண்ட், அப்போ கோம் அப்படின்னு சொல்லணும். அங்கே இங்கிலீஷில் பாக்ஸ்னு சொன்னீங்க, இங்கே தமிழில் சீப்புன்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்பேன். இதுதான் அதில் உள்ள விஷயம், அதில் உள்ள சூட்சமும் அது தான். அதாவது பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க டப்பாங்கிற வார்த்தையை விட அப்படின்னா உங்கள் மனசில் உடனே பாக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சீப்புக்கு பதிலாக நீங்கள் கோம் அப்படிங்கிற வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை, அதனால தான் அது நீங்கள் உடனே வர்றதில்லை. இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு உங்கள் பேர் என்ன அப்படின்னு யார்ட்டையும் கேட்கணும் அப்படின்னா யாருமே தப்பாக கேட்க மாட்டீங்க, உடனே வந்துடும் வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறது, இல்லையா? ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் கிளாஸில் என்கொயரி யார் கேட்டாலும் சரி, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறது தான் என்னுடைய முதல் கேள்வியாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஈவன் டீச்சர்ஸ், 10 வருஷம் டீச்சராக இருந்தவங்க கூட சொல்லியிருக்காங்க, வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம். நான் மறுபடியும் சொல்லுவேன், ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா மறுபடியும், இல்லை சார் இது ஈஸியான க்வெஸ்சன் தானே, இது நான் சொல்கிறது சரிதானே அப்படிம்பாங்க. ஆனால் அது ஃபாதர் நேம் இல்லை, ஃபாதர்ஸ் நேம். வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக சொல்ல வருது, வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிறது ஏன் சொல்ல வரலை அப்படின்னா, நம்ம ஒருத்தர் பேரை கேட்கறது அதிகமாக கேட்டிருப்போம். அப்போ ஒன்று, நம்ம நிறைய பழக்கத்தில் இருக்கணும், நம்ம பழகியிருக்கணும், நம்ம பழகினது அப்புறம் நாம் அதை பழக்கத்தில் வச்சுருக்கோமா, பழக்கம்னா ஹேபிட், பழக்கம்னா யூசேஜ், நம்ம அதை யூஸ் பண்ணுறோமா. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண நான் தான் சொல்லுவேன், ஒரு கையை கொஞ்சம் மேலே தள்ளி பிடிச்சிக்கிட்டு நமக்கு தமிழ் எப்பவுமே ஓரளவுக்கு நல்ல லெவலில் பேச வரும், இங்கிலீஷே கொஞ்சம் கீழே தாழ்வாக பிடிச்சிக்கிட்டு இங்கிலீஷ் இப்போ இந்த லெவலில் இருக்குன்னு வைங்க, அது கொஞ்சம் மேலே இருக்குது, இது கொஞ்சம் கீழே இருக்குது. இப்போ மெல்ல மெல்ல நீங்கள் அந்த இங்கிலீஷ் அதிகம் யூஸ் பண்ண ஒரு ஸ்டேஜில் தமிழ் அளவுக்கு வரும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் தமிழ்னா தமிழில் பேசலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் பேசலாம். இன்னும் ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷ் அதிகம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டப்பாங்கிற வார்த்தை வராது, பாக்ஸ்னு வர்ற மாதிரி உங்களுக்கு தமிழில் பேசுகிறத விட இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பை த வே, அது கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லதில்லை, கம்ஃபர்டபுள் அவ்வளோதான், கம்ஃபே அப்படின்னு வர்றதில்லை. ஓகே, தேங்க்யூ, நாளை பார்ப்போம்.
0: மக்களை, இதுவரைக்கும் நீங்க கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியினை. வழங்கினார் எஸ் முத்தையா அவர்கள். இப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பர் ஒரு பாடல் பிளே பண்றேன். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

தொடங்கும் படையங்களும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் வன்வலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 7:30. மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வுக்கான அரசு இயந்திரம் களத்திற்கே வந்து செயலாற்றும் வகையில் அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டத்தின்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்களோட ஓட்டப்பிடார மட்டத்தில் 16ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:30 3:30 வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுமக்கள்கிட்டேருந்து கோரிக்கை மனுக்களை ஓட்டப்பிடாரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாங்க இருக்கிறாங்க. ஸோ உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் தங்களுடைய வாழ்விட முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்துக்களை கோரிக்கைகளை மனுக்களை வழங்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலுடைய உங்களுக்கு சுபமான ஒரு பாடல் மீசை முறுக்கு திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பல கீழுங்க தொடர்ந்து நினைச்சிருங்க.

7:34 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி துணை வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. வணக்கம் பரணி மக்களை, வணக்கம் பண்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் பிறப்பு சான்று பதிவில் குழந்தையினுடைய பெயர் பதிவு செய்வதற்கான கால அவகாசத்தை இந்த மாதம் 26 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் 1969 படியும், பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் 2000 படியும், 2000 ஆண்டுக்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் ஏற்கனவே 30/12/2024 முடிவடைந்த நிலையில் இப்போ மறுபடியும் அவங்க கால நீட்டிப்பு கேட்டு பரிந்துரை செய்ய அரசுக்கு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. இப்போது 26/9/2026 வரைக்கும் கால அவகாசத்தை நீட்டித்து வழங்கியிருக்கிறாங்க. ஸோ பொதுமக்கள் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. பிறப்பு நிகழ்ந்துள்ள பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், நகராட்சி மாநகராட்சி அலுவலகத்தை அணுகி பிறப்பு சான்றிதழில் குழந்தையோட பெயரை பதிவு செய்வதற்கு ஏதுவாக பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயர் பிறந்த தேதி தொடர்பாக ஏதாவது ஒரு ஆவண நகலோடு, அதாவது ஸ்கூல் மார்க் ஷீட்டு, டிசி, ஸ்கூல் போனஃபிட் லெட்டரு, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போய் விண்ணப்பிக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலதாமத கட்டணம் 200 செலுத்தி குழந்தையினுடைய பிறப்பு பதிவேட்டில் குழந்தையினுடைய பெயர் பதிவு செஞ்சு குழந்தை பெயரோட கூடிய பிறப்பு சான்றிதழை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் தங்கலான் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

கட்டக சமண பல்கலை அலையில் வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 7:40 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி. மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் வகுப்பைச் சார்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐஐடி, ஐஐஎம், ஐஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு பயிலக்கூடிய மாணவர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவ மாணவியருக்கு கற்பிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணங்கள் அல்லது ஆண்டிற்கு அதிகபட்சம் 2 லட்சம் வரைக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் எங்கெல்லாம் பெறலாம் அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்ககம் சென்னை 5 அப்படிங்கிற முகவரியில், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்ககம் சென்னை 5 இந்த முகவரியிலையும் பெறலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில், பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்திலையும் நீங்கள் பெறலாம். இணையதளம் வாயிலாக அப்படின்னா www.bcw.tn.gov.in, மறுபடியும் சொல்கிறேன், www.bcw.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துலையும் நீங்கள் விண்ணப்பங்களை பெறலாம். முக்கியமான நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, மத்திய மாநில அரசோட இதர கல்வி உதவி திட்டங்களில் பயன்பெறக்கூடிய மாணவர்கள் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்க முடியாது. அவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள். ஸோ இந்த விண்ணப்பத்தை நீங்கள் வாங்கி எப்படி நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கல்வி நிறுவனங்களில் நீங்கள் சமர்ப்பிக்கணும். கல்வி நிறுவனத்தில் போனஃபைட் சர்டிஃபிகேட்டோட பரிந்துரை செஞ்சு சம்மந்தப்பட்ட நலத்துறைக்கு அவங்க அனுப்புவாங்க. ஸோ இந்த ரினியூவல் விண்ணப்பங்களை 31/10/2026, அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் செமஸ்டர் கட்டண ரசீதுகள் 15/1/2027 அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கல்வி உதவித்தொகை கட்டணம் உங்களுக்காக வழங்கப்படுது. மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சார்ந்த மாணவி மாணவிகள் இந்த கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இந்த தகவலோட இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல், மாஸ்கோவின் காவிரி திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு பாலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸில் வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியை இணைஞ்சிருக்கிறீங்க. நேரம் 7:48 நம்ம நெல்லை மாவட்ட பாளையங்கோட்டை மகாராஜ் நகர் உழவர் சந்தையில் காய்கள் பழங்களுடைய இன்றைய விலை நிலவரம் சொல்கிறேன். கிலோ ஒன்றுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 32 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 32 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 10 ரூபாய், பாகற்காய் பெரியது 45, சிறியது 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 84, பெரிய வெங்காயம் 62 ரூபாய், வெள்ளரி 14 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், உருளைக்கிழங்கு 25 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், கேரட் 56 ரூபாய், ரிங் பீன்ஸ் 96 ரூபாய், சௌச்சவ் 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 26 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃப்ளவர் 44, சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 60 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், சேம்பு 50 ரூபாய், பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய், கோழிக்கூடு 60, நாடு 60, ஆப்பிள் 200 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், கிருணிப்பழம் 50 ரூபாய், சீத்தா பழம் 100 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய். இந்த தகவலை பாளையங்கோட்டை மகாராஜ் நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சுவையான பழங்களையும் சத்தான காய்கறிகளையும் வாங்கி சாப்பிடுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். இப்போ உங்களுக்காக நிகழ்ச்சியில் சுபாவன ஒரு பாடல். பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்க பாலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 7:54 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் வணக்கம் பண்ணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் மொழி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இணைக்கலாம். 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசியா உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியா

யுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். பிலிப்பைன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் மாதம் 8 தேதி தொடங்கி 18 தேதி வரை நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் சரியாக 8:03. நேர்கள் இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தார். இன்று இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வழங்குபவர் திருநெல்வேலி சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது இந்த இலவச கட்டாய கல்வி உரிமையை பற்றி. அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, 2009 இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த அதாவது கல்வி என்பது வெறும் தகவல்களை மனப்பாடம் செய்வதும் பாடக புத்தகங்களை படிப்பதும் மட்டுமல்ல, கல்வி என்பது நல்லவற்றை கற்று அதன்படி நம் வாழ்க்கையை நெறிப்படுத்தி பகுத்தறிவுடன் வாழ்வதே உண்மையான கல்வியாகும். மனிதனின் அறியாமையை போக்கி அவனுக்கு கண்களை போன்ற வெளிச்சத்தை தருவது கல்வியே. இதைத்தான் திருவள்ளுவர் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று கூறுவார். அதாவது எண்ணும் எழுத்தும், கணிதம், மொழி, இலக்கியம் ஆகிய இந்த இரண்டும் உலகில் வாழும் மக்களுக்கு இரு கண்களை போன்றவையாகும். திருவள்ளுவர் அவர்கள் கல்வி அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். நாம் இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம், இந்த சட்டத்தை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு அதில் இருக்கக்கூடிய சரத்து 21A படி நாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக மாற்ற கொண்டு

0: இயற்றப்பட்ட சட்டமாகும். கல்வி என்கிறதே ஒரு குழந்தையின் அடிப்படை உரிமை என்று இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்கிறது. அப்போ ஒரு குழந்தை கட்டாயம் தனது குழந்தை பருவத்தில் கல்வி கற்க வேண்டும், அது அவர்களுடைய அடிப்படை உரிமை. இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று பார்த்தால், 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும், அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிப்பதற்கு இச்சட்டம் பொருந்தும். ஆனால் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு 18 வயது வரை இந்த சட்டம் பொருந்தும். மாற்றுத்திறனாளி குழந்தைகள் என்றால் அவங்க 18 வயது வரைக்கும் இந்த சட்டத்தை அவங்க பயன்படுத்தலாம். தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு இருக்கிறதா என்றால் கட்டாயம் இருக்கிறது. ஏழை மற்றும் நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு உங்கள் பகுதிக்கு உட்பட்ட தனியார் சுயநிதி பள்ளிகளின் அந்த முதல் வகுப்பு, அதை எல்கேஜின்னு சொல்லக்கூடியதிலிருந்து கூட, அல்லது 1ஆம் வகுப்பு, இந்த வகுப்பில் சேருவதற்கு 25% இடங்கள் இலவசமாக ஒதுக்கப்படுகின்றன. அரசுடைய வழிகாட்டுதலின்படி அந்த தனியார் பள்ளிகளில் 25% இடங்கள், அதாவது 100 குழந்தைகளுக்கு 25 குழந்தைகள் இலவசமாக அந்த வகுப்பில் சேருவதற்கு ஒதுக்கப்படுகிறது. இதுக்கு தகுதி நிலைகள் என்ன என்று பார்த்தால், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்ற அடிப்படையில் அந்த குழந்தையின் பெற்றோருடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் இந்த வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறதுல அவங்க வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகள் இந்த தனியார் பள்ளியில் சேருவதற்கு ஒரு தகுதி இருக்கிறவங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள், இவங்களுடைய குழந்தைகளுக்கும் அங்கே அந்த ஒதுக்கீடு முறையில் அவர்களுக்கும் அந்த இடம் உண்டு. இந்த சிறப்பு முன்னுரிமை பிரிவினர்னு சொல்லக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகள், ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அதாவது எய்ட்ஸ் இது நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெற்றோரால் கைவிடப்பட்ட அல்லது பெற்றோரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், திருநங்கைகளின் குழந்தைகள், திருநங்கைகள் குழந்தை பெற முடியாது இருந்தாலும் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய வழிமுறைகள் அவர்களுக்கு இருக்கிறது, ஆகவே திருநங்கைகளின் குழந்தைகள், அதேபோன்று தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து சிறப்பு முன்னுரிமை பிரிவினராக கருதப்படுவார்கள். அதனால இவர்களுக்கு கட்டாயம் அங்கே ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் தனியார் பள்ளிகளில். இந்த சட்டத்தினால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று பார்த்தால், அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு கற்பித்தல் கட்டணம், விண்ணப்ப கட்டணம் அல்லது நன்கொடை வசூலிக்க கூடாது இந்த குழந்தைகளிடமிருந்து. தனியார் பள்ளிகளுக்கான கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும். அந்த குழந்தையுடைய கல்வி செலவு எவ்வளவு வருகிறதோ அதனை அரசே ஏற்றுக்கொள்ளும். அதே மாதிரி இதில் சேர்வதற்கு அந்த குழந்தைகளுக்கு பரிசோதனை மற்றும் நேர்காணல் கிடையாது. அதாவது குழந்தையை சேர்க்கும் போது குழந்தைகளுக்கோ அல்லது பெற்றோருக்கோ நேர்காணல் அல்லது தேர்வு நடத்த அந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எந்த விதமான இது இல்லாமல் நேராக போய் அவங்க அட்மிஷன் பண்ணிக்கிட வேண்டியதான். அதே போன்ற தடையில்லாத கல்வியாக சொல்லக்கூடிய 8ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் தேர்வில் ஃபெயில் ஆக்கக்கூடாது, பள்ளியை விட்டு நீக்கவும் கூடாது. 8ஆம் கிளாஸ் வரைக்கும், 8ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த குழந்தைகள் தடையில்லாத கல்வியை அந்த பள்ளிக்கூடத்தில் கற்க முடியும், கற்க வேண்டும். அதே மாதிரி தகுதியான ஆசிரியர்களை நியமிக்கிறது, நல்ல சுகாதாரமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை மற்றும் விளையாட்டு மைதானம் போன்ற வசதிகளை பள்ளிகள் கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த சட்டம் கட்டாயமாக்குகிறது. இந்த திட்டத்திற்கான, அதாவது இந்த அட்மிஷன் சொல்லக்கூடிய இந்த திட்டத்திற்கான சேர்க்கை அறிவிப்பு வழக்கமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் தமிழ்நாடு அரசின் பாடசாலை வலைதளம் மூலம் வெளியிட்டு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்படும். அதன் மூலம் பொதுமக்கள் அதனை பெற்று பயன்பெற வேண்டும். கல்வி என்பதே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிக்கற்களாகும். ஒரு குழந்தை படிப்பதால் அந்த குழந்தை தன்னை தற்காத்துக் கொள்கிறது, தனது குடும்பத்தை நிலைநிறுத்துகிறது, சமூகத்தில் தன் குடும்பத்தின் பெயரை அந்தஸ்தை வெளிக்கொண்டு வருகிறது. ஆகவே குழந்தைகளுக்கான கல்வி என்பது கட்டாயம் இருக்க வேண்டும் என்று இந்திய அரசு அதில் கவனமாக இருக்கிறது. ஆகவே ஏதாவது ஒரு குழந்தை படிக்க முடியாமல் இருக்கிறது என்றால் அதற்கான தகவலை தெரிவித்தால் உடனடியாக அவர்களுக்கு நல்ல பள்ளியில் நல்ல படிப்பை கற்றுக் கொடுக்கும் செயலை அரசு திடமாக செய்து வருகிறது. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். இன்று இலவச மற்றும் கட்டாய

0: நேரம் 8:15 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 கணபதி உலா. ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நீங்கள் பேச போகிறீங்க, பிரச்சனைகளை கையாளும் திறமை இன்றைய மாணவர்களிடம் குறைந்துள்ளதா அதிகரித்துள்ளதா? நேர்கள் இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேலகர்த்தா ராகங்களில் 2வதாக வரக்கூடிய சுத்த மத்தியம ராகம் ரத்னாங்கி. ரத்னாங்கியில் உள்ள சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், கைசிக நிசாதம்.

0: என்று பாடியுள்ளார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரையினை வழங்கினார் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 8:24. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்று இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்கள் கூறும் சேமிப்பின் அவசியம்.

0: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி
1: கணபதி உலா. கணபதி உலா நிகழ்ச்சி தொடரில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம்

இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகரின் சிறப்புகளைப் பற்றி கோயில் அர்ச்சகர் பிரசன்ன வெங்கடேச சிவம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்.

0: எல்லாமல்ல, முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் நமது தமிழ் திருநாட்டிலே, தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் பெரும் கோவிலாக விற்றிருந்து அருள் பாரித்து வருகிறார். அதுபோல நமது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் அருகே ஓடைப்பட்டி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு பெயர் மடம் சின்ன ஓடைப்பட்டி என்று, ரெவென்யூ வில்லேஜ் என்று சொல்வார்கள். அந்த ஸ்தலத்திலே ஸ்ரீ வன்னி விநாயகர் என்று பெயர் கொண்டு தனி ஆலயமாக வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். இந்த திருக்கோவிலானது வன்னி மரம் என்று சொல்லக்கூடிய அழகிய விருட்சத்தின் அடியிலேயே விநாயகர் அமர்ந்திருப்பதனால் அவருக்கு பெயர் வன்னி விநாயகர் என்று பெயர். இந்த ஸ்தலமானது செல்லத்துறை கிறிஸ்துவரால் கருவறை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமானது அமைத்து தரப்பட்டது. அதற்கு அவர்களது கனவில் விநாயகர் தோன்றி எனக்கு ஒரு தனி ஆலயம் அமைத்து தர வேண்டும் என்று விநாயகர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிர்மாணம் செய்து கொடுத்துள்ளார்கள். அதன் வழியே பல்வேறு ஆன்றோர்களும் சான்றோர்களும் கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பணி வேலைகள்லாம் செய்து தற்பொழுது கோவில் நல்ல முறையில் இருந்து வருகிறது. இந்த ஸ்தலத்திலே மிகவும் சிறப்பானது வன்னிமரம். இந்த வன்னி மரத்துக்கடியில் விநாயகர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லா இடங்களிலும் அரச மரத்துக்கடியில் பிள்ளையார் இருப்பார். ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்தடியினிலே என்று சொல்லக்கூடிய அரச மரத்துக்கடியில் தான் பிள்ளையார் நிறையா இருப்பாங்க. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஸ்தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய விருட்சமானது சுற்றி வரக்கூடிய பிரகார மண்டபத்தில் தான் அமைந்திருக்கும். நமது ஆலயத்தில் கருவறை மண்டபத்திலேயே ஸ்தல விருட்சமானது வன்னிமரம் அமையப்பட்டு அதன் அடியிலேயே விநாயகர் வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார். இந்த வன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப விசேஷமானது. வன்னி அப்படின்னாலே ஜெயம், ஜெயம் என்றால் வெற்றி என்று சொல்வார்கள். இந்த வன்னி மரத்தினை சுற்றி அதனடியில் பிள்ளையாரும் சேர்ந்து இருப்பதனால இந்த வன்னி மரத்தை சுற்றி பிள்ளையாரையும் சேர்த்து சுற்றி வந்து வழிபட்டோம்னாலே நமது நினைத்த காரியங்கள் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்று பலரது நம்பிக்கையாக உள்ளது. விநாயகர் சொன்னால் நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் அவனுக்கு ஈடில்லாத தலைவன் என்று பெயர். அதன் போலே எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டுத்தான் அந்த காரியத்தை வந்து ஆரம்பிப்பார்கள். அப்படி செய்வதனாலே செய்யக்கூடிய காரியங்களில் வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நல்ல முறையில் அந்த காரியங்கள் வந்து நிறைவேறுவது அனைவரது நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது.
1: திருக்கோயிலின் ஸ்தல விருட்சகமாக இருக்கும் வன்னிமரத்தின் வரலாற்றை அர்ச்சகர் கூறும்போது,
0: இந்த வன்னி மரத்தினுடன் கூடிய விநாயகரானது எல்லா விதமான பக்தர்களுக்கும் தன்னை சுற்றி வழிபட்டு அர்ச்சனை செய்வோருக்கு எல்லா விதமான அவர்கள் வேண்டுவதை ஈட்டித்தரும் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய வகையிலே விநாயகர் அருள் பாலித்து வருகிறார். இந்த வன்னி மரம் என்று சொல்லக்கூடிய மரமானது அந்த காலத்திலே ஔரவர் என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு சமி என்றும் பெண்ணாக பிறந்து, மந்தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து வருகிறார்கள். அப்பொழுது திருமணமெல்லாம் நிறைவுற்று அந்த மந்தாரன் சமி என்றும் இருவர்கள் வனத்திலே செல்லும்போது புருசுண்டி என்று சொல்லக்கூடிய விநாயகரனுடைய அருள் பெற்ற முனிவர், புருசுண்டி என்பது எதனால் பெயர் என்றால் அவருக்கும் விநாயகருக்கு எப்படி தும்பிக்கை உள்ளதோ அதே மாதிரியே அந்த புருசுண்டி முனிவர் அப்படிங்கிறவருக்கும் தும்பிக்கை இருக்கும். இவர் வந்து விநாயகருடைய சிறந்த தவ வலிமை பெற்றவர். அவரை பார்த்து இப்படி தும்பிக்கை உள்ள முனிவராக இருக்கிறார் என்று ஏளனம் செய்ததாக புராண வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி செய்யும் போது அந்த புருசுண்டி முனிவரால் சாபம் பெறுகிறார்கள் இந்த மந்தாரனும் சமி என்று சொல்லக்கூடிய இருவரும். சமி என்பவள் ஒரு

0: மரமாகவும் மந்தாரன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மரமாகவும் அவர் வந்து சாபமிடுகிறார். அதன் போலே சமி என்பது வந்து வடமொழி சொல், அதனைத்தான் நமது தமிழில் வன்னி மரம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த ஔரவ முனிவரும் அந்த மந்தாரனுடைய தந்தையாரும் சேர்ந்து விநாயகர் இடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள், இந்த மாதிரி புருஷுண்டி முனிவருடைய சாபம் பெற்ற எங்களது பிள்ளைகளை வந்து மீட்டுத்தர வேண்டும் என்று விநாயகர் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி செய்யும்போது விநாயகரே சொல்கிற, புருஷுண்டி முனிவருடைய சாபத்தை யாராலும் நீக்க முடியாது, ஆதலால் அவர் அளித்த சாபத்தின்படியே அவர்கள் மரமாக இருந்து அவர்கள் அடியினிலே நான் வீற்று இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான மங்களங்களும் நான் வழங்குவேன் என்று விநாயகரனுடைய ஒரு சொல்வாக்காக அமைந்து, அதன்படியே வந்து இந்த சமி என்று சொல்லக்கூடிய வன்னி மரத்தின் அடியிலேயே விநாயகர் வீற்று இருந்து அருள் பாலித்து வருகிறார். ஆதலால் தான் அந்த வன்னி மரத்தை சுற்றி வந்து வழிபட்டாலே நம்மளுக்கு நினைக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் நம்மளுக்கு வெற்றிகள் உண்டாகிறது. அதே போல இந்த வன்னி மரம் என்று சொல்லக்கூடியது, வன்னி குச்சியினாலே ஹோமம் செய்தாலோ, இந்த வன்னி இலையினாலே சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்தாலோ, எல்லா விதமான சனி தோஷங்கள், இந்த அஷ்டமத்து சனி, ஏழரை சனி என்று சொல்ல அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்குது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையாக இருக்கிறது. ஆதலால் இங்கே நமது ஆலயத்திலே வந்து மித்த சன்னதிகள் எதுவும் இல்லாமல் வன்னி மரமும் பிள்ளையாறு மட்டும் தனியாக இருந்து இந்த வன்னி மரத்தை 9 தடவை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி திருமண காரியம் ஆகாதவங்களுக்கு, ரொம்ப நாள் வந்து திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கும், கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு நல்ல விதமான கல்வி செல்வங்களை அளிப்பதற்கும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வேண்டுவோருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து விநாயகரனுடைய அருளால் வந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த விநாயகருக்கு அக்னி சுரூபமாகவும் இந்த வன்னி மரம் வந்து விளங்குகிறது. அக்னி பகவானுடைய சுரூபமாக இருக்கிறதுனால மகாபாரத போரில் வந்து, மகாபாரத நிகழ்வில் பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில், வனவாசம் முடிஞ்சு அந்த 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்துக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்திலே அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருந்து, 1 வருட காலம் அஜ்ஞாதவாசம் முடிந்து திருப்பி இந்த வன்னி மரத்துக்கு பூஜைகள்லாம் செய்து அந்த ஆயுதங்களை திரும்ப பெற்று மகாபாரத போரிலே வந்து வெற்றி பெற்றதாக புராண வரலாறுகள்லாம் உண்டு. அதன்படி இந்த வன்னி மரத்தை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு எல்லா விதமான காரியங்களும் வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு உண்மையாகும்.
1: ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் கோயிலின் அமைப்பு பற்றி அவர் எடுத்துரைக்கும் போது,
0: அமைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம ஆலயத்திலே வந்து வன்னி மரம் அப்படிங்கிறது தான் வந்து கோபுரமாக விளங்குகிறது. கோவில் முகப்பு பகுதியிலே வந்து சாலகோபுரம் மட்டும் இருக்குது. கோவிலினுடைய கருவறை மண்டபத்தின் மேலே விமானங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த வன்னி மரமே ஒரு விமானமாக இருந்து அருள் பாலித்து வருகிறது. அதன்படி காஞ்சி மகா பெரியவர் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த பக்கமாக வரும்போது நம்ம ஆலயத்துக்கு வந்திருந்து கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருந்து விநாயகரோட உபதேசங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு எல்லாருக்கும், வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம். அப்போ வந்து இந்த நம்ம

0: இது வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று விசேஷம் இருக்கும். இப்போ ஒரு கோவில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இந்த கோவிலில் இருக்கிற மூர்த்தி விசேஷமாக இருக்கும், இல்லை அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையை வந்து நினைத்தாருக்கு முக்தி என்று சொல்வார்கள். அதே போல் அந்த ஸ்தலத்தை வந்து நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்தினுடைய பெருமை. அப்படி சொல்லுகிற வகையில் நமது ஆலயம் வந்து விருட்ச விசேஷம் என்று சொல்லக்கூடிய இந்த வன்னி மரம் தான் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமானது. மேலே இருக்கிற வன்னி மரமே வந்து விநாயகருக்கு கோபுரமாக இருக்கிறதுனால கோபுரங்கள் வந்து தேவையில்லை. கும்பாபிஷேக காலங்களில் அப்படி பண்ணக்கூடிய அபிஷேகம் வந்து இந்த வன்னி மரத்துக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகாபெரியவரனுடைய வாக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. எல்லா கோவிலையும் வந்து மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று சொல்லக்கூடிய மண்டபங்கள்லாம் அமையப்பெற்று திருக்கோவிலாக அமைந்திருக்கும். அதன்படி நமது ஆலயத்திலே கருவறை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமாக அமைந்து அதனுள்ளேயே வன்னி விருட்சம் என்று சொல்லக்கூடிய வன்னி மரமானது அமைப்பெற்று அதன் அடியிலேயே வன்னி விநாயகர் கருவறையினுள்ளேயே அமைப்பெற்றிருக்கிறார். அது ரொம்ப மிகவும் விசேஷமானது. இந்த வன்னி மரமும் விநாயகரும் சுமார் ஒரு 600 ஆண்டுகள் பழமையான விநாயகர். மதுரையிலிருந்து இந்த வழியாக செல்லக்கூடிய அனைவரும் நாங்கள் சுமந்து வர சுமைகளை வந்து இறக்கி வைக்கக்கூடிய நடுநிலை தலமாக வந்து இந்த ஸ்தலம் வந்து இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து நமது கோவில் பின்னாடியே வந்து கருங்கல் மண்டபமானது வந்து முன்னாடியே இருந்தே இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சித்தரானவர் வந்து அண்ணாமலை சித்தர், அவர் பெயர் வந்து அண்ணாமலையின் பேர். அண்ணாமலை சித்தர் வந்து அந்த இந்த வழியாக நடந்து வரும்போது நம்ம ஆலயத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பெரிய பஞ்சங்கள்லாம் ஏற்பட்டு மக்கள்கள் எல்லாருக்குமே தண்ணி கஷ்டம், சாப்பாடுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பஞ்சகாலமாக அப்போ வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த சித்தர் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கல் மண்டபத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து விநாயகருக்கு வழிபாடு ஆராதனைகள் எல்லாம் செய்து அவங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வந்து சமாராதனை மாதிரி எல்லா விதமான பூஜைகளும் செய்து பக்கத்தில் வந்து ஒரு நீர்நிலை வந்து ஏற்படுத்தி தந்திருக்காரு. ஒரு கம்மாய் கிணறு அந்த மாதிரி உள்ள நீர்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்லா செழிப்பமாக பஞ்சங்கள்லாம் நீங்கி நல்லா செழிப்பமாக வந்து இருந்திருக்கு. அதனால் அவர் வந்துட்டு போனதுனால தான் இப்படி இருந்திருக்குன்னு சொல்லி அவருடைய ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்தூபியானது வந்து அப்போ அந்த காலத்திலே பொதுமக்கள்லாம் எல்லா அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஸ்தூபியானது வந்து கோவில் பக்கத்திலே வந்து அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்தூபி வந்து இப்பயுமே வந்து நம்ம விநாயகருடைய சன்னதியில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூபி வந்து சித்தர் ஸ்தூபி அப்படின்னு தான் சொல்லி சித்தர் வந்து இந்த நம்ம கோயிலில் வணங்கிட்டு போகும்போது விநாயகர்கிட்ட இந்த பக்தர்கள் வந்து மனசார வந்து என்ன பிரார்த்தனை வேண்டி வந்து வணங்குறாங்களோ அந்த பிரார்த்தனைலாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சித்தர் வந்து விநாயகர் வந்து வழிபட்டதுனால நம்ம விநாயகர் வந்து ரொம்ப விசேஷமான விநாயகர். அதாவது ஒவ்வொரு பெரிய பெரிய கோவிலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சித்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரதானமாக இருப்பார். இப்போ பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போகர் இருப்பார். மருதமலைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சித்தர் வந்து ஒவ்வொரு கோவிலில் வந்து சிறப்பாக இருப்பாங்க. நம்ம கோவிலில் வந்து இந்த அண்ணாமலை சித்தர் என்று சொல்லக்கூடியவர் வந்து நம்ம விநாயகர் வழிபட்டு பண்ணதுனால நம்ம விநாயகர்கிட்ட வந்து நம்ம மனசார நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணி விநாயகர்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விசேஷம் வந்து இந்த நம்ம கோவில் வந்து சிறப்பாக வந்து நடந்துகிட்ருக்கு. மார்கழி மாதம் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து சுற்றியுள்ள கிராமத்திலிருந்து அதிக அளவில் பக்தர்கள் எல்லாம் பாத யாத்திரையாக நமது விநாயகர் கோவிலுக்கு பஜனைகள்லாம் பாடி விநாயகரை வழிபட்டு செல்வார். அவர்களுக்கெல்லாம் கோவில் சார்பாக அன்னதானங்கள்லாம் வந்து சிறப்பாக நடைபெறும் என்று அது வந்து மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும்.
1: வேண்டும் வரம் தருவார் ஸ்ரீ வன்னி விநாயகர் என்ற நம்பிக்கையோடு பக்தர்கள் கூறும்போது
2: நாங்கள் சாத்தூர் சத்திரப்பட்டியிலிருந்து வர்றோம். நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே கண்டிப்பான முதல்ல கல்யாண நாளுக்கு வருவோம். நாங்கள் நினச்சது இப்போ வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வண்டி வாங்கியிருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணமும் நடந்திருக்கு. இப்போ தொழில் எல்லாமே நல்லா நடக்குது. அதனால் அனைவரும் இங்கே வந்து வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: வணக்கம். நான் வன்னி விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கிற சின்னத்திம்பேரம் கிராமத்திலேருந்து 44 வருஷமாக வந்து இந்த விநாயகரை வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த விநாயகரை வழிபட்டால் எந்த காரியமும் வெற்றியாகும், ஜெயமாகும். ஒவ்வொரு தடவையும் நான் போகிற காரியத்துக்கு போகிற இந்த விநாயகரை வழிபட்டுட்டு போவேன். போகிற காரியம் நல்லபடியாக முடியும். பக்தர்கள் புதுசாக எந்த வாகனம் வாங்கினாலும் இங்கே தான் வந்து வழிபாட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் வாகனம் பெருகிக்கொண்டே போகும், தொழில் பெருகிக்கொண்டே போகும்.
4: எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சின்னத்தம்பியாரம் கிராமத்திலேருந்து வர்றேன். வன்னிமரத்தடியில் விநாயகர் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலே இங்கே தான் நல்ல ஒரு விசேஷமான விநாயகர். மனசில் என்ன ஒரு காரியம் நினச்சாலும் வந்து சாமி கும்பிட்டு போனோம்னா நமக்கு என்ன ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது உடனே வந்து தீந்துடும்.
1: நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும்.

கணபதி உலா. கணபதி உலா நிகழ்ச்சி தொடரில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 8:50. நேர்களை இனி கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால் சைபால்.
4: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். சரி, வேறு ஒன்றும் வேணாம், ஒரு 10 ரூபா பணம் இருந்தால் கைமாத்தா கொடு, நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அவ்வளவுதான், நான் அவசரமாக ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் நழுவி போயிட்டார். இதுதான் இன்றைக்கி உலக நிலவரம். ஆனால் ஒருத்தர் மேலே உண்மையாகவே அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பக்தி செலுத்துறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். பக்தினா ஏதோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது இல்லை. பக்தியோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குதா? அப்படின்னா ஒரு கதை உண்டு, அதுக்கு அதை கேளுங்க. அதாவது மயூர சர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். கிருஷ்ணர் மேலே அவன் ரொம்ப பக்தியாக இருந்தான். ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து அவனை பார்த்துட்டு போகலாம்னு நினச்சி வந்தார். கிருஷ்ணரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இருக்காத அப்படின்னே, ஏன்னா வழக்கமாக பக்தர்கள் தானே பகவான்கிட்ட ஏதாவது கேட்குறது வழக்கம். இங்கே வந்து பகவான் வந்து பக்தனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டார். இதை பாருப்பா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன், கொடுப்பியா அப்படின்னார். பக்தன் மாட்டேன் நான் சொல்லுவான், நீங்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னா மயூர சர்மன். உன்னோட மகன் ஒருத்தன் இருக்கானே 5 வயசில், அவன்தான் எனக்கு வேணும்னார். இவன் கொஞ்சம் கூட தயங்கலை, சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். கிருஷ்ணர் பார்த்தார், அவன் உடம்பு பூராவும் எனக்கு தேவையில்லை, அவன் உடம்போட வலது பாகம் மட்டும் எனக்கு போதும்னார். அதுக்கும் சரி, அப்படியே கொடுக்குறேன் நான் இவன். அந்த சின்ன பையனை நிற்க வச்சு அவன் தலையிலேருந்து ஒரு ரம்பத்தால் அறுக்கணும், அப்போ தானே அது 2 பாகமாக ஆக்க முடியும் அப்படின்னார். சரி அப்படியே செய்கிறேங்கிறான் அவன். அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், உன்னோட மனைவி ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், நீங்கள் 2 பேரும் அப்படி பிடிச்சிக்கிட்டு அதை அறுத்து அவனை 2 துண்டாக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கும் சரிங்கிறான். அப்படி செய்கிறப்போ நீயும் அழப்படாது, உன்னுடைய மனைவியும் அழப்படாது அப்படின்னு அடுத்த கண்டிஷன். அதுக்கும் சரிங்கிறான். அடுத்த அப்படி ஒரு கண்டிஷன் போடுறார், அதாவது உன்னுடைய மகனும் அழப்படாது அப்படிங்கிறார். அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இவ்வளவு நிபந்தனைகள் பேரில் தான் உன் மகனோட வலது பாகத்தை நான் ஏற்றுக்குவேன், இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். உங்களோட அத்தனை நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டான் மயூர சர்மன். உடனே மகனை கூப்பிட்டான், அவன் வந்து நின்னான், அவனை குளிப்பாட்டினான், புது ஆடைகள் போட்டு விட்டான், அதுக்கப்புறம் ஒரு ரம்பத்தை எடுத்து அறுக்க ஆரம்பித்தான். ஒரு பக்கம் அவன், இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவி, நடுவில் அந்த பையன். அவங்க 2 பேர் கண்ணிலேயும் கண்ணீர் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஆனால் அந்த சின்ன பையனோட இடது கண்ணிலிருந்து மட்டும் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது. இதை கிருஷ்ணர் பார்த்துட்டார். என்னோட நிபந்தனைப்படி நீங்கள் நடந்துக்கலை,

0: அதனால் உங்கள் பையனோட வலது பாகம் எனக்கு வேணாம்னு விட்டார். நாங்கள் ரெண்டு பேரும் அழலையே அப்படின்னா மயூர சர்மன், நீங்கள் அழலை சரி, ஆனால் உங்கள் பையனோட இடது கண்ணு மட்டும் அழுது அப்படின்னார். உடனே அந்த சின்ன பையன் என்ன சொன்னான் தெரியுமா, ஐயா என் உடம்போட வலது பாகத்தை மட்டும்தானே பகவான் வந்து கேட்டார், வலது பாகம் பண்ணின புண்ணியத்தை இடது பாகம் பண்ணலையே அப்படின்னு நினச்சி தான் இடது கண் அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னா. உடனே கிருஷ்ணர் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு தான் அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவன் பழைய மாதிரி முழுசாக ஆயிட்டான். இதுதான் பக்தியின் எல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். பக்தியோட எல்லையை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. நீங்கள் உடனே பகவான் வந்து இப்படிலாம் வந்து நின்றுக்கிட்டு பையனை வெட்டி கொடு அப்படின்லாம் கேட்பாரா அப்படின்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. ஆன்மீக விஷயங்களை வந்து ஆன்மீக நோக்கத்தில் புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். பக்தியோட எல்லைக்கே நம்மால் போக முடியலன்னாலும் ஒரு ஓரத்துக்காவது போய் சேர முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இவ்வளவும். இப்போது நம்ம ஆளுங்களோட பக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நான் செய்கிற வியாபாரத்தில் இன்றைக்கி 1000 ரூபாய் லாபம் கிடச்சிதுன்னா அதில் 500 ரூபாயை உன் கோயிலுக்கு வந்து உண்டியலில் போட்டு விட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். சொல்லிவிட்டு வியாபாரம் பண்ணார், 1000 ரூபா கிடைக்கல, 500 ரூபா தான் லாபம் கிடைச்சிது. அவர் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகலை. ஏங்க, கிடைச்ச 500ல பாதியை உண்டியலில் போட்டு விடுறது தானே நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் முறைச்சி பார்க்குறார். அப்புறம் சொல்கிறார், விவரம் தெரியாமல் பேசாதீங்க, கடவுள் ஏற்கனவே அவர் பங்கு 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு மீதி 500 ரூபாயை தான் எனக்கு கிடைக்கிறது மாதிரி பண்ணியிருக்கிறார், அதனால் இது எனக்கு சேர வேண்டிய பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். இவரோட பக்தியின் எல்லை எந்த அளவில் இருக்குது பார்த்தீங்களா?
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்தம் அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் காற்றலையில் கருத்துக்கள் கைகோர்க்கும் இனிய நேரம் ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச போகிறீங்க அப்படின்னா, பிரச்சனைகளை கையாளும் திறமை இன்றைய மாணவர்களிடம் குறைந்துள்ளதா அதிகரித்துள்ளதா? இன்றைய காலகட்டத்தில் அறிவை வந்து பெருக்கிக் கொள்ள நிறைய தொழில்நுட்பம் வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும்

0: ஒவ்வொரு விதமான அறிவுபூர்வமான விஷயங்களை நாம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவமோ தாங்கி கொள்ளக்கூடிய மனநிலையும் குறைஞ்சிட்டோ அப்படின்னு தோணுது. நாம் எடுத்த துறையில் ஜெயிக்கணும், தோல்வி வரக்கூடாதுங்கிற மனநிலையும் பெருகிட்டா, அப்படி தோல்வி வந்தால் சுற்றத்தாரெலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மனதில் அந்த மன வலிமை அப்படிங்கிறது குறையுதா? தோல்விகள் தான் நம்ம வந்து வலிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது தோல்விகள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள அந்த மனநிலை இருக்குதா? அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட. நான் இளைஞர்கள்னு பொதுவாக சொல்லலை, மாணவர்கள் சொல்கிறேன். அதாவது அவங்களுடைய பள்ளி கல்லூரி கல்லூரியை முடிக்கும் போது தான் அவங்க வந்து அந்த இளைஞர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க. இளைஞர்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு நிறைய பக்குவம் வந்துடும். ஆனால் அந்த பக்குவத்தை அனுபவிக்க எப்படி வளர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் மாணவர்கள் பருவம். பிரச்சனைகளை எதிர்கொள்ள இன்றைய மாணவர்களிடம் அந்த திறமை வந்து குறைஞ்சிருக்குதா அதிகரிச்சிருக்குதா? நம்ம நேர்கள்கிட்ட பேசிடலாம். பேசுகிறதுக்கு முன்னால் நீங்கள் அழைக்கலாம் 0462251132 மற்றும் ஒரு 0462251133. நிகழ்ச்சியின் முதல் நேர் யாருன்னு பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: யார் பேசுறீங்க?
1: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: என்ன பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ட்டுதான் மேம் சொல்லுவேன். அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கொஞ்சம் மனோதிடம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மாடர்ன் டூல்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா கூட சொந்தமா சிந்தித்து அந்த பிரச்சனைகளுக்கான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க மேம். அப்ப குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். முதல்ல பண்ற சாட் ஜிபிடி, அப்புறமா மாடர்ன் ஏஐ, இந்த டூல்ஸ் டெக்னாலஜியே அவங்க நம்பி நம்பி தங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓட்டுறதுனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துதான் உடனே முகம் சொல்லிக்கிறாங்க. அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரியறது இல்ல. சில சமயம் மன சஞ்சலம், மனக்குழப்பம் அப்படிங்கறது இருக்கு. நிறைய சமயங்கள்ல இந்த மாணவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா, அந்த பிரச்சனை வந்துருச்சா உடனே நெகட்டிவான முடிவுகள் அப்படிங்கறதுதான் எடுக்கிறாங்க மேம். எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது கம்மி மார்க்ஸ் ஆயிடுச்சா உடனே அதை எப்படி சரி செய்யலாம்னு பார்க்காம விபரீதமான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஓவரால பார்க்கும் பொழுது பிரச்சனைகளை கையாளக்கூடிய திறன் அப்படிங்கிறது நிச்சயம் இன்றைய மாணவர்கள் கிட்ட கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கு. அதை சீர்தூக்கி பார்த்து அந்த சேஞ்சஸ் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்கள் கிட்ட விதைப்பதற்கான ஒரு இடத்துல அமைந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா மாறிடும்.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க, நன்றி. அடுத்த ஒரு நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து அலங்கரிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனமா.
0: சொல்லுங்க சார்.
2: மனப்பக்குவம் இருக்குதான்னு இளைஞர்கள்ட்ட இருக்குதான்னு கேக்குங்க.
0: மாணவர்களிடம்
2: இருக்குது மேடம், மாணவர்கள்ட்ட தான் இருக்குது. அதற்கு கொள்ளக்கூடிய இது பக்குவம் 90% மாணவர்கள்ட்ட என்ன இருக்குது.
0: சரி,
2: எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை என்ன ஒன்றும் வேண்டாமே. என்னுடைய பையனை நீங்க எடுத்துடுங்க, அவனுக்கு வந்து 23 வயசு தான் ஆகுது. ஆனா உண்மையில சொல்றேன், அவனுடைய நடிப்புல சிவாஜி கணேசன் இன்னைக்கு இருந்தா உயிரோட இருந்தா அவன்கிட்ட பிச்சை தான் கேட்கணும், ஐயா சாமி அதை கொண்டு கொடுப்பா கொஞ்சம் அது எப்படின்னு. அந்த அளவுக்கு பக்குவமா நடிப்பான். ஹலோ.
0: சொல்லுங்க.
2: இல்ல இல்ல, அந்த அளவுக்கு அவன் அந்த திறமை இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இதே போல எனக்கு தெரிஞ்சு 90% மாணவர்கள்ட்ட இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. அடுத்த ஒரு நேயர், வணக்கம். வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
3: நான் ஈரோடு சுகரம்பட்டியோட சேர்ந்து இளங்கோ பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
3: அதாவதுமா, நம்ம வந்து பணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். பணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம்.
0: எதை பத்தி?
3: மாணவர்களிடம் என்ன தேவைங்க நீங்க?
0: இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட திறமை வந்து, அந்த பிரச்சனைகளை கையாளக்கூடிய திறமை வந்து குறைஞ்சிருக்குதா அதிகரிச்சிருக்கா?
3: குறைஞ்சிதான் இருக்குது.
0: குறைஞ்சிருக்கு.
3: ஆமா. ஏன், என்ன

0: நான் சொல்லிட்டேன்னா, திறமைகள் வந்து நாம வீட்டுல இருந்து கத்து கொடுக்கறதுமா.
1: சரி,
0: நம்ம அப்பா அம்மா வந்து பால் ஊட்டுற மாதிரி, சோறு ஊட்டுற மாதிரி திறமைகளை நம்ம ஊட்டி வளர்த்துருமா. அதாவது எந்த ஒரு இடத்துல தவறு நடக்குதோ அந்த இடத்துல மாணவனோ மாணவிய தட்டி கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது கூட அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா.
1: இன்னைக்கு
0: எத்தனை பேர் இருக்குது, ஒன்றும் இல்ல மைக்க கொடுத்து தேடி வரும் பண்பலைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்ல, அப்ப ரேடியோவில் மைக் கொடுத்து பேசணும், பேச மாட்டாங்க, பயப்படுறாங்கல்ல. அந்த இடத்துல அந்த திறமையே வளர்த்துக்கலையே, இப்ப எப்படி பொது விஷயங்களை பேசுவாங்க. அதாவது நான் சொல்லக்கூடியது 80% இல்லம்மா, 20% இருக்குதுமா, ஆனா அவங்க நல்லா வளர்றாங்க. அந்த 20% இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்கற அளவுக்கு மாணவர்களிடம் துணிவு வேணும். அத வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வழி நடத்தணும். வானொலி கேட்டாவே போதுமா, இன்னைக்கு இளைஞர்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதெல்லாம் கேட்டாவே அவங்க வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்கன்னு என்னுடைய கருத்து.
1: நன்றி நன்றி. வந்து மாணவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம், பள்ளி பருவம், அதுக்கடுத்து கல்லூரி பருவம். கல்லூரி பருவத்திலே ஒரு இளம் இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அந்த 7 வருடங்கள் கிட்டத்தட்ட 6th டுவெல்த்து படிக்கக்கூடிய அந்த 7 வருடம். அதே போல் சின்ன வயசுலலாம் அவங்களுக்கு ரொம்ப விவரம் தெரியாது. அடுத்து வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வரும்போது தான் அவங்க நிறைய விஷயங்களை வந்து சந்திப்பாங்க. அந்த தேர்வில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன தேர்வுகள், அதிலே வந்து அவங்க அதுக்கே வந்து அவங்க வந்து போராடுவாங்க. ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே திரும்ப அதுக்கு முன்னால் எக்ஸாம் வந்து வைப்பாங்க, அதுக்கு வந்து தயாராகணும். அந்த மாணவர்களுக்கு நிறைய இது இருக்கும், வீட்லேயும் சில விஷயங்கள் இருக்கும், அதையும் மீறி அவங்க வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்புறம் சிலர்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து கலந்துப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் பின்வாங்குவோம் இல்லையா, அந்த இடத்துல சில நேரம் வந்து தோஞ்சு போயிடுவாங்க. மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வருது, அதை கையாளக்கூடிய அந்த திறமை வந்து குறைஞ்சிருக்குதா அதிகரிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் அலச போகிறோம் இன்றைக்கு. அதுக்கு முன்னால் படையப்பா, இது படத்தோட பேர், பாலக்காடு ஸ்ரீராம் குழுவினரோட பாடியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:16. நிமிடம் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம், பிரச்சனைகளை கையாளும் திறமை இன்றைய மாணவர்களிடம் குறைந்துள்ளதா அதிகரித்துள்ளதா, எதனால இந்த ஒரு கேள்வி மாணவர்கள் கிட்ட வந்து வைக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனைகளை அப்பதான் அவங்க வந்து சந்திக்க ஆரம்பிப்பாங்க. பசங்க வந்து இந்த பொண்ணுங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, என்ன நடந்தாலும் ரொம்ப பெருசாக வந்து கவலைப்பட மாட்டாங்கன்னு, அந்த பருவமும் இந்த மாணவர் பருவம் தான். ஆனால் தேர்வில் ஒரு தோல்வி அப்படின்னு சொன்னால் அதை வந்து தாங்கி கொள்ளக்கூடிய மனநிலை இருக்குதா, தோல்விகளை எதிர்கொள்ளக்கூடிய இப்பெல்லாம்னா என்ன இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குதா, அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து அலசிட்டு இருக்கோம். நேரில் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: நிகழ்ச்சியினை அலங்கரித்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாகப்படைத்திருந்து சேரங்கசாம் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: இந்த இளைஞர்கள் கையாளும் திறமை மிகுதியா இருக்கிறது குறைவா இருக்கிறதுன்னு கேக்குறீங்க.
1: பிரச்சனைகளை
2: அதான் கையாளக்கூடிய திறமை இருக்குதுங்க, நூறு விழுக்காடு சொல்லுங்க.
1: சரி,
2: அன்னைக்கெல்லாம் வந்துங்க இந்த அலைபேசி மத்த எதையுமே கிடையாதுங்க. வந்து ஒரு பிரச்சனை டக்குன்னு வரானுங்க, உடனே போன் எடுக்கிறாங்க, கைபேசி போன் எடுக்கிறாங்க, டக்குன்னு மாப்பிள்ள பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையாளக்கூடிய

0: மட்டுமே இருக்குது.
1: சரி சரி,
0: மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குதுங்க. என்ன இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, வந்து இந்த தொழில்நுட்பம் மிகுதியா வந்ததுனால வந்துங்க
1: நிறைய ஆலோசனைகள் கிடைக்குது
0: கிடைக்குதுங்க. தொழில்நுட்பம் நம்மளுக்கு இருக்குதுங்க, இன்னைக்கு கிடைச்சனாலதான் வந்து இது பண்றாங்க. அன்னைக்கு எங்க காலத்துக்குள்ள அந்த அளவுக்கு இல்லைங்க, கையால் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்க. கம்பி படை தொலைபேசி கம்மி
1: இன்னைக்கு
0: பாத்தீங்கன்னா, அதாவது ஃபிங்கர் மைண்டு அவங்களுக்கு தமிழ்ல சொன்னோம்னா வந்து ஒரு விரல் நூல் வச்சுக்கிறாங்க. வந்துங்க என்னங்க, இருங்க இருங்க, கேக்குங்களா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: அதான் இன்னைக்கு விரல் நூல்னு வச்சுக்கிறாங்க, அதனால வந்து கையாள் திறமை 100 விழுக்காடு இருக்குதுங்க.
1: சரிங்க சார், நன்றி.
0: ஒரு பிரச்சனைனா அடுத்த செகண்ட் வந்து அடுத்த நொடியில வந்து தீர்க்கக்கூடிய இருக்கிறாங்கிறது என்னுடைய தலைமை கருத்துங்க.
1: நன்றி நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
2: அந்த தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பிரமிச்சாங்க.
1: சொல்லுங்க சார்.
2: இன்றைய இளைஞர்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு இது வந்து அதிகமா.
1: சரி,
2: ஆனா பாத்தீங்கன்னா அதை எப்படி அதை
1: வழிநடத்தணும்னு
2: பிரச்சனைய வந்து சந்திச்சாங்க, ஆலோசனைகளை கேட்காம வைக்காம அந்த பிரச்சனை வந்து
1: பெருசாயிடும்.
2: அதுக்கு பிறகு வந்து அதை முடிவெடுத்து அதை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை
1: இருந்துச்சு.
2: முதல்ல அந்த ஆலோசனைகளை பண்ணதுக்கு அந்த கலந்து கூடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இல்லைங்க,
1: குறைஞ்சிக்கிட்டு
2: அதை மட்டும் அவங்க கையாண்டாங்கன்னா பிரச்சனைகளும் வராது. சந்திக்கக்கூடிய முறைகளை வந்து
1: தெரிஞ்சுக்கலாம்.
2: அதனால இளைஞர்கிட்ட வந்து அந்த ஆர்வம் இருக்கு, ஆனா எந்த வழியில போகணும்னு
1: தெரியலங்கிறீங்க. சரி, இன்னும் என்ன சொல்றாங்க கேக்கலாம். அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றி. எடுத்தோர் நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். கல்லிடை குறிச்சியில் இருந்து திருவருள் லக்கி.
1: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது தற்போதைய மாணவர்கள் கூர்மையான அறிவுடையவராக இருக்கிறார்கள்.
1: ஆமா,
3: எதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுவும் தெரிந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான விஷயம், அந்த காலத்தில் எல்லாம் ஒரு பையன் எதை படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் பெரும்பாலும் தந்தைமார்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள். தற்போது அப்படி இல்லை, அந்த பெற்றோர்களுக்கு தெரியாத விஷயங்களை இந்த பையர்கள் தெரிந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது எல்லா பையங்களும் சிறு வயதிலே இருந்து சிறந்த கூர்மை அறிவுள்ளவராக இருக்கின்றார்கள். என் பேரன் ஒரு ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்தான் என்றால் அது சென்னையில தான் இருக்கிறது. அங்கே அவனுக்கு வரவேற்பு கடுமையான, ஏன்னா கட் ஆஃப் மார்க், அதோட அவனிடம் பணம் கிடையாது. அந்த பையன் எந்த ட்ரெஸ்டை அணுக வேண்டும் என்று அணுகி அந்த கல்லூரியும் பாதி பணம் கொடுத்து அவனை சேர்த்திருக்கிறார்கள். இது நிறைய இருக்கு. பெண்களும் சரி ஆண்களும் சரி, நாம் அவர்கள் தேர்ந்தெடுப்பது அந்த ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் அது முன்னேற்றமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. பிரச்சனைகளை கையாளும் திறமை இன்றைய மாணவர்களிடம் குறைந்துள்ளதா அதிகரித்துள்ளதா அப்படின்னு தான் வந்து கேட்டுட்ருக்கோம்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னால் சங்கமம், இது படத்தோட பேர். வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் ஹரிஹரன் குழுவினரோடு பாடிய பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 9:30 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறீங்க, பிரச்சனைகளை கையாளும் திறமை இன்றைய மாணவர்களிடம் குறைந்துள்ளதா அதிகரித்துள்ளதா? நேயர்கள் என்ன சொல்றாங்க கேட்டலாம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் பெரியவளம், டாக்டர் எம்ஏ இளவன். காலை வணக்கங்க.
2: சொல்லுங்க சார்.
3: இளைஞர்களும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயம் இருக்கும். தாய்ங்கிற ஒரு காற்று இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் மாணவரும் சரி இளைஞரும் சரி யாராலும் சரி அது பிரச்சனை சமைச்சு போயிட்டு
2: ஒரு கீவேர்டு மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. நன்றி நன்றி
3: நன்றி வணக்கம்
2: நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா.
2: சொல்லுங்க சார்.
4: பிரச்சனையை எதிர்கொள்ளும் திறமை மாணவர்களுக்கு, நான் கடந்த 50 மேல மாணவர்களோட தொடர்புல இருக்கேன்.
2: சரி.
4: அதாவது அந்த கால 50 முன்னால உள்ள மாணவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை எதிர்கொள்ள திறமை ரொம்ப இதை விட குறவுமா?
2: சரி.
4: முதல்ல ஒண்ணு, இந்த இடை பள்ளி இடை நிறுத்த ஒரு எஸ்ஏ படிக்கிறது, நாளைக்கு எஸ்ஏ எழுதி காட்டணும்னு சொன்னாருன்னு
2: ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க
4: வரமாட்டாங்க. அதான் இடைநிறுத்த விகிதம். அதாவது இப்ப பிரச்சனையை எதிர்கொள்றதுல ஒன்னு ரெண்டு ஆங்காங்க இந்த நீட் பிரச்சனைனால சில அங்கங்க தெரியுது. அதனுடைய காரணம் இந்த மீடியாக்களுடைய எல்லாம் வெளிக்கொண்டு வந்துருது.
2: எதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம்.
4: சரி சரி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல வந்து பிரச்சனையை எதிர்கொள்ளும் விகிதாச்சாரம் முந்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, இடைநிறுத்த ரொம்ப அதிகம். நான் என் கூட எல்லாம் படிச்சவங்க எல்லாம் பட்டதாரிகள்லாம் ரொம்ப ரொம்ப குறவு. இப்போ அப்படி கிடையாது. எந்த பிரச்சனைனாலும் அதை சமாளிக்க கூடிய திறமை நல்லா இருக்கு மாணவர்கள்ட்ட.
2: சரி.
4: அத அவங்களே என்ன அதுன்னு சொல்லி கேட்டு அவங்க எப்படி அது முடிவு கொண்டு வரணும், அதுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது நல்லா அவங்க தீர்மானிச்சு நல்லா கொண்டு வர்றாங்க. பிரச்சனை எதிர்கொள்ளும் திறமை
2: தற்கால
4: மாணவர்களிடம் மிக அதிகமாக இருக்கிறது என்று கருத்தை பதிவு செய்கிறேன். நன்றி.
2: வணக்கம் வணக்கம். அடுத்து ஒரு நேயர் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் மேடம். நடராஜன் மேடம்.
2: எங்க இருந்து?
5: மும்பை மேடம்.
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சார்.
5: மேடம், பிரச்சனைகள் கையாளும் திறன் மாணவர்கள்ட்ட வந்து அதிகரிச்சிருக்கேன்னு சொல்ல மேடம். அதுக்கு சாதகமான சில விஷயம் இருக்கு மேடம்.
2: முன்னாடி
5: எல்லாம் வந்து மனப்பாடம் செய்து படிக்கிற பழக்கம் இருந்து, இப்ப என்னன்னா வந்து சிலபஸ்ல வந்து எங்க வேணா கேக்குறாங்க. அதாவது வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், அப்புறம் வந்து நல்ல ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், அதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து சாதகமா இருக்கு. அப்ப மாணவர்கள் இப்ப வந்து இந்த டிஜிட்டல் அறிவுனால வந்து கூகுள் செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. இதனால இந்த இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கிறதுனால அவங்களோட சிந்திக்கும் திறன் அதிகரிச்சு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் மேடம்.
2: அழகா சொன்னீங்க. நன்றி
5: நன்றி மேடம்
2: நன்றி. அதாவது படிக்கிறதுக்கே நிறைய விஷயங்களை வந்து தேடுறாங்க. முந்தி வந்து ஒரு குறிப்பிட்ட பாடம் கொடுப்பாங்க,

அதை மனப்பாடம் பண்ணுங்கள், இதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதிகபட்சம் ஒரு 10 சாப்டர் தான் இருக்கும், அதிலே தான் வந்து கொஸ்டின் இருக்கும். ஆனால் வந்து இப்போ அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி பொதுவான விஷயங்கள் கூட வந்து கொஸ்டினாக வரும். அப்படி வர்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிட்டால் தான் அவங்க வந்து பாஸ் மார்க்கே வந்து வாங்க முடியும். அப்போ படிப்புக்காக அவங்க நிறைய தேடுறாங்க, அதுக்கான டெக்னாலஜியும் இப்போ இருக்குது. அவங்கள படிப்புக்காக தயார்படுத்தும் போது அதுவே வந்து செய்யும் போது அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்போது அவங்க அதை சரி பண்ண மாட்டாங்களா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க, சில விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணுறாங்க. யாருக்கு கவலை இருக்காது அப்படின்னா எதை வேணாலும் செஞ்சிடலாம், பார்த்துடலாம், என்னால் முடிக்க முடியும் அப்படிங்கிற அதீத தைரியம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து ஈஸியாக எதுக்கும் வந்து பிரச்சனை வந்தால் பயப்பட மாட்டாங்க. இன்னும் நேர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம், அதுக்கு முன்னால் பாடல் கேட்டுடலாம். அறையன் 305 கடவுள், இது படத்தோட பேர். ஹரிணி பாடியிருக்காங்க, வித்யாசாகர் இசையில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாளைக்கு நிறைய பேருக்கு விடுமுறை இருக்கும். இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய கல்யாண வீடுகள் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நிகழ்ச்சியில் பேசுறதுக்கும் நேயர்கள் ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் எடுத்து வரும் நேயர் யார் பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சார் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: மாணவர்களுக்கு பிரச்சனைகளை எப்படி குறைப்பாங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் வந்து சிறு வயதுல இருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் போறதே பெரிய பிரச்சனை தான். அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், அவங்கள கஷ்டப்படிக்க வைக்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
1: புத்தகம் சமைக்கிறதே பெரிய ஒரு பிரச்சனை தான் இல்லையா? புத்தகம் அவ்வளவு ஆணவம் எடுத்துட்டு போறாங்க.
2: ஆமா, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கும் போது மத்த பிரச்சனைகள் அவங்க தலையிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: இல்ல, அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள கூடிய மனநிலை வந்து அதிகரிக்க தான் செய்யும்.
2: வந்துடுறாங்க, ஏன்னா அவங்க சிறு வயதுல இருந்து பட்ட கஷ்டங்களை நினைச்சு பாக்குறாங்க இல்லையா. அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா?
1: கண்டிப்பா
2: சொன்னீங்க. வர்றவங்கதான் அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ளுறது
1: கஷ்டமா இருக்கும். அதனால
2: கஷ்டப்பட்டு வர்றவங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள நியாயமான பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்கம்மா.
1: அழகா சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி.
1: அடுத்து ஒரு நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் ரெட்டியார் செல்வம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: சொல்லுங்க.
3: நீங்க டாபிக் கொடுத்துருக்கீங்க, அருமையா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். வந்து 99% பிள்ளைகளுக்கு வந்து அந்த எதிர்கொள்ள திறன் இருக்கு இப்போதைக்கு, இல்லைன்னு.
1: சூப்பர் சூப்பர்.
3: நிறைய காலங்கள்ல வந்து நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம், என்னெல்லாமோ கடந்து வந்திருக்கோங்க. அப்படிங்கும் போது இளைஞர்களுடைய சப்போர்ட் எல்லாம் நம்ம இந்த அளவு கடந்து வந்திருக்க முடியாது. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம எல்லா அந்த மனநிலை வந்து பெற்றோர்களே சொல்லலாம்னு தயங்கி நிற்கும் போது, பரவாயில்லப்பா நாங்க இருக்கலாம் இருக்கணும்னு நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு வீட்டுல நிறைய பிள்ளைகள் சொல்றாங்க. அதனால எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு நோயால பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒரு தொழில் இல்லாம இருந்தாலும் சரி, நாங்க இருக்கப்பா பாத்துக்கிட்டோம், நீங்க எதுவும் மலையாதீங்க, நாங்களா இருக்கோம்ல, எங்கெல்லாம் இப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்திருக்கீங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மனம் தெரியும். தொழில வந்து ஏதாவது ஒரு முன்ன பண்ண ஆனாலுமே அதுல ஒரு எதிர்கொள்ள தயாரி இருக்கு, பரவாயில்ல இதுல இன்னொரு பாத்துக்கலாமே அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதனால வந்து முன்னாடி உள்ள இளைஞர் கூட கொஞ்சம் தளருவாங்க. இப்ப உள்ள இளைஞர்கள் இந்த நம்ம வந்து நம்ம சமூக எல்லாமே இருக்கு, நமக்கு முன்னேற்றத்துக்கு இந்த நம்மளுடைய தமிழ்நாடு வந்து ரொம்ப முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க. எல்லாத்துலயும் ஒரு முன் உதாரணமா இருக்காங்க, இணையதளம் இருக்கு. அப்படிங்கும் போது வேலை பார்க்கக்கூடிய துறையில வந்து எல்லாரும் முன்னேற்ற சப்போர்ட்டிங் இருக்கு, எல்லாருடைய சப்போர்ட்டிங் இருக்கு. அதனால வந்து 99% 1-2 இருக்கலாங்க, எல்லாத்துக்கும் இருக்கும். மக்கள் மத்தியில ஒரு ஒரு 1-2 பேர் கொஞ்சம் பயத்தோட இருப்பாங்களா இருக்கும் எதிர்கொள்ளதுக்கு. மித்தபடி எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட்டா இருக்காங்க, சந்தோஷமா இருக்குங்க.
1: நன்றி. நன்றி.
3: நன்றிங்க.
1: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம். வாழ்க வளமுடன். இத்தேரியில இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
4: பிரச்சனை எதிர்கொள்ள திறன் இருக்கதான் அதிகரிச்சு இருக்கு.
1: சரி.
4: மனவளக்கலை இந்த மாதிரி அவங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். அவங்க அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி புஸ்தகம் படிக்கிறது அந்த மாதிரி வளர்த்துக்கணும், வானொலியும் கேட்கணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. வளர்த்துக்கணும்.
1: நன்றி. நன்றி.
4: நன்றி.
1: நன்றி. சொல்றாங்க, நிறைய யோசிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வழிகாட்டுதல் தகவல் வந்து கிடைக்கும். ஒரு செல்லை எடுத்தா கூட நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல விஷயங்களை கத்துக்கிற பசங்களும் வந்து இருக்காங்க. செல்லை எடுத்தாலே வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுல வந்து இருக்குது. அதையே வந்து எப்போதும் வச்சுட்டு கையில இருக்கக்கூடாதுங்கிறது தான் விஷயம். அவங்க ஒரு விஷயம் வந்து தேடும் போது அதில் கிடைக்குது அவங்களுக்கு, அது இதில் இது கிடைக்குதுன்னா அப்போ இன்னொரு இடத்துல பார்த்தா இன்னொரு விஷயம் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த தேடலோட அந்த விரிவாக்கம் சொல்லுவோம் இல்லையா, அது அந்த பரப்பு வந்து அதிகரிக்குது. அவங்க படிப்பிலே வந்து இந்த மாதிரி ரொம்ப பரந்து விரிந்து அந்த பார்வை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீட்சியாக வந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை இப்படி போனால் இவ்வளோ சமாளிக்கலாம், இந்த வழியில் போனால் இவ்வளோ சமாளிக்கலாம் அப்படிங்கிற அந்த பக்குவம் மாணவர் பருவத்திலே வருதுங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். சொன்னேன் இல்லையா, புத்தக பை வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் 5 சப்ஜெக்ட் தான் வந்து இருக்கும், ஆனால் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவே வந்து அவங்க ஒரு 5

0: இருந்து ஆறு வந்து படிக்கிறாங்க. கிளாஸ் போக மீதியும் வந்து அவங்க கற்றுக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறப்போ அதிலே சொல்லுவாங்க, ஒரு வழியில் போனால் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அஞ்சு வழியில் போகும்போது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அஞ்சு விஷயம் தெரியும். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க காலேஜ் கிட்டே வர்றப்போ அவங்க வேலைக்கு என்ன செய்யலாங்கிறதே ஸ்கூல் முடிக்கும் போதே அவங்க வந்து தயாராகிறாங்க. அப்போது பிரச்சனைகளை வந்து கையாளக்கூடிய திறமை வந்து இன்றைய மாணவர்கள்கிட்ட வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குங்கிறத நாம் வந்து ரொம்ப உண்மையாகவே வந்து பார்க்க முடியுது. இன்னும் நேர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டலாம். அதுக்கு முன்னால்
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
0: நிகழ்ச்சியில் அடுத்து அழகிய தமிழ் மகன், இது படத்தோட பேரு. ஏ ரஹ்மான் இசையிலே ஏ ரஹ்மான் அவர்கள் பாடின பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு பிரச்சனைகளை கையாளும் திறமை இன்றைய மாணவர்களிடம் குறைந்துள்ளதா அதிகரித்துள்ளதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். நேர்கள் பேசிட்டு இருக்காங்க. வணக்கம்
3: மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மொளரட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா
2: மேடம்? நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
3: திறமையா இருக்காங்க உள்ள மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி.
2: சரி,
3: திறன் கொள்ளதுக்கு எல்லா திறமையும் அவங்ககிட்ட வழிகாட்டி இந்த கையில வந்துட்டு அவங்களுக்கு என்ன நம்ம அவங்களை தட்டி கொடுத்து இந்த விசுவாசம் படத்துல மகளை தட்டி கொடுத்து கொண்டு போறாங்க பாத்தீங்களா?
2: அதே மாதிரி கொண்டு போகணும்.
3: நம்ம தட்டி கொண்டாச்சுன்னா அவங்க இமயமலை தொட்டுருக்காங்க.
2: சரி,
3: உள்ள காலத்துல நான் படிக்கிற காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து படிக்காமலே ஓடிட்டேன். இப்ப என் பேரண்ட்ஸ் ஏதா இருந்தாலும் ஏத்து, ஒரு வாட்டி தான் ஒரு கல்ல இன்னொரு கல்ல அடிப்போம் மாங்க அவ்வளவுதானே போகுது. இன்னொரு முயற்சி எடுப்போமா நம்ம?
2: அதானே
3: அப்ப மாணவர்களும் மாணவிகளும் ரொம்ப தெளிவா இருக்க வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
2: நன்றி, ரொம்ப சுருக்கமா அழகமா அழகா சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம். சொன்னாங்க இல்லையா, ஒரு கல் எரிஞ்சு மாங்காய் விளையல அப்படின்னா அடுத்த கல் எறிவோம், கண்டிப்பாக விளதானே போகுது, விழாம எங்கே போயிடும் அப்படின்னு முயற்சி. இன்னொன்று, சுற்றி இருக்கிறவங்களும் வந்து நல்ல தைரியம் கொடுக்கணும், அவங்கள வந்து நல்லா உற்சாகப்படுத்தணும். அது வந்து ரொம்பவே ஒரு கொடுப்பனைன்னு சொல்லுவோம் தெரியுமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க விசுவாசமாக இருக்கிறது, இந்த விஷயத்தில் நீ ஜெயிப்ப அப்படின்னு தட்டி கொடுக்கறது, முயற்சி எடுத்து எடுத்து அதில் வந்து தோல்வி வர்றப்போ திரும்பவும் அதில் நீ முயற்சி பண்ணுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க எடுத்த விஷயத்தில் வெற்றி பெறதுக்கு நல்ல வாய்ப்பை தரும். வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம்ப்பா. பெங்களூர்ல சசிகலா பேசுகிறேன்ப்பா.
2: சொல்லுங்க.
4: மாணவர்கள் சொல்லி கேட்டீங்க, வயசு என்னப்பா? 10, 15 வயசு 18 வயசுக்குள்ளதான படிக்கும். தடுமாறும் வயசு, தடமாறும் வயசுப்பா, பக்குவப்படாத வயசுப்பா, விளையாட்டு பிள்ளைகள்ப்பா. பிரச்சனைன்னு என்னன்னு தெரியாத பிள்ளையப்பா. இப்படி பிரச்சனை வந்தாலும் ஓடி ஒளிந்து கொள்றாங்கப்பா. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தைரியமே இல்லைப்பா. ஒரு கோழியாக தப்பா இருக்கிறாங்க. நம்ம செய்தித்தாள பாக்குறோம்லப்பா, ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியாம விபரீதமான சூழ்நிலையை வந்து சந்திக்கிறாங்கப்பா. கவன சிதறல் வந்து அதிகமா இருக்குதுப்பா. ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இல்லப்பா. அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா படிக்கணும், பாஸ் பண்ணணும், நிறைய மார்க் வாங்கணும். இந்த போட்டி நிறைந்த உலகத்துல எப்படி வாழப்போகிற ஒரு பயம்தான்ப்பா அந்த பிள்ளைகளை வந்து எந்தவித பிரச்சனையும் சந்திக்க விடாமல் தடுக்குதுப்பா.
2: ரொம்ப நன்றிமா,
4: ஒரு காரணம்ப்பா.
2: நன்றி நன்றி, உங்க கருத்துக்களை வந்து மிகுதியா கொடுத்துருக்கீங்க, நன்றி. அடுத்து ஒரு நேயர், வணக்கம். வணக்கம், லைனுக்கு வந்துட்டு பேசாமலே இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்து ஒரு நேயர், வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
2: வணக்கம், யார் பேசுறீங்க? திருச்செந்தூர்ல இருந்து ராதாமா, சொல்லுங்க.
5: நன்றிம்மா.
2: நன்றி நன்றி. நேர்கள் வந்து ரொம்ப அருமையா அவங்க கருத்துக்களை வந்து பதிவு பண்ணினாங்க. நிகழ்ச்சியில் எடுத்த SP பாலசுப்ரமணியம் அவங்க பாடியிருக்காங்க என்ன விலை படத்துல இருந்து பாடல்.

ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டு அருமையான பதிலை வந்து சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் சொன்னாங்கல்ல, அதை வந்து நானே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய விஷயங்களை வந்து யோசிக்க வச்சாங்க நம்ம நேர்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க, இன்றைய மாணவர்கள் அப்படிங்கிறது அந்த பட்டாசு இருக்கும்ல, அந்த மாதிரி படபடபடன்னு தான் இருக்காங்க. அந்த செயல் வேகம் அப்படிங்கிறது முந்தி உள்ளவங்களே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நான்லாம் ஒரு விஷயம் பண்ணணும்னா எங்கள் அப்பா கிட்ட அனுமதி கேட்கணும், அனுமதி கொடுத்தா தான் செய்யவே முடியும்னு. ஆனால் இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் அப்பா தான் வந்து பையனை வந்து ட்ராப் பண்ணுவாங்க, இப்போ வந்து பையனே வந்து அப்பாவை வந்து ட்ராப் பண்ணி விடுறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படிங்கிற அந்த தைரியம், உத்வேகம், முயற்சி, அந்த ஒரு சுறுசுறுப்பு, வேகம், அதெல்லாமே அதிகமாக இருக்குது. நிறைய பேர், ஒரு 90% மாணவர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக அவங்க வாழ்க்கைக்கான தேவை அவங்களே வந்து வழிவகுத்து நிறைய பேருக்கு வழிகாட்டியாகவும் இருக்காங்க. குறைவான சிலர் வந்து தோய்ந்து இருந்தால் கூட இவங்களை பார்த்து வந்து முன்னேறக்கூடிய காலகட்டம் எதிர்

காலத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் சற்று நேரத்தில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்பிய பாடல்களை வழங்க காத்திருக்காங்க கார்த்திகா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கும் முடிவு செய்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ஈஷாராணி பருவா தாய்லாந்தின் சருண்ராக் ஐ எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பட்டித்தொட்டிங்க பட்டங்களும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:03. 11 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க மனம் விரும்புதே. மக்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்கள் 0462-256-1133, 0462-256-1133. சூப்பரான ஒரு சண்டே. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்பெஷலாக வெளியில் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கிளம்பிட்டுருப்பீங்க. ஒரு சிலர் இன்றைக்கி விசேஷ நாட்கள் அப்படி இருக்கிறனால நிறைய திருமண விழாக்கள், சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறதுனால அங்கேயும் கிளம்பிட்டுருப்பீங்க. இருந்தால் கூட இந்த நாளை ரம்யமாக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நிலைப்பண்பலை 102.6 டியூன் பண்ணுங்கள். மன விரும்புதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பனியர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். யார் பேசுகிறீங்க?
1: நான் கன்னியாகுரி மாவட்டம் தெரங்கல்ல இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் வருவான் பாடல் சீரக

0: தம்பா நல்ல குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன், மாமா சோறு சமைச்சிருக்கேன், செலப்பு மாம்பழக்கார எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கேன், மாமா ரசமும் வச்சிருக்கேன். அந்த இனிமையான பாட்டை தாங்க
1: மேடம். இனிமையான பாட்டு பாடினீங்க, உங்க பேரை மறுபடியும் சொல்லுங்களேன், என்ன பேர் உங்க பேரு?
0: கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல இருந்து பிரான்ஸ் மேடம்.
1: கருங்கல்ல இருந்து பிரான்ஸா?
0: ஆமா
1: பிரான்ஸ். உங்க பேரு பிரான்ஸ். கன்னியாகுமரி மாவட்டம் தெளிவா கேக்குது, கருங்கல் அதை விட தெளிவா கேக்குது. ஆனா பிரான்ஸ்ங்கிற உங்க பேரு தெளிவா கேக்கல,
0: அவ்வளவுதான்.
1: பிரான்சிஸ் சூப்பர் சூப்பர் பிரான்சிஸ், நீங்க விரும்பி கேட்ட பழங்களுக்கு அப்ளை பண்றேன். நன்றி. ஃப்ரான்சிஸோட பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி மனமருமதி நிகழ்ச்சியில் நம்ம கேள்வி பதில்கள் கேட்கறது உண்டு, நேர்கள் அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறது உண்டு. அந்த வகையில் இன்னைக்கு சிலப்பதிகாரம் இதை சார்ந்த கேள்விகள் தான் இன்றைய நிகழ்ச்சிகளில் இடம்பெற இருக்குது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? சிலப்பதிகாரம் ஒரு காப்பிய நூல், தமிழ் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றா இருக்குது. கிட்டத்தட்ட கிபி 2nd century சங்கம் அறிவிய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு காப்பியம். இந்த காப்பியத்தை இயற்றியவர் யார்? இப்போ பாடல் ஃப்ரான்சிஸ் விருப்பத்தில்.

0: இசையால் இதே நற்பம் ஆகாஷ்வாணி தொடர் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz பத்து மணி 10 நிமிடத்தில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி, மனசுக்கு பிடிச்ச பல்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். காலையில் பயணத்தில் இருப்பீங்க, இருந்தால் கூட ரம்யமான பல்கள் நேர்கள் கேட்கும் பொழுது அவங்க விருப்பத்தில் கேட்டால் கூட இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய எல்லாருடைய விருப்பமாகவும் அந்த பாடல் நிச்சயமாக இருக்குது. நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேர் என்ன பல விரும்பி கேட்க போகிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் சார். யார் பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாம்பளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சுப்பிரமணி சார், என்ன பாடல் வேணும்?
1: சத்தியவேல் படத்திலிருந்து மல்லிகை மட்டு மனசு தொட்டு மயக்கு தேடி மாலை அந்த பாட்டு.
0: கேட்கும் போதே ஒரு சிரிப்பு வருது, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா? சுப்பிரமணி சார், நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு
1: சொல்லுங்க மேடம். ஆக்சன் ஒன்று கொடுத்து
0: ஆப்ஷன் சொல்லணுமா? ஆப்ஷன் ஏ வந்து திருவள்ளுவர், ஆப்ஷன் பி வந்து இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். சூப்பர், சரியான பதில். நன்றி நன்றி சுப்பிரமணி சார், நீங்கள் விரும்பி கேட்ட பாடல உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். நன்றி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கி முதல் கேள்வியாக கேட்டிருந்தோம். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி. இளங்கோ அதுதான் அவருடைய பெயரே இல்லையா? ஏன்னா இள அரசன் அப்படிங்கிறதுனால இளங்கோ. சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி, நாடாள வேண்டிய இவர் சமணத்துறவியாக துறவர மேற்கொண்டதுனால அடிகளாக மாறி இளங்கோவடிகள் அப்படின்னு பேர் பெற்றார். சிலப்பதிகாரத்தை எழுதின ஒரு காப்பிய அரச காப்பிய ஆசிரியர் இவர் தான். இப்போ அடுத்த கேள்வி, அடுத்த வரக்கூடிய நேருக்கான கேள்வி, சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கதை தலைவி கதை தலைவர் யார், அவங்களுடைய பெயர்கள். சிலப்பதிகாரத்தினுடைய கதை தலைவி கதை தலைவர் யார்? நிகழ்ச்சியில் பாடலை இப்போ சுப்பிரமணிய விருப்பத்தில் கேளுங்க.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 6:18 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மக்களே, மனம் விரும்பிய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. 0462561132 அந்த நம்பருக்கு தான்ப்பா கால் பண்ணோம், பிஸின்னு வருது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, இன்னொரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462561133 அதுலேயும் பிஸின்னு தான் வருதார். ரெண்டு எண்கள்லையும் நேர்கள் சும்மா மாற்றி மாற்றி கால் பண்ணி தன்னோட விருப்பப்பாலில் கேட்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்துட்ருக்காங்க. சூப்பர்வான சண்டேயில் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம்.
1: குரன்கோட்டையிலிருந்து முருகன்.
0: முருகன் சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் வேணும்?
1: தேசிங் ராஜா படத்துல மேடம், நிலா வட்டம் அந்த படம்.
0: நிலா வட்டம் தீலன்னு ஒரு பாட்டு.
1: ஆமா,
0: சூப்பர், உங்களுக்காக கொடுத்துடலாம். நிலா பாட்டை காலையில கேட்டாலும் நல்லாதான் இருக்கும் இல்லையா?

0: வானத்துல பறந்துகிட்டே பேசுறீங்களா என்ன? ஒரே காத்தா இருக்குது.
1: ஆமா, காட்டுக்குள்ள நிக்கிறேன்.
0: காட்டுக்குள்ள இருக்கீங்க? நானும் ஓ கானகத்தில் இருந்து வரக்கூடிய காற்று அது. என்ன, நான் கூட வானத்துல போயிட்டு இருக்கக்கூடிய காற்றோன்னு நினைச்சேன். சரி சொல்லுங்க, சிலப்பதிகாரத்துல கதை தலைவி கதை தலைவர் யார்?
1: கோவலன் கண்ணகி மேடம்.
0: சூப்பர். சிலப்பதிகார காப்பியம் படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறீங்க. சூப்பர். நன்றி முருகன். நீங்கள் விரும்பி கேட்ட பல உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. சிலப்பதிகாரத்தில் கதை தலைவி கண்ணகி கதை தலைவர் கோவலன் இருந்தால் கூட மூன்றாம் ஒரு கதாநாயகி இருக்கிறாங்க இதில். ஆடல் கலையில் சிறந்த மாதவி அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த மூன்று கதாபாத்திரத்தை மையமாக வச்சு தான் இந்த சிலப்பதிகார கதையே நகர்ந்து செல்கிறது. அதை தாண்டி சிறப்பான நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. இருந்தால் கூட இந்த சிலப்பதிகார காப்பியம் அப்படிங்கிறதுல மூன்று பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய காண்டம் அப்படின்னு இருக்குது. அந்த காண்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியதை சிறு பிரிவுன்னு சொல்லக்கூடிய காதைன்னு இருக்குது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று காண்டங்களுடைய பெயர் என்னென்ன? காண்டம் அந்த பெரும் பகுதிக்கு பெயரிட்டிருக்கிறாரு இளங்கோவடிகள். அதைத்தான் அடுத்து வரக்கூடிய நேர் சொல்லணும். இப்போ பாடல் கேட்கலாமா? குருவன்கோட்டை முருகன் அவருடைய விருப்பத்தில்

0: அட்டகாசமான பல்களை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் 10:25 நிமிடத்தில் உற்சாகமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே சில பாடல்கள் வந்து இந்த காலை நேரத்தில் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது வரிக்காக, இசைக்காக, பாடகர் பாடகியினுடைய குரலுக்காக, இல்லைய எழுத்தாளர் கவிஞர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கவி வரிகளுக்காக. சொல்லுவாங்க இல்லையா, மனசு சந்தோஷமாக இருந்தால் இசையை ரசிப்போம், மனசு கொஞ்சம் சுகமாக இருந்தால் வரியை கவனிப்போன்னு. இருந்தால் கூட காலை நேரத்தில் அட்டகாசமான பாடல்களை நீங்கள் கேட்டுட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடலை விரும்பி கேட்க போகிறாங்க, கேட்கலாமா அவங்கக்கிட்டே? வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நாகர்கோவில் புன்னிநகர் ஜெய ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து உனக்காக எல்லாம் உனக்காக.
0: சரி.
1: பழனி பாரதி பாடல் வரி, இசை யுவன் சங்கர் ராஜா.
0: சரி.
1: பாடியவர் எஸ் பி சரண், சுஜாதா.
0: சுஜாதா
1: யாருன்னா எஸ் பி பாலசுவாமி மகன்.
0: சரி.
1: துள்ளி துள்ளி குதிக்குது நெஞ்சம் நீ அறியும் வந்ததாலே அப்படின்னு ஒரு பாட்டு.
0: பாத்தீங்களா, ஒரு மதிப்பெண் கேள்வி கேட்டா 10 மதிப்பெண்ணுக்கு டீட்டெயிலா விடை சொல்லுவீங்க பாருங்க. படமா, இசையமைச்சதா, எழுதுனதா, பாடினதா? சூப்பர் சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே கேளுங்க ஜெயக்குமார் சார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், பதில் தெரியுமா? சிலப்பதிகாரத்துல 3 காண்டங்கள் இருக்குது, அந்த காண்டங்களுடைய பெயர்கள் தெரியுமா? அவங்க எந்தெந்த நாட்டிலலாம் இருந்தாங்க, எந்தெந்த பகுதியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கறத வச்சு, அந்த தலைநகரத்தை வச்சு அந்த காண்டங்கள் பேர் வரும். இப்ப சோழ நாட்டினுடைய தலைநகரம், பாண்டிய நாட்டினுடைய தலைநகரம், சேர நாட்டினுடைய தலைநகரம், இதை வச்சு அந்த காண்டத்தினுடைய பெயர்கள் வரும். தலைநகரம்
1: பாண்டிய நகரம்.
0: பாண்டிய நாட்டின் தலைநகரம். பரவாயில்ல, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, நானே சொல்லிடுறேன். நன்றி நன்றி ஜெயக்குமார் சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்கள் இருக்குது. கோவலன் கண்ணகி பிறந்து வளர்ந்த சோழ தேசத்தினுடைய தலைநகரான புகார் நகரின் பெயரில் அமைந்த முதல் காண்டம் புகார் காண்டம். கணவனை இழந்த மதுரை மாநகரை எரித்த கண்ணகி பாண்டிய நாட்டினுடைய தலைநகரமாக இருந்தது. அது 2வது வரக்கூடிய மதுரை காண்டம். 3வது சேர தேசத்துல தெய்வமான கண்ணகிக்கு கோயில் எழுப்பப்பட்ட பகுதி சேரநாடு, அதனுடைய தலைநகரம் வஞ்சி. ஸோ 3 காண்டங்களுமே தலைநகரங்களுடைய பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த காண்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கதையினுடைய சிறு சிறு பகுதிகளை சொல்லக்கூடியதை காதைன்னு சொல்லுவோம். அப்படி புகார் காண்டத்தில் 10 காதை இருக்குது, மதுரை காண்டத்தில் 13 காதை இருக்குது, வஞ்சி காண்டத்தில் 7 காதை இருக்குது. சரி, இப்போ அடுத்த கேள்வி வரலாம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சிலப்பதிகாரத்தை படித்து ரசித்து யார் அவர்? இந்த கேள்விக்கு தான் நீங்கள் அடுத்து வரக்கூடிய நேர் பதில் சொல்ல போகிறீங்க. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் யார்? இப்போ பாடல் நாகர்கோவில் ஜெயக்குமார் அவருடைய விருப்பத்தில்.

0: 10:33 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் வன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் மனம் இருபது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் தான் இருந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பணியர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். அதாவது நெல்லை ரெயின்போ எஃப்எம் ரெயின்போ 102.6 விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் முதல்ல.
0: நன்றி. வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னா எப்படி? கொழுக்கட்டை
1: எங்களுக்கு
0: வாசனையா வேணும் இல்லையா? அப்ப நேர்ல தானே தரணும்.
1: சரிங்க மேடம். நான் எக்கச்சக்கமா கொழுக்கட்டை எல்லாருக்கும் தந்துட்டு தான் இருக்கேன் மேடம்.
0: என்னுடைய
1: அமைப்பு அப்படி இருக்கு, தொழில் அமைப்பு.
0: சொல்லுங்க சொல்லுங்க, யாரு பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
1: அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோடு வீரவநல்லூர் கணேசன் என்ற புருஷோத்தமன் மேடம்.
0: கணேசர், கணேசர் உழவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறீங்க.
1: ஆமா மேடம், ஆமா.
0: சொல்லுங்க.
1: அதோட அந்த அந்த சந்தோஷத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படையப்பு திரைப்படத்துல கிக்கு ஏறுதே,
0: ஓஹோ
1: உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே.
0: சரி, சிலப்பதிகாரம்னு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரே, யாருன்னு தெரியுமா?

0: சிலப்பதிகாரம், மணிமேகலை,
1: நெஞ்செயலும் சிலப்பதிகாரம்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், வேணா சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ வந்து திருவள்ளுவர், ஆப்ஷன் பி வந்து பாரதியார்.
0: இது வந்து அப்போ அநேகமா வந்து பாரதியார் தான் சொல்லியிருக்க முடியும் மேடம்.
1: அவர் தான் கண்டிப்பா சொல்லியிருக்கிறாரு.
0: ஆமா மேடம், ஆமா. ஏன்னா திருவள்ளுவர் வந்து இந்த கருத்தை சொல்லல, அது எனக்கு டெஃபினட்டா தெரியும்.
1: தெரியுது, சூப்பர். பாரதியார் சொல்லியிருக்காரோ இல்லையோ, வள்ளுவர் சொல்லல, அவ்வளவுதான்.
0: ஆமா மேடம்,
1: நன்றி நன்றி. சரியா சொல்லியிருக்கிறீங்க கணேசன். நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னவர் மகாகவி பாரதியார். அவருக்கு தெரியாத மொழிகள் இல்லை, தெரியாத இலக்கியங்கள் இல்லை, ஆனால் கூட நெஞ்சை அள்ளக்கூடிய ஒரு காப்பியமாக இருக்குது சிலப்பதிகாரம்னு சொல்லியிருக்கிறார் மகாகவி பாரதியார். அதுபோக அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி இந்த இடத்துல நான் கேட்டேன். கோவலன் மாதவி இருவருக்கும் பிறந்த மகள் பெயர் என்ன? நடனக்கலையில் சிறந்த மாதவி ஒரு பட்டம் அவளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அந்த பட்டம் என்ன? இந்த ரெண்டு கேள்விக்கும் யார் ஒரே பதில், அதாவது ஒரே நேயர் வந்து பதில் சொல்ல போகிறாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர். இப்போ பாடல் வீரவண்ணலூர் கணேசன் விருப்பத்தில் கேட்கலாமா?

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இசையால் இதயம் நற்பம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 10:41 கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர் வணக்கம். ஹலோ, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். திண்டுக்கல் கணேசன்.
1: ஆமாங்க.
0: எப்படி சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கொம்பன் அடுப்பிச்சு போன பார்த்த போது அந்த பாட்டு கொடுப்பா.
0: என்ன திடீர்னு இன்னைக்கு கொம்பன் காட்டுல இருந்துட்டு கொம்பனை பாத்துட்டீங்களா?
1: ஆமாங்க.
0: கருப்பு நிற தலைகி பாட்டு உங்களுக்காக பிளே பண்ணிக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் தெரியுமா? ஓ, சிலப்பதிகாரத்துல கோவலன் மாதேவிக்கு பிறந்த மகளுடைய பெயர் என்ன?
1: அப்படிங்களா? சரிங்க.
0: ஆப்ஷன் ஏ.
1: சொல்லுங்க.
0: ஆப்ஷன் ஏ சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ஆப்ஷன் ஏ வந்து நீலகேசி, ஆப்ஷன் பி வந்து மணிமேகலை.
1: மணிமேகலை.
0: கரெக்ட். சூப்பர் சூப்பர். நன்றி கணேசன், உங்களுடைய பாடலை நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். நன்றி மக்களே. நான் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன், நடனக்கலையில் சிறந்த மாதவி ஒரு பட்டம் அவளுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு. தலைக்கோழி அப்படிங்கிற ஒரு பட்டம் தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி அந்த பட்டம் பெற்ற மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் மணிமேகலை. நமக்கு சிலப்பதிகார மணிமேகலை அப்படின்னு இரண்டு காப்பியங்கள், இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம். சிலப்பதிகாரத்தினுடைய முடிவு மணிமேகலையினுடைய தொடக்கம், அதனால் அது ரெண்டையும் நம்ம இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மணிமேகலை மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த இவளுடைய பெயரில் தான் எழுதப்பட்ட அந்த காப்பியம் மணிமேகலை காப்பியம். ஸோ அவங்களுடைய மகள் பெயர் மணிமேகலை. இது கோவலனுடைய அந்த குல தெய்வத்தினுடைய பெயர், அதனால் தன்னுடைய மகளுக்கு அந்த பெயர் வச்சார் கோவலன் அப்படின்னு இந்த காப்பிய கதையில் சொல்லப்படுது. மதுரைக்கு போனாங்க கண்ணகியும் கோவலனும். அப்படி கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு போகும்போது அவங்களுக்கு துணையாக யார் போனாங்க அப்படின்னா கவுந்தியடிகள்னு சொல்லக்கூடிய ஒரு சமண சமயத்தை சார்ந்த ஒரு துறவி, அவர் தான் வழிகாட்டி போனாங்க. இருந்தால் கூட அப்படி போனவங்க மதுரையில் எந்த இடத்துல தங்கினாங்க, எந்த இடம்ங்கிறத விட யாருடைய வீட்டில் தங்கினாங்க, இந்த கேள்விக்கான பதில் அடுத்த நேர் அடுத்து வரக்கூடிய நேர் சொல்லட்டும். இப்போ பாடல் திண்டுக்கல் கணேசன் உற்பத்தியில் கேட்கலாமா?

0: நேரம் 10:48 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz மனமருவதி நிகழ்ச்சி நான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இருக்கிற அடுத்த அன்பணியர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: அருணா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: தாய் மனசுல இருந்து தூதுவளையில் அரைச்சு போடுங்க மேடம்.
0: தூதுவளையில் அடிச்சு விடிய விடிய பேச போறீங்களா? பாட்டு நல்லா இருக்கும், உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் அந்த பாட்டை கேட்டிருக்கீங்க. ஓகேம்மா, உங்களுக்காக நான் அந்த பாடல பிளே பண்றேன். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, கோவலன் கண்ணகி மதுரைக்கு போனப்ப யாருடைய வீட்டுல தங்கினாங்க? ஆப்ஷன் கொடுக்கவா?
1: எனக்கு சரியா தெரியல மேடம்.
0: சரி, ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன், அதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுங்க.
1: சரி மேடம்.
0: ஆமா, ஆப்ஷன் ஏ மாதரி, ஆப்ஷன் பி அவந்திகா. மாதரி
1: மேடம்,
0: மாதரி வீடா அவந்திகா வீடா?
1: அவந்திகா வீடு.
0: அவந்திகா வீடா? மாதிரி வீட்டுலதான் தங்கினாங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நன்றி நன்றி நன்றி, பரவாயில்ல நன்றி. நீங்கள் விரும்பி கேட்ட பல உங்களுக்காக பிளே பண்ணுறேன். கோவலன் கண்ணகி மதுரையில் தங்கிய இடம் வந்து மாதிரியினுடைய வீடு. மாதவி இல்லை மாதிரி, மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடையர்குல பெண் வீட்டில் தான் அவங்க தங்கினாங்க.

0: அங்கே இருந்து தான் கோவலன் சிலம்பை விற்க கொண்டு போனப்போ பொற்கொல்லன் கிட்ட அந்த சிலம்பை விற்க போகும்போது தான் அரசியோட சிலம்பை ஏற்கனவே திருடியிருந்த பொற்கொல்லன் கோவலனும் சிலம்போட வர இவனை வந்து நம்ம அரசன் முன்னாடி திருடன்னு கொண்டு நிறுத்திடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு பொற்கொல்லன் மன்னன் கிட்ட கூட்டிகிட்டு போனான். அந்த மன்னன் பெயர் என்ன? எந்த மன்னன் கிட்ட அந்த பொற்கொல்லன் கோவலனை கல்வன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான், அந்த மன்னனுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய நேர் சொல்ல போகிறாங்க. அண்ட் அதோடு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, அந்த அரசினுடைய சிலம்பில் என்ன இருந்துச்சு, கண்ணகியினுடைய சிலம்பில் என்ன இருந்தது? பாடல் இப்போ கேட்கலாம், பாளையங்கோட்டை அருணா அவங்களுடைய விருப்பத்தில்.
1: தொண்டையில தான்

0: 10:55 ஆகாஷ்வாணி தினல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 மனம் விரும்புதை நிகழ்ச்சியுடன் நிறைவு நேர சந்திச்சிடலாம். வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கண்ணகியினுடைய
0: சிலம்புல என்ன இருந்துச்சு, அரசியினுடைய சிலம்புல என்ன இருந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த பொற்கொல்லன் எந்த மன்னன் கிட்ட கூட்டிட்டு போனான்னு கேட்டேன். அந்த மன்னனுடைய பெயர், ஆப்ஷன் சொல்லணுமா? பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனா, சேர மன்னன் செங்குட்டுவனா?
1: நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன சேரன்.
0: பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். சூப்பர் சூப்பர், சரியான பதில். நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. உங்கள் விருப்பப்பல்ல உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கிட்ட தான் நீதி கேட்டு போனாங்க. அந்த இடத்துல தான் அவன் கல்வன் இல்லை அப்படிங்கிறத வந்து கண்ணகி நிரூபிக்கிறாங்க. தன்னுடைய சிலம்பை உடைத்து, அந்த சிலம்பை உடைக்கும் போது கண்ணகியினுடைய சிலம்பில் மாணிக்க பரல்கள் இருந்துச்சு, அரசியினுடைய சிலம்பில் முத்துப்பரல்கள் இருந்துச்சு. ஏன்னா அரசியினுடைய சிலம்பை அவன் திருடிட்டான் அப்படின்னா கோவலனை கொலை செய்ய கட்டளையிட்டிருப்பார் மன்னன். ஆனால் அரசியினுடைய சிலம்பில் இருந்தது முத்துப்பரல், கண்ணகியினுடைய சிலம்பில் இருந்தது மாணிக்கப்பரல். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கண்ணகிக்கு கோயில் கட்டின மன்னன் சேரன் செங்குட்டுவன் இமயமலையில் இருந்து கல் கொண்டு வந்து கோவில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன். இப்போ பாடல் உடையம்பொலி சுதா, அவங்களுடைய விருப்பத்தில்.

மக்களை இதுவரைக்கும் மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்லத்தோழி கார்த்திகா. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், உள்வினை உறுத்து வந்து ஊட்டும், இந்த மூன்று உண்மைகளை வலியுறுத்தக்கூடிய சிலப்பதிகார காப்பியம் சார்ந்த கேள்விகள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்தது. இன்னும் சில நொடிகளை கேட்க இருக்கிறோம். அஞ்சல் பேட்டி N111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இணைந்திருங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார

அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சரின் லண்டன் பயணம் மூலம் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு கிடைத்தது மாநில அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. கிருஷ்ணகிரியில் உள்ள அருள்மிகு ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் இஷாராணி பருவா தாய்லாந்தின் ஷருன் ராக்கை எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இனி இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் பேச போகிற தலைப்பு ரொம்ப ஜாலியான ஒரு தலைப்பு தான். அதாவது புடவை எடுக்க போகும்போது கணவரோட நீங்கள் பண்ண கலாட்டா என்ன அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக இன்றைக்கி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு நலம்தானால கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் எதிர்மறை எண்ணங்களால் வரும் பாதிப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மூன்று 3:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் INS விக்ராந்த் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க இரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் Farm to City விளம்பரதார நிகழ்ச்சியில் பல பயிர் சாகுபடி முறைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட இயற்கை விவசாய சங்கத்தின் செயலாளர் SA சுப்பிரமணியன் அவர்கள். 8:00 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் ஆப்பில் கேட்டு மகிழலாம். 8:05 இளங்காட்சி நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கலாம். 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரலில் இலக்கியங்கள் கூறும் சேமிப்பின் அவசியம், 10:00 சுகமான ராகங்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்க. கேட்கறதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளையும் மறக்காம எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: அன்பு சிநேகிதிகளுக்கு மீண்டும் ஒரு மதிய வணக்கங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் சிநேகிதி நிகழ்ச்சியில் நிறைய தலைப்புகளில் ரொம்ப ஜாலியாக உங்களுடைய அனுபவங்கள், சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புடவை எடுக்க போவோம். நிறைய பேர் வந்து இந்த சாரி அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி புடவை எடுக்கும்போது கணவரோடு நீங்கள் பண்ண கலாட்டாக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்துனீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். அதில் மறக்க முடியாத விஷயங்களை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதுக்கு இணைந்திருக்கிறோம் நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
1: நான் உங்கள் சசிகலா.
0: நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பமுள்ள சிநேகிதிகள் கால் பண்ணலாம். 0462-256-1132
1: 2561133. அதாவது தலைப்பு கொடுத்தோடனே அங்கே மலமலான்னு வர ஆரம்பிச்சோன்னே அப்படியே பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டேன்னா.
0: அப்படியா, நான்
1: பெண்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது.
0: சரி, முதல்ல யார் என்ன பேச போகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் கோமதி, பழைய முட்டையிலேருந்து பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் கோமதிம்மா.
2: அதாவது முத முதல்ல புடவை வாங்க இவங்களையும் கூட்டிகிட்டு தான் போவேன்.
0: சரி,
2: அப்ப இவங்க வந்து என் கூட நான் சட்டின் எல்லாம் எடுக்க மாட்டேன்.
1: அது லைனுக்கு வந்தோடனே தெரிஞ்சிருச்சு.
2: கடையவே ரவுண்ட் அடிப்பேன். ரவுண்ட் அடிச்சுட்டு எனக்கு பிடிக்கிறதுனையும் இவங்க என் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லயா நின்னு நின்னு நின்னு பாத்துட்டு அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, உன்னோட பெரிய ரோதனையா போச்சு, நீ சட்டினு எடுக்க மாட்டே அப்படிம்பாங்க.
0: சரி,
2: அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும். புடவை எடுக்கிறது அவ்வளவு ஈஸியா மேடம்?
1: ஈஸி கிடையாது. ஆனாலும் அந்த தேர்வுக்கான நேரம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கேன்னு அவங்களுக்கு
2: டென்ஷனா இருக்கும். வேற ஒண்ணு இல்ல, டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் நல்ல பைய பாத்து எடுத்துட்டு வரேன், நீங்க கொஞ்ச நேரம் செல்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க.
1: செல்ல பாத்துட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்படி
2: 2 மணி நேரம் மேல குறைஞ்சது எனக்கு எல்லாம்
1: ஆகும் பாத்தீங்களா?
2: எப்படி ஏன்னா கீழே உள்ள செக்ஷன் பூரா பாப்பேன், அடுத்தது வாங்கிட்டு போவேன். மாடியில போய் எனக்கு ஏதா பிடிச்சத பாத்து எடுக்க நினை, உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இழப்பாங்க. இழந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு நல்ல புடவை கிடைக்கிறமே. அதனால கொஞ்சம் லேட் ஆகி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வருவேன். இப்ப இப்ப சொல்லிருவாங்க, அம்மா தாயே நீயே பெயரு.
1: என்னெல்லாம் வந்து காத்திருக்க முடியாது,
2: காத்திருக்க முடியாது, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போ ரூபாய அப்படின்றாங்க. இப்ப நாங்க பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து
1: நேர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். அந்த சசியா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? உங்களை பேசி 4-5 வாரம் ஆயிட்டு.
1: ஏ அப்பா,
0: கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சாப்பாடு
1: ரெடி ஆயிருக்கும்,
3: சாப்பிட்டு போலாம்.
1: நான் வரலன்னு நினைச்சேன், இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு தான் போயிட்டீங்கன்னு நினைச்சேன்.
3: இல்ல, இப்படியே வந்துருவேன், உங்க குரல் கேட்டது இப்படியே வந்துருவேன். காலையிலங்கும் போது பாட்டுக்கு லைன் கிடைக்கும் கிடைக்கலா?
1: கிடைக்க மாட்டேங்குது.
3: ஒரு நேரம் கூட கிடைக்காது. பாட்டு முடி எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகுதான் கிடைக்கும்.
1: அதுக்கப்புறம் நாங்க இருக்க மாட்டோம். சரி, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினல. நீங்க என்ன கலாட்டா பண்ணீங்க சொல்லுங்க.
3: நாங்க எங்க வீட்டுல எல்லாம் நாங்க ஜவுளி எடுக்க 3 பேரும் பைக்ல போக பாத்துக்கோங்க.
1: சரி,
3: ஒவ்வொரு கடையா யாரும் இறங்கி இறங்குவோம்.
1: எத்தனை
3: கடையே கிடையாது, இதான் உங்களுக்கு வரே. நீங்க இல்ல இருங்க, நாங்க எடுத்துட்டு உங்களை கூப்பிடுதோம்னு சொல்லுவோம்.
1: இல்ல, எத்தனை கடை ஏறி இறங்குவீங்க?
3: என்ன
1: ரொம்ப சந்தோஷமா வந்து கலந்துக்கிட்டீங்க, நன்றிமா.
0: கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா சேரி மட்டும் தான் எடுத்துட்டு
1: இருக்கீங்க. அதான் ரொம்ப கலகலப்பா பேசக்கூடிய நேயர். அதான் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு முன்னால அழகான பாடல் கேட்டுலாம் நிகழ்ச்சியில்.
0: பறிக்க வருகிறோம் அப்படிங்கிற படத்துல இருந்து சூப்பரான பாடல் வருது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6.

0: இனிமையான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 இது சிநேகிதியே. நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த சிநேகிதி யாரு, எங்க இருந்து பேச போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். இல்லையே, இணைப்புல என்னன்னு தெரியலையே. அடுத்து ஒரு சிநேகிதி வந்துட்டாங்க, பேசிடலாமா?
1: பேசிடலாமே. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: எங்க இருந்து?
2: ஏர்வாடி.
1: ஏர்வாடி.

0: இருந்து சுல்தானியம்மா சொல்லுங்க.
1: சுல்தானி அப்படின்னு சொன்னாலே ஏர்வாடி
2: இன்னும்
1: தான்.
2: ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்க.
1: யாரு?
2: ரெண்டு வரும் சவுண்டுமே அப்படித்தான் கேட்க எனக்கு.
0: இல்ல நீங்க இப்பதானே ஆரம்பிக்கீங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாவது நான்லாம் அதிகமா ஜவுளி கடைக்கு வீட்டுல உள்ளவங்க தான் நல்லா செலக்ட் பண்ணுவாங்க.
0: சரி,
2: அதனால ஏன்னா அது திருப்தி எப்படி வந்து
0: மாத்தணும்,
2: ஒண்ணு மாத்தணும்,
0: அப்பதான் அது திருப்தி ஆகும்.
2: நீங்களே கொண்டு மாத்திட்டு வாங்க. இன்னைக்கு கூட அது அப்படிதான் கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு.
0: பில் எல்லாம் என்னைக்கும் தொலைச்சி அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா?
2: ஒரு அனுபவமும் இல்ல,
0: அந்த அனுபவம் இல்ல, இந்த அனுபவம் தான் இருக்கு.
2: அப்பமே அங்க இந்த தொங்க விட்டுருப்பாங்க, அதான் முதல் இதுவும் செலக்ட் பண்றது. அது இருக்கிற நல்ல பீசத்தான் அவங்க வெளியே போடுவாங்களாம் கடக்கறவங்க. அதனால அவங்க பாப்பா ஒரு வாரம் பாப்பாவை கிடக்கா மறுவாரம் எடுத்துட்டு வந்துருவாங்க.
1: சரி,
0: அது உங்களுக்கு திருப்தியா இருக்காது?
2: எனக்கு இஷ்டம் இருக்காது, வேற என்ன செய்ய போட்டுக்கிட்டு வேண்டியதுதான்.
0: மாத்துவே நீங்க
2: ஒருத்தருக்கு
1: பிடிக்கல அப்படின்னா எடுக்க
2: மாட்டோம்.
1: பிடிக்கணும்.
0: பேரெல்லாம் யாரும் சொல்லிடாதீங்க, ஜவுளி கடை பேரோட நேம் எல்லாம்
2: சொல்லக்கூடாது. ஒருத்தர் எடுக்க போக மாட்டாங்க.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்மா.
0: சங்கரன் கோவில் பகுதியில் மழை உண்டா?
3: மழையே இல்லையே.
0: இல்லனா இந்த தடவை அவளோட எதிர்பார்க்கறோம். ஏப்ரல் மே வெயில் மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க.
3: எனக்கு சேலத்துல அவங்க வரவே மாட்டாங்க.
0: இந்த பக்கமே வந்துட கூடாது.
3: அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து போவேன். அதுக்காக
1: எடுத்துட்டு
0: போய் இது நல்லா இல்லன்னு நீங்க மாத்துவீங்களா, இல்லனா எனக்கு பிடிச்சிருக்கலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா?
3: இல்ல, அவங்க என்ன எடுத்தாலும் நீ நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு
0: அப்படி தூக்கி வச்சிருவாங்க ஐச தலையில. சரிமா, நன்றிமா,
3: ரொம்ப
1: நன்றி. ரொம்ப அருமையா ஸ்நேகிதிகள்
0: அவங்களோட அனுபவத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுவாரஸ்யமா நிறைய பேர் கலந்துக்கலாம்.
1: நிகழ்ச்சி கேட்டு இருக்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கணவரோட நீங்க போய் சேலை எடுக்கும்போது அதில் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், சுவாரஸ்யமான அனுபவங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க.
2: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கணவரோடு சேர்ந்து புடவை எடுக்கும்போது ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான கலாட்டாக்கள் பற்றி தான் இன்னைக்கு ஸ்நேகிதிகள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
3: அதாவது பெண்களுக்கு நகையா இருக்கட்டும், இல்லை சேலை எடுக்க போறது, பாத்திரம், வீட்டு உபயோக பொருட்கள், இப்போ எடுக்க போச்சோம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அது அந்த பொருள் வந்து தரமா இருக்கணும், நம்ம கொண்டு போற விலைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதே போல் இந்த பொருள் இருக்குதா, இந்த மாடல் இருக்குது அப்படின்னா அது வேண்டாம், அப்புறம் இன்னொரு மாடல் எடுப்போம் அப்படின்னு அந்த ஆய்வு செய்கிறதுல பிஹெச்டி பண்ணுறவங்களே தோத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறதுனால தான், அதாவது சொல்லப்போனால் அந்த மாதிரி நேரம் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்கன்னு அர்த்தம்.
2: சரி, அதே மாதிரி நேற்று ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்.
3: சரி,
2: என்ன அப்படின்னா, கணவன் மனைவி வந்து கடைக்கு போகிறாங்க. மனைவி வந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்.
3: சரி,
2: உடனே கணவர் அதை பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. மறுபடியும் இன்னொரு பொருள் எடுக்கிறாங்க, ஒரு கிளாஸ் ஏதோ ஒன்று, கண்ணாடி கிளாஸ், அதையும் பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. இல்லை இது வேண்டாம் இது இருக்குது. இப்படி அவங்க என்னென்ன பொருள்லாம் எடுக்காங்களோ அதெல்லாம் எடுத்தவொடனே அவங்க ஆசையோடு எடுக்கிறாங்க. இவர் வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். இது நிறைய இடத்துல நடந்திருக்கும் செய்து நினைக்கிறேன்.
3: ஆமா, நேர்களை என்ன சொல்கிறாங்க கேட்டு
2: பார்த்துடலாம். வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஏர்வாடில இருந்து இப்ராஹிம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கமா.
2: சொல்லுங்க உங்களுடைய அனுபவம்.
4: நவீன் துணி எடுக்க போகும்போது ஒரு பிரச்சனை ஏதாவது வரத்தான் செய்யும்.
3: சரி,
2: மறக்க முடியாத சுவாரஸ்யமான ஒரு சம்பவம்.
4: அவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும்,
3: விலையும் பார்க்கணும்.
4: ஆமா ஆமா, அதையும் பார்க்கணும். எடுத்துல அவங்களுக்கு பிடிச்சதான் எடுத்துட்டு வருவோம். இதுதான் உலக நடப்பு. அதாவது நமக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும். ஆனாலும் கொஞ்சம் நேரம் ஆகும்னா கொஞ்சம் சத்த பண்ண சீக்கிரம் எடுக்கல. எங்க வீட்டுலதான் துணி எடுக்க போனா, சாரி எடுக்க போனா அரை மணி நேரத்துல ரிட்டர்ன் ஆயிரணும். அப்படிதான் ரொம்ப நேரம் இருந்தாலே நிக்க.
3: இல்ல, நீங்க அரை மணி நேரத்துல என்ன பாக்குறீங்களோ அதுதான் அந்த 4 மணி நேரத்துலயும் பாப்பீங்க.
4: வணக்கம்.
2: வணக்கம். இணைப்புல யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. இப்போ அந்த நேர் சொன்னாங்கல்ல, கணவருக்கு பிடிச்சிருந்தா தான் வந்து எடுப்போம் அப்படின்னு. பெண்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னே அவங்களோட தேர்வு தான். ஆனால் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. பிடிச்சிருக்கு, அவங்க தான் வந்து பார்க்க போறாங்க. நம்ம கெட்டுறத நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறது அவங்க தான். அடுத்துதான் வெளியில உள்ளவங்க தான் இல்லையா? அப்ப அவங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த அர்ப்பணிப்பு, தியாகம், அதெல்லாம் பெண்களுக்கு உண்டு
2: உண்டு.
3: அதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுத்துப்பாங்க
2: கண்டிப்பா. அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் பிடிச்சா எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்களே ஒரு அம்மா.
3: ஆமா,
2: அது ஒரு விஷயம் இல்லையா?
3: ஆமா, அது ஒரு ஒற்றுமை, அதெல்லாம் அந்த குடும்பத்தோட ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லலாம்.
2: அந்த ரெண்டு பேருக்கும் பிடிக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் தான்.
3: கஷ்டம், ஏன்னா சொல்லுவாங்க இந்த மாடல் நல்லா இல்லாம்பாங்க, அப்புறம் இதுல பூ போட்டிருக்கும்பாங்க, அப்புறம் அந்த இதோட விலை கொஞ்சம் கம்மியா எடுக்கலாம் அப்படிம்பாங்க.
2: கொஞ்சம் லைட் கலரா இருக்கு
3: இருக்கு, அப்புறம் அந்த துணி குவாலிட்டியா இல்ல, இப்படி எல்லாம் பாக்கணும்ல, விலை, நேரம், மாடலு,
2: கண்டிப்பா
3: எல்லாமே வந்து பார்த்து எடுத்து அது ஒருத்தருக்கா எடுப்பாங்க. குடும்பத்துக்கே எடுக்கும் போது அவ்வளவு நேரம் ஆகத்தான் செய்யும்.
2: பரவாயில்ல, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரம், அதனை தொடர்ந்து பேசலாம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில்.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:40 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதியே. புடவை எடுக்க போகும்போது கணவரோட நீங்க செஞ்ச கலாட்டா பத்தி தான் நிறைய ஸ்நேகிதிகள் அவங்களோட சுவாரஸ்யமான அனுபவங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.
1: பொதுவாக பண்டிகை காலம்னு வந்தாலே முந்தி வந்து ஏதாவது ஒரு திருவிழா அப்படின்னா மட்டும் வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி வந்தாலோ அந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. இப்போ ஒரு பிறந்த நாள்னாலே ட்ரெஸ் எடுக்கணும்னு போகிறாங்க.
0: கண்டிப்பாக
1: நேர் என்ன சொல்கிறாங்க
0: கேட்டுடலாமா? வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்மா. இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் லலிதா, தாளையத்துலேருந்து பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கள். தாளையத்து லலிதா.
2: தாளையத்து.
1: ஆ.

0: ரெண்டும் நல்லா இருக்கிறா?
1: நல்லா
0: நல்லா
1: இருக்கோம். நீங்க
0: இருக்கோம்மா.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கம்மா.
1: சரி.
0: முந்தி வந்துலாம் இவ்வளோ பெரிய கடைகள் கிடையாதுமா, இப்போ ஜவுளி கடைகள். அந்த மேசைக்கு மேலே கொஞ்சம் துணி எடுத்து போடுவாங்க, எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
2: சரி.
1: தெருவுக்கு வருவாங்க இல்லையா? தெருவுக்குலாம் ஒரு ஒரு போர்வையில் சேரீலாம் வச்சுட்டு தெரு தெருவாக சைக்கிளில் வருவாங்க.
0: ஆமாம், இப்போ அதெல்லாம் கிடையாதுமா.
1: தலையில் சம்மந்து வருவாங்க சிலர். ஆனால் இப்போல்லாம் நம்ம கடைக்கு போகிறோம்.
0: ஆமா, கடை வந்து அப்பமா இவ்வளவு பெரிய கடைகள் கிடையாது, எடுத்து போடுவாங்க. சரி, எனக்கு சேர சரிக்கா வேற கடைக்கு போனா எங்க வீட்டுக்காரர் திட்டுறாரு. இங்கே கோடிக்கணக்கில் வாங்கி போட்டுக்கா உனக்கு ஒரு 250 ரூபா 300 ரூபா உனக்கு எடுக்க முடியாங்க. அப்பாரு அதுக்காண்டி பிள்ளைகள் சின்ன பேர் நம்ம ஒத்திரா அவ்வளோ அமைஞ்சலாம் போக தெரியாதுனால அவருக்கு போவோம். அதுக்கு பிறகு நமக்கு லாய்க்கப்படாது
1: லாய்க்கப்படாது
0: அப்படின்னு சொல்லிட்டு
1: எல்லா
0: கடைகளையும் நம்ம டவுன்ல

0: என்ன நம்மளுக்கு அந்த தேர்வு செய்யற நேரம்ங்கிறது அதிகமாகுது அப்படின்னா அதை பத்தின ஒரு ஆழமான அனுபவம் இருக்காது, அது இருக்கிறப்போ நேரம் குறைஞ்சிரும். அழகா சொல்லிட்டீங்க, நன்றிம்மா.
1: நன்றி.
2: ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வித்தியாசமாக தான் இருக்குது. இவங்க சொன்னது அந்த காலத்தில் சின்ன சின்ன கடைகளாக இருக்கும்,
0: இருக்கும் ரொம்பலாம் தேடுறதுக்கு துணியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நிறைய கடைகள் இருக்குது, பெரிய பெரிய கடைகள் இருக்குது, என்ன கேட்டாலும் ஒரு கலர்லே வந்து 50 எண்ணம் எடுத்து போடுவாங்க.
2: ஆமாம்,
0: 50 வகையான ரகமும் எடுத்து போடும் போது அந்த 50க்குமே இது இந்த கலரில் இந்த மாடலில் இருக்கா அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும்.
2: ஒன்று எடுத்த உடனே இன்னொன்று பார்க்கும்போது ஐயோ இது நல்லா இருக்கேன், அப்புறம் அதை பார்க்கணும்.
0: இல்லை பக்கத்தில் ஒருத்தங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க இதை எடுக்காங்களே இது என்ன ரேட்டு அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துட்டு இருப்போம். பக்கத்தில் உள்ளவங்க எடுக்கிறத பார்த்து நல்லானோடனே அப்புறம் அதை வந்து எடுக்க பார்ப்போம் இல்லையா.
2: இது வந்து எல்லாருடைய ஒரு உளவியல் ரீதியாகவே எல்லாரோட மனநிலையும் அப்படி தானே.
0: ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக ஈஸியாக வந்து அதில் திருப்தி ஆக மாட்டாங்க. அது பாத்திரம் எடுக்க போகிறதுக்கும் அப்படி தான். அதே போல் அந்த சைடு நம்ம இந்த மாதிரி தேர்வு செய்ய போகிறோம்னு சொன்னாலே அந்த டைமுங்கிறது ஆயிரும். சீக்கிரம் எடுத்தோம் வந்தோம் அப்படிங்கிறது 100 ஒரு 2 பேர் வேணா இருப்பாங்க
2: கண்டிப்பா. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய கணவர்கள் வந்து ரைட் எப்படி லேட் ஆகும், நம்ம போய் அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு
0: வருவோம்.
2: சில நேரத்தில் அவங்களுடைய நண்பர்கள் யாராவது வந்திருப்பாங்க,
0: அவங்ககிட்ட பேசிட்டு
2: இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிடுவாங்க.
0: அது அது
2: இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணம்லாம் நடந்திருக்கும். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
3: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பேசிகிட்ருக்கோம். புடவை எடுக்க போய் கணவரோட நீங்கள் பண்ண கலாட்டா என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டுட்ருக்கோம்.
1: ஆமாம்,
0: அது வந்து அவங்க ஒரு பெண்ணுன்னு இருந்தாங்க, அவங்க ஜவுளி கிடைக்கின்னு போனாங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் ஒருத்தர் வாழ்க்கையிலையும் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும், மறக்க முடியாத விஷயம் வந்து நடந்திருக்கும். இதில் ஒரு உளவியல் ரீதியாக, அதாவது மன ரீதியாக ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாருக்குமே இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வந்து நமக்கான தேர்வாக தான் இருக்கணும். நமக்கு இந்த ரேட்டில் இந்த கலரில் இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போனோம். அடுத்தவங்க பிடித்திருக்காங்க, அது வேணும், அது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்தால் எதுலேயுமே திருப்தி ஆகவே மாட்டோம். நம்ம மனசுக்கு நம்ம வீட்டு பட்ஜெட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம அறிஞ்சு போய் தேர்ந்தெடுத்தோன்னா நமக்கான கலர் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பவுமே சொல்வேன், முதல்ல என்ன பார்த்து பிடிக்குதோ அதுதான். ஒரு மணி நேரம் நின்னாலும் நாளாக நின்னா அப்படிதான், அரை மணி நேரத்துக்கு மேலே அதில் நிற்க மாட்டேன். கால் மணி நேரம் தான் தேர்ந்தெடுக்க, அப்புறம் பில்லு போட்டு வெளியில் வரதான் அரை மணி நேரம் ஆகும். அந்த 15 நிமிடத்துலயே வந்து ஒரு 2 நிமிஷத்துல செலக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு 13 நிமிஷம் நம்ம ஏதாவது அதை விட பெட்டராக இருக்குமான்னு பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணினோமோ அதுதான் அந்த 13 நிமிஷமும் வரும். 15 நிமிஷமே அதிகம்தான், ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் போயிருக்கோம் இதுதான் வேணும். ஏன்னா இந்த மாதிரி எடுத்து அவ்வளோ சரியில்லை, அப்போ இந்த மாதிரி எடுப்போம் அப்படின்னு.
1: கரெக்ட். ஆனா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறீங்க, இப்போ வரக்கூடிய ஸ்நேகிதி ஃபிக்ஸ் பண்ணாம போறாங்கன்னு கேப்போம்.
0: வணக்கம். ஓகே, நான் ஃபிக்ஸ் ஆகவே இல்லை, கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. சரி, அப்போதையும் ஒரு நேர் வந்தாங்க, இப்படிதான் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் அவங்களோட அனுபவத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இப்போ நீங்களும் உங்களோட அனுபவத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, ஜவுளி கடைக்கு இந்த மாதிரி போகும்போது இப்படி ரொம்ப நேரம் ஆகுதுமா, கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க அப்படிலாம் சொன்னது உண்டா, இல்ல அவங்க வந்து சீக்கிரம் எடுத்துருவாங்களா?
1: இல்ல இல்ல, நம்மளும் சொல்லத்தான் செய்வோம்.
0: அப்படித்தானா?
1: சொல்லத்தான் செய்யணும்.
0: சரி,
1: இதுக்கு இதே பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சிருப்போம். நீங்க சொன்ன மாதிரிதான், ஒரு மணி நேரமா சுத்தி சுத்தி பாத்துட்டு கடைசியில முதல்ல எடுத்த சிலையை பாத்துட்டு, சரி பரவாயில்ல இவ்வளவு தூரம் பார்த்ததுல முதல்ல எடுத்ததே நல்லா தான் எடுத்து வந்துருவோம்
0: அந்த மாதிரிதான். சரி, நேர் வர்றாங்க. வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: நல்லா மேடம்,
0: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
2: ராமையன்பேட்டில இருந்து மாரியம்மாள்.
0: ராமையன்பேட்டில இருந்து நல்லா இருக்கோமா, சொல்லுங்க.
2: மேம், நானா சேலை எடுக்க போனோம்னா எங்க வீட்டுக்காரே செலக்ட் பண்ணிவாரு.
0: பிடிக்கும். அதாவது மனசில் மரியாதைன்னு வந்துருச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, பெண்களை பொறுத்தளவு அப்படி.
1: கண்டிப்பாக,
0: அதனால் இது சேலை தானே, கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த சேலை தேர்வும் அவங்க என்னெல்லாமோ சொல்கிறாங்க சரியாக இருக்குது, இதுவும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுருவோமே அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க.
1: இது ரொம்ப ஈஸியாக போச்சு, இல்லை
0: ஈஸியாக போச்சு. இவங்களும் ரொம்ப நேரம் ஆக வேண்டாம், அவங்க சொல்லுவாங்க ஏமா நான் எடுத்து கொடுத்த சேலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க.
1: வா வா, போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம்.
0: இல்லை, இன்னொன்று என்னென்னா, பெண்களுக்கு அவங்க எடுத்தாலும் வீட்டுக்காரங்க வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அதை திரும்ப திரும்ப கெட்டுவாங்க.
1: கரெக்ட்,
0: இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சேலையை ரொம்ப கெட்ட மாட்டாங்க.
1: அப்போ வீட்டுக்காரங்களே எடுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா

0: அது
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: ஆமாம், ரொம்ப எப்போவுமே திருப்தியாக இருக்கும். இது அவங்களுக்கு பிடிக்கும், பிடிச்ச சேலை அப்படின்னே
1: இதே
0: கட்டிடுவாங்கல்ல.
1: மாதிரி எல்லா பெண்களினுடைய மனநிலையும் இருந்துச்சுன்னா
0: இருந்தா நேரம் குறைவாகும்.
1: நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
2: தேங்க்யூ தேங்க்ஸ்
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: நன்றி.
0: அவங்க ஆரம்பிச்சாங்க, நம்ம முடிச்சு வச்சுட்டோம்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஜோடி படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6ல சிநேகிதி நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு நாம நெருங்கிட்டோம் இல்லையா?
1: இன்னைக்கு வந்து நிறைய திருமண வீடுகள்லாம் இருக்கும்.
0: ஆமா,
1: பெண்கள் வந்து இன்னைக்கு அங்க நிறைய பேர் போயிருப்பாங்க. இருந்தாலும் சிநேகிதி நிகழ்ச்சியில இந்த தலைப்பு கொடுத்தோம், நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு அழகா வந்து பேசினாங்க.
0: கண்டிப்பா, இந்த மாதிரி இப்போ இந்த திருமண வீடுன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. இந்த திருமண வீட்டில் கூட நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண்கள் பேசிக்கிடுவாங்க அந்த சேலையை பற்றி.
1: ஆமாம்
0: ஆமாம், இது எங்கே வாங்கின, இது எங்கே வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கே வாங்கின அந்த மாதிரி, இது எவ்வளோ நேரம் ஆச்சு. அது கூட பக்கத்தில் நிற்கக்கூடிய கணவர் கூட சொல்லுவார், ஆமாம் எனக்கு தான் தெரியும் இது எவ்வளோ நேரம் ஆச்சு
1: அப்படின்ட்டு
0: மனசுக்குள்ளேயே சொல்லுவார்
1: இல்லையா? வெளிப்படையாக சொல்ல முடியாது, இல்லை எல்லாத்தையும்
0: சொல்ல முடியாது. இந்த மாதிரியான நகைச்சுவையான தருணங்கள் கூட
1: இன்னைக்கு கல்யாண வீட்டில் நிறைய இடத்துல நடந்துருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்ததும் நகையும், அந்த பொண்ணு என்ன புடவை உடுத்திருக்காங்க, அது என்ன ரேட்டு, எங்கே எடுத்தது, அதெல்லாம் வந்து கேட்குறது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே அதை கண்டிப்பாக வந்து கேட்போம். சொந்தக்காரங்கன்னா அதுவும் கண்டிப்பாக கேட்டுருவாங்க.
0: கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சிநேகிதிகள் தங்களுடைய அனுபவங்களை வந்து ரொம்ப நகைச்சுவையாக சொன்னாங்க.
1: ஆமாம்,
0: நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட சில பேர்லாம் வந்து கணவர் எடுத்து கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க
1: இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லையா?
0: ஸோ இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து சிநேகிதிகளுக்கும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.
3: கட்டி வருது அப்படின்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கட்டி யூட்ரஸில் வருது அப்படின்னா அது வந்து உள்பக்கத்தில் வருது, அதாவது கர்ப்பப்பையில் வெளிப்பக்கம் உள்பக்கம் அது இடைப்பட்ட பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இடைப்பட்ட

0: பக்கத்தில் வருது அப்படின்னா இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே இது உள்பக்கத்தில் அந்த எண்டோமெட்ரியம் லேயர் எல்லாம் இருக்கும் இல்லையா, சுவர்கள், அது உள்ளே உள்ள பக்கத்தில் வருது அப்படின்னா சப் மியூக்கோசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வெளிப்பக்கத்தில் வருது அப்படின்னா சப் ஜீரோசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூணு வகையான ஃபைப்ராய்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பெடுங்குலேட்டட் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காம்பு மாதிரி வந்து ஒரு கட்டி தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, அது வளர வளர என்ன ஆகும், அது அப்படியே திருகிக்கும். அது அந்த காம்பில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்போது, அது திருகும்போது அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப பெயின் இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த கட்டி இருக்குது, இது நார்மலாகவே இப்போ மாதவிடாய் வருது, மாதவிடாய் வர்ற டைமில் நம்மளோட கருப்பை வந்து சுருங்கி விரியும். இப்போ ஆக்சுவலாக கருப்பை திசு கட்டிகள்னால் என்னென்னா, இப்போ ஒரு அடிபடுது, ரத்தம் வரும், ஸோ அந்த புண்ணு ஆறி நம்மளுக்கு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும், ஒரு தடிப்பு மாதிரி ஆகும். அதே மாதிரி தான் கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் வந்து அங்கே திசு வளர்ச்சி அங்கே ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து இதுதான் வந்து நார்த்திசு கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். மாதவிடாய் காலத்தில் அந்த கருப்பை சுருங்கி விரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை போய் அழுத்தும் போது அந்த டைமில் நம்மளுக்கு அதிகமான உதிரப்போக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம உணவு முறைகள்னாலையும் மூலிகை மருந்துகள் மூலமாகவும் இதை வந்து எளிதில் குணப்படுத்திடலாம். மெயினாக இப்போ இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் தான் இது உண்டாகுது. பர்டிகுலராக இதனால தான் இது உருவாகுது அப்படிங்கிறத இன்னும் வந்து நம்ம கண்டுபிடிக்கலை. மெயினாக இது வந்து ஜெனிட்டிக் மூலமாக கூட, இப்போ அம்மாவுக்கு இல்லை பாட்டிங்களுக்கு அந்த மாதிரி யாருக்காவது இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் அங்கே வந்து திசு வளர்ச்சி உண்டாகுது. மாதவிடாய் முடிஞ்சதுமே அது இயல்பு நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து அது மாதவிடாய் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா கட்டிகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உணவு முறை மாற்றங்கள்னாலே இதை வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுது இதோட சைஸ் அப்படிங்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாரமாக இருக்கும், ஏன்னா அதோட சைஸ் அதிகமாகும்போது, கர்ப்பப்பையும் அதோட அளவில் அதிகமாகும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு கள்ளக்கட்டி வயிற்றில் வச்ச மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். இது ஒரு சிம்டம்ஸ். ஒரு சிலருக்கு அதோட சிம்டம்ஸ் வந்து இப்போ உதிரப்போக்கு ஆரம்பிக்கும், அவங்க நினச்சிக்குவாங்க ஓகே இந்த மாதம் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து இன்னைக்கு அவசர காலத்தில் இருக்கும்போது இந்த மாதவிடாயை வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்கவே மாட்டுக்கிறாங்க. உதிரப்போக்கு இருந்தாலும் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பத்திலே பார்க்க மாட்டுக்கிறாங்க. இல்லை அதிகமாக உதிரப்போக்கு இவ்வளோ நாள் இல்லை, இப்போ எனக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு உணரும் போதே அவங்க அதை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஆரம்பத்திலே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள்.
2: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மதிய வணக்கங்கள். நலம்தானா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தினமும் காலையில் எந்திரிச்சதுமே உடம்பை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு குளிக்கிறோம், நல்ல சத்தான உணவை வந்து சாப்பிட்றோம். ஆனால் நம்மளுடைய மனசுக்குள்ளே என்ன மாதிரி எண்ணங்களை அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருப்போமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும் இல்லையா இதை கூட. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அவசரமான உலகத்தில் வந்து நமக்கு வந்து வேலை, அப்புறம் கடன் பிரச்சனை, மற்றவங்க கூட நம்மளை வந்து ஒப்பிட்டு பேசுகிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே போடுறதால நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே வந்து ரொம்ப ஈஸியாக புகுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எதுவுமே சரி வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி வந்து மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல நம்மளுடைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் எதிர்மறை எண்ணங்கள் எப்படி நம்மளை வந்து பாதிக்குது, அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம எப்படி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நலம்தான நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களோடு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் ஆயிரத்தில் ஒருவன் படத்திலிருந்து கேட்கலாம்.

நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 இல். இந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்றது வந்து மனசில் நமக்கு ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த அடியில் ப்ரெஷர் குக்கர் கொதிக்கிற மாதிரி தாங்க. அதாவது குக்கரில் காற்று வெளியில் வரலன்னா எப்படி வெடிக்கும், அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே நம்மளுடைய கவலைகளை எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டே இருந்தோம் வைங்களேன், அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன அழுத்தமாக வந்து மாறும். நிறைய நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளை வந்து கோபப்பட வைக்கும். ஸோ அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்து டப்பு டிப்புன்னு போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஏற்படும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நம்ம மனசுக்குள்ளே நிறைய எதிர்மறையான எண்ணங்களை உள்ளே போட்டு போட்டு போட்டு போட்டு உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும்போது, வெளியில் யாருக்கிட்டையுமே எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணாத போது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து ஏற்படும். இதனால் நிறைய பிரச்சனைகள் நமக்கும் ஏற்படும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள்

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. 1 மணி 15 நிமிடத்துல நம்ம நிலைப்பண்பலை 102.6 நலம் தானா. எதிர்மறை எண்ணங்களால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது என்ன எதிர்மறை எண்ணங்கள்? ஆமாங்க, நம்ம எது எடுத்தாலும் ஒரு விஷயத்த செய்யுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் செய்ய முடியாது. இல்லை இந்த மாதிரி நம்ம இந்த ஊருக்கு போயிட்டு வரும், இல்லை போனால் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துடும், நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்துலையுமே நம்ம எதிர்மறையான ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. அது என்ன பாதிப்பு அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ முக்கியமாக உடம்போட ஆரோக்கியங்க, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய உடம்பில் வந்து ரசாயனங்களாக வந்து சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து பயந்துக்கிட்டு ரொம்ப கவலையாக அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துன்னு வைங்களேன், ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், அப்புறம் நெஞ்சரிச்சல், இந்த மாதிரி வரிசைக்காக நம்ம வீட்டுக்கு இந்த விருந்தாளி வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்மளுடைய மனசை தெளிவாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும்.

0: கங்கணா.
1: மெல்ல மெல்ல வந்து கன்னி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
2: என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கன்னி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
2: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நலந்தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. எதிர்மறை எண்ணங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் வைங்களேன், நம்மளுடைய நல்ல தூக்கம் வந்து போயிருங்க. ராத்திரி நேரத்தில் நம்ம நல்ல ஒரு தலைநெல் அப்படியே தலையை வச்சு படுக்கணும்னு நினச்சா கூட தூக்கம் வராது. என்ன கேட்டிங்கன்னா, அவன் நம்மளை அப்படி சொல்லிட்டானே, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியலையே, இப்படி நிறைய விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு கண்ணை மூடினாலே நமக்கு வந்து மூளை ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு தூங்குவாங்க, ஆனால் மூளை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் செயலில் வந்து. அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடல் ரீதியாக நமக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், நிறைய நெகட்டிவான விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே போடாதீங்க. நல்ல எண்ணங்களை நம்மளுடைய மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய மனம் மற்றும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க.
2: ஒரு சரக்கு அது பெண்கள்.

நலம் தானா கேட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6. எதிர்மறை எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக நம்மளுடைய எனர்ஜி லெவலுங்க. அதாவது நம்ம மொபைல் ஃபோனில் ஒரே நேரத்தில் நிறைய ஆப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நெட்டை ஆன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு பார்த்தா நெட்டு காலியாயிரும், அப்படி தானே? அதே மாதிரி தாங்க அந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் மனசுக்குள்ளே. அப்படி ஓடும்போது என்னாகணும், உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா சுறுசுறுப்பும் அப்படியே போயிடும். நம்ம சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணுன்னு நினப்போம், ஆனால் வேலை பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி என்னாகும்னா நம்ம எதுலையாவது ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்கணும்னு நினப்போம், ஆனால் ஆர்வத்தர் இருக்க முடியாது. ஸோ அப்போ சுறுசுறுப்பும் போயிடும், ஆர்வமும் போயிடும், உடம்பில் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து அந்த அதை நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த எதிர்மறையான விஷயங்களை நினச்சி நம்மளுடைய மன ரீதியாக உடல் ரீதியாக நம்மளுடைய வேலைகளும் வந்து பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த எதிர்மறை எண்ணங்களால் நமக்கு ஏற்படுது.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும்னு தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒரு மணி 30 நிமிடம் ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா? எதிர்மறை எண்ணங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ குடும்பத்துலேயும் நம்ம நட்புலையும் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், நம்மளுடைய மனசில் வந்து எதிர்மறை எண்ணங்களோடு அப்படியே இருந்துச்சுன்னு வைங்களேன், மற்றவங்க நமக்கு நல்லது சொன்னாலுமே நமக்கு அது தப்பாக தான் தெரியும். ஸோ அதுதான் நமக்கு வந்து நிறைய நேரங்களில் அந்த சந்தேகம் ஏற்படுறது, எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ கூட இருக்கக்கூடிய அன்பு நம்மளுடைய சொந்தங்களை வந்து நம்மகிட்ட இருந்தே அப்படியே தூரமாக கொண்டு போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது நமக்கு மனசில் அப்படியே எதிர்மறையான எண்ணங்கள், ஏதோ ஒரு நஷ்டத்தில் நடந்த தப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்போவுமே அது அப்படி தான், இது இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம கொண்டு வரும் பொழுது இது நம்மளுடைய மனசுக்கு மீதும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ மனசில் பாதிப்பு ஏற்பட்டால் உடல்லையும் பாதிப்பு ஏற்படும்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலை பண்பலை 102.6 இது நலம்தானா? எதிர்மறை எண்ணங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். முக்கியமாக தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் போயிருங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வண்டியில் வந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம், ரோட்டில் வந்து ஒரே புகை மூட்டமாக இருக்குதுன்னு வைங்களேன், நமக்கு வந்து ரோடு சரியாக தெரியுமா தெரியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசு முழுக்க இந்த பயமும் எதிர்மறையான ஒரு எண்ணங்களும் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன முடிவை கூட நம்ம வந்து தைரியமாக எடுக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களால் நமக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நம்ம வந்து இழக்கக்கூடிய நேரிடம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க.

நலந்தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6ல. எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நலந்தானா நிகழ்ச்சியில தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நிறைய நேரங்களில் அந்த எதிர்மறையான எண்ணங்களால நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாமல் போயிருங்க. எதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் இது முடியாதுப்பா, நான் எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நாம் வந்து பேசுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம

எனக்கே நம்பிக்கை இல்லாமல் போயிருங்க. எதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் இது முடியாதுப்பா, நான் எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நாம் வந்து பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திறமையை நாமளே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். ஸோ முன்னேற முடியாத ஒரு சூழலுக்கு நம்ம வந்து தள்ளப்படுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து என்றைக்குமே வந்து எடுக்கக்கூடாது. அதனால் பாசிட்டிவான விஷயங்கள், நம்ம எந்த விஷயத்தையுமே முடியும், நல்லபடியாக செய்யலாம், முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகும்போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் வந்து போக முடியும்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தரும் நலம் தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு எதிர்மறை எண்ணங்களால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வீண் கவலைங்க, நிறைய பேர் வந்து நாளைக்கு மழை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நடக்காத விஷயங்களை நினச்சி நினச்சி இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நல்ல நாளை வந்து வீணாக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த நெகட்டிவிட்டி இதுதான் அந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நடக்காத கற்பனை ஆபத்துகளை நினச்சி அதை நினச்சிக்கிட்டே பயந்து நம்மளோட நேரத்தையும் சந்தோஷத்தையும் நாமளே அழிச்சுக்கிட்டுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி நடந்துருமோ இப்படி

1:51 நிலைப்பண்பலை 102.6 நலம் தானா கேட்டுட்ருக்குறீங்க. எதிர்மறை எண்ணங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் வந்து தெரிஞ்சிட்ருக்கிறோம் இனிமையான பாடல்களோட. ஸோ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்மறை எண்ணங்கள் நாம் வந்து அதிகமாக மனசுக்குள்ளேயே அப்படியே நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாகவே புரிஞ்சு வச்சுக்கிட்டே இருந்துன்னு வைங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையோட சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியாமையே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுற்றி நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட அந்த கண் கண்ணாடியை நம்ம போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு எப்படி தான் இருக்கும், இருட்டாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பக்கத்தில் சிரித்து பேசுகிற குழந்தை, சுட சுட ஒரு கப் டீ, அழகான மழை பெய்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட நம்ம வந்து ரசிக்க முடியாமல் நம்மளுடைய மனசு வந்து பாதிக்குமாங்க. அதனால் எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயத்தை இல்லாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், நாமளும் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியாக வாழலாம்.

நம்ம நலிபண்பலை 102.6 இன்று பிற்பகல் 2 மணிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடலை குக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் டைப் செஞ்சு அல்லது குரல் பதிவு தெளிவாக பதிவு செஞ்சு நீங்கள் வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கிடுங்க. 9443360794. நலம்தானா நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்தாச்சுங்க. அதாவது நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும், முக்கியமாக நம்மளுடைய உடம்பையும் வாழ்க்கையும் ரொம்ப பெரிய லெவலில் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் இனிமேல் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறத ஒரு கதவை தட்டுனுச்சுன்னு வைங்களேன், உனக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை, ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அன்பாக அப்படியே வழி அனுப்பி கூட வைக்கலாம். ஸோ எல்லா நன்மைக்கே எல்லாம் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணங்களை நம்மளுடைய மனசுக்குள்ளே விதைச்சோம் அப்படின்னாலே, ஸோ நல்ல எண்ணங்கள் தான் நம்மளுடைய நல்ல ஆரோக்கியத்திற்கு ஒரு அறிகுறி அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 2:02 ஆயாச்சு. நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை இப்போ நீங்க வாட்ஸ்அப் மூலமா விரும்பி கேட்க போறீங்க. எந்த எண்கள் அப்படின்னா 9443360794. எண்கள் திரும்பவும் சொல்கிறேன், 9443360794. இந்த எண்களுக்கு என்ன படத்துலேருந்து என்ன பாடல், உங்கள் பேர் ஊரை டைப் செஞ்சு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். இது குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நிறைய நேர்கள் வந்து நம்ம எண்கள் சொல்கிறதுக்கு முன்னையே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் சங்கரன் கோவிலேருந்து கோட்டியப்பன் அவர்கள் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளை இது படத்தோட பேர், பாடல் கேட்டிருக்காங்க. எங்கள் அண்ணன் அப்படிங்கிற பாடல், அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.
2: என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

நீங்க அடி

0: என்னடா தங்க?
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்டுட்ருக்குறீங்க, மெசேஜ் பண்ணி. அந்த வகையில் அடுத்து பாடல் கேட்டிருக்காங்க குருவன்கோட்டையிலிருந்து முருகன் தீபக். காதலன் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில். மனோ வந்து வித்தியாசமான குரலில் பாடியிருப்பாங்க. ஸ்வர்ணலதா அவங்களோட சேர்ந்து இதோ பாடல்

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நேரம் 2:15 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6 குக்கு நேர விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமா விரும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. புதிதாக கேட்கக்கூடிய நேர்கள் எண்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. எண்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9443637 94 எண்கள் திரும்பவும் சொல்கிறேன். 9443637 94 இந்த எண்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அடுத்து வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வந்து பாடல் கேட்டிருக்காங்க நேயர், யார் என்னன்னு கேட்டுடலாமா?
2: வணக்கம், நான் சிந்து புந்தரையிலிருந்து மேகலிங்கம் பேசுகிறேன். வானத்தை போல என்ற படத்திலிருந்து எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகை, அந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
1: அவங்களுக்கு விருப்பமான பாடல் கொடுத்துடலாம்.

குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அடுத்து மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க தருவையிலிருந்து சபரி அவர்கள். பிரிவோம் சந்திப்போம், இது படத்தோட பேர், பாடல் வந்துட்டே இருக்கு அவங்களுக்காக.

நேரம் 2:25 கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்து இசக்கி முத்து அவர்கள் வந்து சிங்கிகுளத்திலிருந்து கேட்டிருக்காங்க, மறுவார்த்தை பேசாதே அப்படிங்கிற பாடல் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குக்கு நேர்விற்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று மாலை 4:02 பொதிகை தும்பி கேம் ஷோ இருக்கு. 5:02 உங்க வீட்டு குட்டீஸ் கலக்கும் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி இருக்கு. இன்று பிற்பகல் 3:02 மணித்திரை நாடு நிகழ்ச்சியில INS விக்ராந்த் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிகளை தவறாம கேளுங்க. இப்போ அடுத்து பாடல் கேட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பகுதியிலிருந்து பெரியசாமி, சுதா, அத்விகா, அஸ்விகா இவங்க பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தென்காசி பட்டணம் படத்திலிருந்து.

குக்கு நேர் விருப்ப பாடல்கள் பகுதியில் வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் வந்து அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அடுத்து சிந்துபோந்துரையிலிருந்து உச்சி மகாளி அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன விலை படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் அவங்களுக்காக பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இரண்டு மணி 44 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் மூலமா விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து உடையாம்புலியில இருந்து அருள்ராஜ், அபிஷேக், அனிஷ், பத்மா இவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. அண்ணா நகர் முதல் தெரு இது படத்தோட பேரு. பாடல் வந்துட்டு இருக்கு எஸ்பிபி அவர்களும் சித்ராமா அவர்களும் பாடின பாடல்.

வாட்ஸ்அப் மூலமாக அடுத்து குக்கு நிகழ்ச்சியில் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து சீதா லக்ஷ்மி அவர்கள், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இது படத்தோட பேர். பாடல் வந்துட்டுருக்கு மல்லிகை பூவே அப்படிங்கிற பாடல். உன்னி கிருஷ்ணன், சுஜாதா அவங்க குரலில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையில்.

நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைய நேயர்கள் வந்து மெசேஜ் பண்ணி பாடல் கேட்டிருந்தாங்க. சில நேயர்களுக்கு பாடல் கொடுத்தா கூட நிறைய நேயர்களுக்கு வந்து பாடல் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. யாரோட பாட்டெல்லாம் ஒளிபரப்ப முடியல அப்படின்னா, நாசரேத் ராஜேஸ்வரன் அவர்கள், திருநெல்வேலி டவுன் பரமேஸ்வரி யஷ்வந்த், மேலப்பாண்டவர் மங்கலம் மீனாட்சி பிரபு சுடலை பவானி, ஈரோடு கந்தசாமி பாளையம் அக்பர் நிஷா, சகில் அமீரா ஃபாத்திமா, தேனி முருகன் கார்மேக கண்ணன் விஜயா அவர்கள், தூத்துக்குடி பாலசுப்பிரமணியன், சங்கர நாராயணன் பெரியசாமி, விருதுநகர் சரவணகுமார், மேலப்பாளையம் உசைன், இவங்க பாடல்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒளிபரப்ப முடியல. நமக்கு நிறைய நேர் விருப்ப நிகழ்ச்சி இருக்குது, அதுலேயும் நீங்கள் உங்களோட விருப்ப பாடலை வந்து கேட்கலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்டிருக்காங்க. விருதுநகர்லேருந்து ராஜபாளையம் ஹரிஹரன் அவர்கள் வந்து ராயன் படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தனுஷ் அவர்கள் பாடின பாடல் இதோ நிகழ்ச்சி நிறைவான பாடல்.

ஒலிதந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். நேரில் இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3:02 மணித்திரை நாடு நிகழ்ச்சியில் INS விக்ராந்த் பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நிறைய தகவல்களோடு சந்திக்கிறேன்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா தற்போது சீனாவை எதிர்த்து ஆடி வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நாடு நிலப்பரப்பில் மட்டும் இல்லைங்க, கடல்லையுமே எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு வல்லரசு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆமாம், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழமான அந்த நீலக்கடலில் மிதந்துக்கிட்டே நாட்டை காக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்கு கோட்டையை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம இந்தியாவினுடைய முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த் பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இனிமையான பாடல்களோட. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் பீமா படத்திலிருந்து, கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: மணித்திருநாடு கேட்டு இருக்கிறோம் நம்ம நிலை பண்பலை 102.6. ஐஎன்எஸ் விக்ராந்த் பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது விக்ராந்த் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கப்பல் இல்லைங்க, இது நம்ம இந்தியாவினுடைய சுயமரியாதையினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். 76% அதிகமான இந்திய பொருட்கள் இந்திய பொறியாளர்களுடைய உழைப்பால் கொச்சி துறைமுகத்தில் இது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ வெளிநாட்டு தொழில்நுட்பம் மட்டுமே கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உலக நாடுகளுக்கு மத்தியில் நாங்களும் பிரம்மாண்ட போர்க்கப்பலை சொந்தமாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடு இந்தியா வந்து கெத்தாக நிரூபித்த தருணம் தான் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிற இந்த போர்க்கப்பல்.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: மனிதர்நாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க, INS விக்ரம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். விக்ராந்த் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வெல்ல முடியாதது அல்லது அச்சமச்ச ஒரு தைரியம் அப்படின்னு பொருளுங்க. ஸோ 1971 நடந்த போரில் எதிரிகளை அலற விட்ட அந்த பழைய விக்ராந்த் கப்பலினுடைய அந்த நினைவாகவே இதுக்கு வந்து இந்த பெயர் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ பெயருக்கு ஏற்ற மாதிரியே கடலில் ஒரு இந்த கப்பல் வந்து அப்படி மிதந்து போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரி நாடுகளுக்கு எல்லாமே ஒரு பயம் வர செய்யுமா, அந்த அளவுக்கு அந்த கப்பலினுடைய தோற்றம் மிக கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேசலாம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: மணி திருநாடு கேட்டு இருக்கீங்க, INS விக்ராந்த் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் சூப்பரான பாடல்களோட. இந்த INS விக்ராந்த், அந்த கப்பலினுடைய அளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு கால்பந்து மைதானங்களை ஒன்றா சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ நீளமாக இருக்குமாங்க இந்த விக்ராந்த். வந்து சுமார் 18 அடுக்குகளை கொண்ட ஒரு பிரம்மாண்ட கட்டிடம் கடலில் மிதந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டது தான் இந்த கப்பல். ஸோ இதுக்குள்ள 1700 மேற்பட்ட மாலுமிகள் வந்து ஒரே நேரத்தில் தங்கி பணியாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லலாம் இந்த விக்ராந்த். இது பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மூன்று மணி 30 நிமிடத்துல மணித்திருநாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்களோட INS விக்ராந்த் பத்தி தான் இன்னைக்கு தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். INS விக்ராந்த் அப்படிங்கிறது ஒரு போர்க்கப்பல் அப்படின்னு நம்ம சொல்லலையாங்க. இது வந்து கப்பல் மட்டும் இல்லை, இது ஒரு ஆகாய பலம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரன்வே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிநவீன 30க்கும் மேற்பட்ட அந்த போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்களை ஒரே நேரத்தில் இந்த கப்பலில் வந்து நிறுத்தி வைக்க முடியுமா? அதே மாதிரி கடலில் நடுவில் இருந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் லேண்டிங் ஆகிறதுக்கும் செய்வதற்கான எல்லா வசதிகளும் இந்த INS விக்ராந்த் போர்க்கப்பலில் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஸோ நிறைய விஷயங்களை நம்ம சொல்லும்போது, ஆகா இந்த கப்பலை நம்ம கண்டிப்பாக ஒரு டைம் நேரில் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்து இதை பற்றி இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.

6:35 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நலைபண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி INS விக்ராந்த் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த விக்ராந்த் போர்க்கப்பலில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்குதாங்க. அதாவது இந்த விக்ராந்த் கப்பலுக்குள்ளேயே இயங்கக்கூடிய ஜென்ரேட்டர்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மின்சாரத்தை வச்சுட்டு ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு நகருக்கோ முழுமையாக வந்து கரண்ட் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமான ஒரு ஆற்றல் கொண்ட என்ஜின்கள் இந்த விக்ராந்த் போர்க்கப்பலில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

2.6 இசையோடு என்றும் நீங்கள். இன்று மாலை 4:02 பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நீங்க எங்க கூட ஜாலியா விளையாடலாம். மணி திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. INS விக்ரம் பத்தி தான் தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் சூப்பரான பாடல்களோட. அதாவது இந்த INS விக்ராந்த் அந்த போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, அதாவது உலகத்திலேயே சொந்தமாக விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டக்கூடிய அந்த திறன் கொண்ட நாடுகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. முக்கியமாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற ஒரு சில முன்னணி நாடுகள் வரிசையில் இந்த விக்ராந்த் மூலமாக நம்மளுடைய இந்தியாவும் 6வது நாடாக வந்து இணைந்து வரலாற்று சாதனை படைச்சிருக்கு அப்படின்னே வந்து ரொம்ப சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வருது கேட்டுடே. தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: இன்று மாலை 5:02 நம்ம நிலைப்பண்பலை 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ரொம்ப ஜாலியா அரட்டை அடிக்கும் நேரம். மறக்காம கால் பண்ணி பேசுங்க குட்டீஸ். அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாகவும் குட்டீஸ் உங்களுடைய குரல் பதிவை நீங்கள் தெளிவாக பதிவு செஞ்சு கதை சொல்லலாம், பாட்டு பாடி இந்த மாதிரி நீங்கள் வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கிடுங்க. 9443360794. மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்எஸ் விக்ராந்த் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த போர்க்கப்பலில் கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முக்கியமாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போர்க்காலத்துலேயோ அல்லது அவசர காலத்திலையோ கடல் நடுவே இருக்கக்கூடிய அந்த மாலுமிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 16 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை, சிடி ஸ்கேனு, லேபு, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் இது தவிர 2 ஆப்ரேஷன் தியேட்டர்கள், இது எல்லாமே இந்த கப்பலுக்குள்ளேயே வந்து இருக்குதாங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, ஒரு குட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியே உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் முந்தின

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: திருநாடு கேட்டுட்டு இருக்கிறோம். என்எஸ் விக்ராந்த் பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த விக்ராந்த் போர்க்கப்பலினுடைய பயணத்திறன்

அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு முறை எரிபொருள் வந்து நிரப்புனா போதுங்க, உலகினுடைய எந்த மூலைக்கும் சுமார் 7500 கடல் மைல்கள் வந்து இந்த தூரம் வந்து நம்ம வந்து பயணிக்கலாம். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவை சுற்றி நம்ம சுழண்டு வந்தால் கூட எரிபொருள் வந்து தீரவே தீராதான். இது முக்கியமாக எந்த ஒரு புயல் வந்தாலும் அசையாமல் சீறி பாயக்கூடிய ஒரு கட்டமைப்பு கொண்டது தான் இந்த INS விக்ராந்த். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனோட பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த கடல்வழி வர்த்தகத்தை பாதுகாக்கிறதுக்கும் எதிரி நாடுகளுடைய ஊடுருவலை தடுக்கிறதுக்கும் விக்ராந்த் வந்து ஒரு முதன்மையான ஒரு அரணாக நம்ம நாட்டிற்கு வந்து செயல்படுது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம்.

மனித நாடு நிகழ்ச்சியில் INS விக்ராந்த் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவான தகவல், 45,000 டன் இடையில் கடலில் மிதக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய ஒரு பெருமையான INS விக்ராந்த் பற்றி இன்னும் நிறைய பல விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனீஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டுக்கும் பட்டைய கிளப்பும் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 வந்தாச்சு. பொதிகை தும்பி, ஒவ்வொரு நாளும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நிறைய விளையாட்டுகள், ரொம்ப ஜாலியாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்க நாங்கள் ஒரு கேள்வி கேட்க, இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பொதிகை தும்பி நிகழ்ச்சி. ஆமாங்க, அதே மாதிரி இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் உங்கள் கூட விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
2: எல் சுப்பிரமணியன் தம்பி
1: சொல்லுங்க.
2: அதாவதுமா, மத்தியானம் நல்ல அருமையான சாப்பாடு,
1: சரி
2: கல்யாண வீட்டு சாப்பாடு பாருங்க, அது சாப்பிட்டு நம்மளை வந்து பாதி விழிப்பு நிலையில வச்சிருக்கு, பாதி வந்து மயக்க நிலையில வச்சிருக்கு.
1: சரி,
2: அந்த நேரத்துல நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சி வந்திருக்கு பாருங்க.
1: கண்டிப்பா,
2: இப்ப வந்து எல்லா தூக்கமும் போயிடுச்சு.
1: சொல்லுங்க,
2: ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா
1: ரெடி ஆயாச்சு.
2: ஆமா, நேர்கள் கேட்கற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியுதோ தெரியலையோங்கிற ஒரு சின்ன பயமே தூக்கத்தெல்லாம் கலைச்சிருச்சு
1: போயிடுச்சு இல்லையா?
2: ஆமா, வெளியே வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா நேர்கள் குளுமையா வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம
1: கண்டிப்பா அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க.
2: ஆமா,
1: நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆர்வம் உள்ள நேர்கள் கால் பண்ணலாம்.

0: 0462 256 1132 மற்றும் ஒரு எண் 0462 256 1132. ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் பாத்திரலாமா?
1: கண்டிப்பா, முதல் நேயருக்கு நான் தான் கேள்வி கேட்பேன்.
0: கண்டிப்பா கேளுங்க.
1: ஆமா,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கமா, வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்களே. ரொம்ப நல்லா இருக்கமா, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கல்யாண வீடு உண்டா?
2: ரொம்ப சார்,
1: ரொம்ப. ஆமா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தானம்மா வந்தேன். ஆமா,
2: அப்ப எத்தனை வீடு?
1: நமக்கு ஒரு மூணு வீடு இருந்துச்சு. போக முடிஞ்சாலே போறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி தான் வைங்களேன். நீங்க ரொம்ப பார்த்தா நிறைய இருந்திருக்கும் போலுக்கு.
2: இன்னைக்கு
1: அப்பா அப்பாடியே அப்பா, எட்டு வீடு.
2: வேண்டாம்,
1: அதாவதுமா உள்ளூருக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்னு திருநெல்வேலி, ஒன்னு தென்காசி. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிரமமாயிருது. இல்ல, ஆமா ஆமா, உங்களுக்கு வந்து ரொம்ப சௌரியம், எனக்கு கொஞ்சம் சிரமம். சரி, இப்ப வந்து நான் வந்து கேள்வி கேட்க போறேன் உங்கள்ட்ட. என்ன கேள்வி அப்படின்னாமா, ஏதாவது ஒரே ஒரு சொல் தருவேன், ஒரு வார்த்தை தருவேன். அந்த வார்த்தையை வச்சு கொஞ்சம் வந்து வேடிக்கையா, கொஞ்சம் ஜாலியா, கொஞ்சம் சிரிப்பா, நகைச்சுவையா, இல்ல சஸ்பென்ஸா, எப்படி முடியுமோ உங்களால. அதே மாதிரி ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு கதை ஒண்ணு சொல்லணும். ஆமா, நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் தருவேன். தரட்டுமா? ஆ சரி. பூனை.
2: எங்க வீட்டுல பால் வாங்கி காத்து வச்சிருந்தேன்.
1: சரி,
2: இருட்டு பூனை வந்து நைட்டு போல பாலை குடிச்சு போயிட்டு. நானும் மறுபடியும் காத்து கேட்டு வரேன்னு. ஆனா அந்த பூனை வந்து எல்லா பாலையும் குடிச்சு அது பாட்டுல போயிட்டு.
1: சரி,
2: காலையில காபி உள்ளவங்க தான் பாலே இல்ல. அப்புறம் வர காபி போட்டு குடிச்சு உட்கார்ந்து இருக்கு.
1: ஓஹோ,
2: இதான் சிம்பிள் கதை.
1: ஓ, இது இது கதையா? பரவாயில்ல, ஏதோ முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா இது வந்து முழுமையா, ஆமா, ஆனா இத முழுமையா கதைன்னு சொல்றதுக்கு நம்ம, சரி பரவாயில்ல, நல்ல முயற்சிமா.
0: மதிப்பெண் யாருக்கு கொடுக்கலாம்?
1: ஆமா, அவங்களுக்கே கொடுத்துருங்க.
0: அவங்களுக்கே கொடுத்தா?
1: ஆமா ஆமா, மதிப்பெண் உங்களுக்கு தான். அவங்களுக்கு
2: தான்.
1: ஆமா, பூனை. ஆமா, பூனை வந்து பாலை குடிச்சிட்டு நீங்க காலையில கடுங்காப்பி தான் குடிக்க வேண்டிய
2: ஆயிப்போச்சு.
1: ஆமா, வேற வழி இல்ல.
2: என்ன?
1: சரி சரி சரி, இப்ப வந்து நீங்க எனக்கு ஒரு கேள்வி வச்சிருப்பீங்களே. ஆமா, நீங்க என்ன கேட்கணும் இல்லையா?
2: என்னடா
1: இந்த பாட்டு பாடுதேன்னு
2: நினைக்க கூடாது.
1: அப்படியா? சரிமா.

0: நிடனே பிறக்கும் போதும். போதுமா? சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.
1: சூப்பர், ரொம்ப ஜாலியாவே விளையாண்டாங்க இல்லையா?
0: ஆனா தம்பி,
1: சொல்லு,
0: அந்த கல்யாண சாப்பாடு தான் இவ்வளவு நேரம் நம்மளை இழுத்து கொண்டு போகுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: எட்டு கல்யாணம்னா என்ன செய்யறது?
1: கண்டிப்பா அந்த கல்யாண சாப்பாட நினைச்சுக்கிட்டே ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்து நம்ம இன்னொரு நேரத்தை பேசலாம்.
0: கண்டிப்பா.

0: பொதுங்கி தும்பி கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. ஸோ கல்யாண வீட்டு சாப்பாடோட ஆரம்பிச்ச ப்ரோக்ராம் இப்போ அடுத்து
1: ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்ல வந்து நின்று இருக்கு.
0: ஆமா, அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம், பெருமாள்புரத்துல இருந்து கோமதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, ரெடியா இருக்கீங்களா? கேளுங்க.
2: அதாவது ரொம்ப ஈஸி தான், நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கடுத்து நீங்க அந்த கோடிட்ட இடத்த நிரப்பி அது ஒரு சினிமா படமா இருக்கணும்.
0: ஓ,
2: ஒரு அஞ்சு இதுதான்.
0: சரி,
2: அன்புள்ள, இதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வரும்?
0: அப்பா.
2: ரெண்டு மூணு சினிமா இருக்கு.
0: அப்பா,
2: அன்புள்ள அப்பா, புரிஞ்சுட்டு. அடுத்து நாடோடி
0: மன்னர்கள், மன்னன்,
2: நாடோடி
0: மன்னன்.
2: சரி, இரு இரு
0: என்ன?
2: இரு
0: இரு துருவங்கள்,
2: இரு துருவம் இருக்கும்.

0: மலர்கள் இருமலர்கள். அப்புறம் சின்ன
1: தம்பி.
0: வெரி குட். ஐயோ சாரி, வெரி குட் சொல்லிட்டேன்.
1: சொல்லுங்க இதுல என்ன இருக்கு, நீங்க சொல்லலாமே.
0: அவள் அவள்
1: வருவாளா?
0: அவள் வருவாளா? வெரி குட். எல்லாரும் நேயர்களை எல்லாரும் அண்ணனுக்கு கை தட்டுங்க.
2: அடேப்பா, நாங்களே தட்டிட்டோமா. நல்ல அருமையா இருந்துச்சு, நல்ல கேள்வி, அற்புதமா இருந்துச்சு.
0: ஈஷாவும் இருக்கே போறீ, நீங்களும் எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம்.
2: ஆமா, அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். தம்பி வந்து உங்ககிட்ட கேப்பா,
1: பெட்டியில போட்டு கொள்வான். அது
0: என்ன?
2: மகிழ்ச்சி.
1: நிகழ்ச்சியில அடுத்தது ஒரு பாடல் கேட்டுட்டு மறுபடியும் நேரில் பேசலாம்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6ல. இது பொதிகை தும்பி. நேர்கள் எல்லாமே ரொம்ப அட்டகாசமா ஜாலியா நம்மகிட்ட கேள்வி கேட்கறாங்க.
1: கண்டிப்பா
0: நம்ம வித்தியாசமான முறையில தான் கேள்வி கேட்கறாங்க. அடுத்து யாரு விளையாட போறாங்கன்னு கேட்டலாமா?
1: கண்டிப்பாப்பா.
0: வணக்கம்.
2: மாலை வணக்கம். என்ன அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன். ஒரு வாரத்துக்கு பிறகு
0: வெரி குட்
1: சபாஷ் அருமை. கல்யாணம் விட எதுவும் உண்டா இன்னைக்கு?
2: சார் சரி ராமச்சந்திரன் சார் வணக்கம்.
1: அசைய மாட்டேன்.
0: இப்ப அசைவங்க
1: அதாவது சைவம் தான். ஒரு காவல்துறை நண்பர்கிட்ட நீங்க வந்து பிடிபட்டுக்கிட்டீங்க.
2: சரி.
1: ஏதோ ஒரு தப்பு செஞ்சு.
2: சரி.
1: அது என்ன தவறு அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
2: அப்படியா? சரி.
1: ஆமா, நான் சொல்லட்டுமா இல்ல நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்களா? காவல்துறை அதிகாரியும் நீங்களும் பேசுற மாதிரி நீங்க நடிச்சு காமிக்கணும். சரியா? கேள்வி நீங்களே. ஆமா, கேள்வி நீங்களே, பதில் நீங்களே. சரியா? ஒரு 40 செகண்ட்
2: சொல்றேன்.
1: 40 செகண்ட் கடை கடன் ஓட்டும் பாப்போம். சொல்லுங்க.
2: ஆமாம் சார், நான் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன். எப்பவும் ஹெல்மெட் போட்டு வருவேன். இந்த கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். கல்யாணத்துலேயே வச்சு வந்தேன். தயவுசெய்து நீ மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் அடுத்தால கண்டிப்பாக நான் போட்டு வந்துடுவேன் சார். உங்களை பார்க்கும்போது நான் ஹெல்மெட் போட்டே போகிறேன். போதுமா, இப்போதைக்கு நான் மறந்துட்டேன் சார் அப்படின்னு. அது எப்படி நீங்கள் மறக்கலாம்? ஹெல்மெட் போடணும்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, எப்படி நீச்சா மறக்கலாம் அப்படின்னாப்பில்ல. நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். கல்யாணத்துக்கு போகும்போது போட்டு போனேன். என் நேரம் வரமா நீங்கள் நிற்கியே. ஹெல்மெட்டை கடைய உங்கள் கல்யாணத்தில் வச்சுட்டு வந்தேன். தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. அவரம் போட அளவுக்கு இப்போ என்ன சுட்டு இல்லை. அடுத்த கண்டிப்பாக போட்டேன் சார், நீங்கள் மன்னிச்சுக்கோங்க.
1: அவ்வளோதான்.
2: சரி சரி, நீ பாப்பட்டா இருக்கியே, போங்க போங்க.
0: இல்லை, அந்த போலீஸ்கார் அப்படி சொல்ல மாட்டார். சரி சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் ஏற்றி விட்டுறேன், ஃபோனில் ஏற்றி விட்டுறேன். நீங்கள் அப்புறம் கட்டிக்கிடுங்க பணம் வந்தோடனே.
2: அவரா சார், மணி கட்டம்ல சார், அதுக்கு ஒரு கேஸ் உண்டு இல்லை.
1: அப்போ யார் பாவப்பட்ட ஆள்
2: நினைச்சிருப்பாரு?
1: வைசாலி போல நினைச்சிருப்பாரு. என்ன வைசாலி நினைச்சிருக்க மாட்டாரு. சரி பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சிங்க. ஆமா, மதிப்பெண் உங்களுக்கு. கேள்வியை நீங்க கேளுங்க. நம்ம ரெண்டு பேரும் தானே போட்டி. ஆமா
2: சார், வந்து ஒரு 5 எழுத்து சொல்.
1: சரி,
2: 1, 2, 3 எழுத்து எடுத்துட்டா
1: சரி
2: அரசரோடு இருப்பார்.
1: சரி,
2: அடுத்தாப்புல முதல் எழுத்தையும் 2 எழுத்தையும் எடுத்து விட்டால் விலங்கை குறிக்கும் சொல் வரும்.
1: சரி,
2: முதல் எழுத்தையும் 5 எழுத்தையும் சேர்த்தால் மாடோடு தொடர்புடைய ஒரு சொல் வரும். ஒரு 5 எழுத்து சொல், 1, 2, 3 எடுத்துட்டா மன்னரோடு தொடர்புடைய ஒரு சொல் வரும்.
1: சரி,
2: முதல் எழுத்தையும் 2 எழுத்தையும் எடுத்து விட்டால் விலங்கை குறிக்கும் சொல் வரும். முதல் எழுத்தையும் 5 எழுத்தையும் சேர்த்தால் மாடோடு தொடர்புடைய ஒரு சொல் வரும்.
0: மணக்கும் சொல்ல கல்யாண வீட்டுல சந்தனம் போன உடனே பூசன் ஞாபகம் வருது.
1: அரசாட்சி வராது. சிம்மாசனம், சிம்மாசனம் 6 எழுத்து வராது. ஆமா ஆமா, தெரியல சார், நீங்களே சொல்லிருங்க.
2: ஆமா, சாம்பிராணி.

0: ஓ சாம்பிராணி.
1: ஆமா, ஒன்னு ரெண்டு மூணு எடுத்தா எடுத்து பாருங்க, பிராணின்னு வரும், ராணின்னு வரும் ராசில.
0: எப்படி வந்து நீங்க தயார் பண்ணுறீங்கன்னு தம்பி?
2: ஆமா,
1: முதல்ல ஒரு வார்த்தை ரெடி பண்ணிட்டு இது என்ன கேள்வி கேட்கலாம்னு பாப்பேன்.
0: அப்படி
2: ரொம்ப அருமை. அதாவது அவங்க கேள்வி கேட்கக்கூடிய விதத்திலேயே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது இல்லையா?
0: இப்ப அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து டபுள் ஷாட்.
2: ஆமா,
0: பம்பர் பரிசு ரெண்டு மார்க் அவருக்கு தான்
2: கண்டிப்பா.
0: அடுத்தாலும் அம்பலவாணனுக்கு நம்ம போடணும் இல்லையா?
2: கண்டிப்பா போட்டாச்சு, ரெண்டு மார்க். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் வருது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: 4:30 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க, விளையாண்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சியோடு. அடுத்து யார் விளையாட போறாங்கன்னு கேட்டலாமா
1: சார்? கண்டிப்பா.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். இணைப்புல யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சுப்பிரமணியம் சாருக்கும் மாலை வணக்கம் சொல்லுவது
1: போட்டி வந்து உங்களுக்கும் தம்பிக்கும்
2: தான்.
0: கேள்வி கேக்கீங்களா? முதல்ல கேளுங்க.
2: உடம்பெல்லாம் வாய் ஊரெல்லாம்
1: பாட்டுப்பா.
0: உடம்பெல்லாம்
2: வாய் ஊரெல்லாம் பாட்டு.
0: உடம்பெல்லாம் ஊரெல்லாம் பாட்டு. அது என்ன? உடம்பெல்லாம் வாய் ஊரெல்லாம் பாட்டு. ஏதாவது குழு கொடுக்கலாமா?
1: என்ன
0: இப்படி சொல்லிட்டீங்க? குழு கொடுக்க மாட்டீங்க.
1: எப்படி வந்து ஒளிஞ்சு பார்த்தீங்களா?
0: இப்படி ஒரு கேள்வி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, எது அது? என்ன நம்ம வீட்டில் இருக்குமா அந்த பொருள்?
2: பாருங்களேன்
0: வாசிக்க தெரியுமா? அது சொல்லல, வாசிக்க தெரியுமான்னு கேட்டேன்.
2: ஒட்டுவது
0: ஒருவன், பிரிப்பது ஒருவன், அவன் யார்? ஆமா, ஒட்டுவது ஒருவன், பிரிப்பது ஒருவன். ரொம்ப எளிமையான ஒரு விடுகதை தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆ, அவ்வளோதான். தபாலான்? இல்லை, தபால் தான். தபால் நீங்கள் போட்டிருக்கீங்களா? தபால் ஒட்டி போட்டிருக்கீங்களா? அதுதான் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஒட்டுவது ஒருவன், பிரிப்பது இன்னொருவன். சூப்பர். அதாவது நீங்க தான், உங்களுக்கு தான் ரெண்டு மார்க். சார் சொன்ன மாதிரி போன டைம் வந்த குச்சாலம் அம்பலவானன் சாரும் அலைக்கா ரெண்டு மார்க் எடுத்துட்டு
2: போயிட்டாங்க.
1: ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: 4:38 நிமிடம் ஆயாச்சு. பொதிய தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 அடுத்து யார் விளையாட போறாங்கன்னு பாத்திரலாமா சார்?
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அதாவதுமா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க ஒரே வார்த்தையில தான் பதில் சொல்லணும்.

0: ஆ சரி.
1: ஆமாம், ரெண்டு மூணு வாரத்தில் வந்துருச்சுன்னா வந்து நீங்கள் வந்து தோல்வியுற்றதாக பொருள். சரியா?
0: ஓகே.
1: மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கம்மா?
0: பிரியாணி.
1: இவ்வளோ லேட்டாக வந்துச்சுன்னா அது வந்து தோல்வி தான். என்ன டக்குன்னு வரணும், சட்டு சட்டுன்னு வரணும். ஆமாம்,
2: வேகமாக வேகமாக.
1: மத்தியானம் சாப்பிட்டதையும் இவ்வளோ யோசிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கா?
2: இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்காகவே இவ்வளோ யோசிச்சு.
1: சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. சரி, வெஜிடேரியன் பிரியாணியா இல்லை நான் வெஜிடேரியன் பிரியாணியா? மட்டன் பிரியாணியா இல்லை சிக்கன் பிரியாணியா? சிக்கனா? பிரியாணியில் வெறும் சிக்கன் தான் இருந்துச்சோ? அதான் முழுமையான பொருள் வேணும் இல்லையா? பிரியாணியில் சிக்கன் மட்டும் இருந்துச்சா, வேற என்னெல்லாம் இருந்துச்சு சொல்லுங்க.
2: அடுத்து சொல்ல முடியலையே.
1: அப்புறம்
2: சொல்லணும்னு நினைச்சாலும் நீங்க சொல்ல விட
0: கூடாதுன்ட்டீங்களே.
1: அவ்வளவுதானா? சரி, எவ்வளவு சாப்பிட்டீங்க, அரை பிளேட்டா ஒரு பிளேட்டா? காலா? ஓ, கால், சிக்கனோட கால். என்ன, அப்படிதானா? பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறீங்க. ஆனாலும் கூட ரொம்ப லேட்டு. என்ன இவ்வளோ லேட்டாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. இது ரேப்பிட் ஃபயர் ரவுண்டு மாதிரி சட்டு சட்டுன்னு வரணும். சரி, பரவாயில்ல, மதிப்பு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க
0: சட்டுன்னு.
1: அண்ணனுக்கு ஒட்டும் தம்பிக்கு ஒட்டாது. இது எங்கயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சட்டுன்னு எனக்கு பதில் தெரியலையே. நாக்கா?
0: ரொம்ப பழைய.
1: ஆமா, பழசுதான். அதான் அதான் அதுதான், சட்டுன்னு வர மாட்டேங்குதம்மா. ஆமா ஆமா ஆமா, நாக்கு நாக்கு அப்படி இருக்காதே. உதடாமா? உதடா? எனக்கு ஒரு மதிப்பெண், உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வச்சுப்பமா? சரிமா, ரொம்ப மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு மகிழ்ச்சி.
2: தேங்க்யூ. சூப்பர், ரொம்ப நல்லா விளையாடினாங்க.
1: அது அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவோ காலத்துக்கு முன்னால கேட்ட மாதிரி இருக்குது.
2: நாடி நம்ம சின்ன வயசுல சொல்லி விளையாண்ட.
1: ஐயோப்பா, சட்டுன்னு கேட்ட உடனே பதில் தோண மாட்டேங்குது.
2: மாட்டேங்குது.
1: அதுதான். சரி, ரைட்டு, பரவாயில்ல, இருந்தாலும் கூட ரொம்ப சிறப்பு.
2: கண்டிப்பா, அந்த ஒரு பாடல் கேட்டுட்டு மறுபடியும் விளையாடலாம்.

0: முக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: சமநிலை பண்பலை 102.6 இன்று மாலை 5:02 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில குட்டீஸ் நீங்க ஜாலியா பேசலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் தான் இன்னைக்கு மாலை 5:02 நம்ம நிலை பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. பொதிகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க, அட்டகாசமா நேர்கள்லாம் கேள்விகள் கேட்டு கலக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன கேட்க போறாங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உடையாம்புலியில இருந்து
3: செந்திலா.
2: செந்திலா
3: செந்திலா
2: செந்திலா, ரெடியா இருக்கீங்களா? கேள்வி கேக்குறீங்களா? நீங்க முதல்ல நாங்க கேக்கணுமா? விடுகதை கேட்க போறீங்களா? கேளுங்க பாப்போம்.
4: கவுந்து பூ பூக்கும் நிமிந்து காய் காய்க்கும், அது என்ன?
2: என்ன?
4: கவுந்து பூ பூக்கும் நிமிந்து காய் காய்க்கும்.
3: கவுந்து பூ பூக்கும் நிமிந்து காய் காய்க்கும்,
2: அது என்னப்பா? அது நம்ம வீட்டுலலாம் இருக்குதா? அது
4: வீட்டுல சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம்.
2: சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம்,
3: சூப்பரே. அவருமே இதுக்கு மேல சொல்ல முடியாது, பரவாயில்ல. அழகா
2: கவுந்து பூ பூக்கும் நிமிந்து காய் காய்க்கும்.
3: தம்பி
4: தொட்டுக்கிட்ட
2: பொருளா? மாங்காவா?
4: எல்லுதான்
2: விடையா? உங்க வீட்டுல இருக்குதா அந்த பாத்தீங்களா? அதான் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்குல்ல. எனக்கு தெரியாம போச்சே, எங்க வீட்லயும் தோட்டத்துல இனிமே அது எள்ளு பயிர் விடணும் இல்லையா? சரி, இப்போ நாங்க ஒண்ணு கேக்கவா? எனக்கு வந்து நீங்க வந்து சாப்பாடு பொருள் இருக்கு இல்லையா, சாப்பாடு சம்பந்தமா அதுல ஏதாவது ஒரு மூணு பாட்டு பாடுங்களேன். சாப்பாடு சம்பந்தமா வந்த பாடல்ல ஒரு மூணு பாட்டு. சாப்பாடு சம்பந்தமா பொருள் வரலாம். ஆமா, சாப்பாடை பத்தி பாடக்கூடிய பாடலா கூட இருக்கலாம். என்ன பாட்டு?
3: சோறு கொண்டு
4: போறோம்.
2: ரைட்டு, சூப்பர். ஒன்னு அடுத்து

0: பழைய பாடெல்லாம் இருக்குதே சார், கல்யாணம் விடுந்த உடனே எனக்கு இந்த பாட்டு இந்த
1: சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்.
0: ஆ சரி, ரெண்டு இந்த ஒண்ணே ஒண்ணு.
1: தெரியல.
0: சரி, கல்யாண சாப்பாடு போடவா, அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, சூப்பர். இன்னும் இதே மாதிரி நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. சரி, மதிப்பெண்கள் அப்போ உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா, அல்லது உங்களுக்கு தான் ரெண்டுமா சார்?
2: ஆமா, அவங்களுக்கு தான் ரெண்டு. பரவாயில்லையா, அவங்களே சொல்லிட்டாங்க, அப்போ உங்களுக்கு ஒண்ணு.
0: அப்படியா?
2: ஆமா, அவங்களே சொல்லும் போது அதுக்கு மேல வேற என்ன அப்பீல்.
0: சரி, ரைட்.
2: என்ன செய்ய, ரொம்ப சிறப்பா, ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில கலந்துட்டேன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு மறுபடியும் நேர்கள்ட்ட நம்ம வந்து பேசலாம்.

0: அப்போதைய திரும்பி நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேயர் யாரு, எங்கிருந்து பேச போறான் கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: சென்னையில இருந்து மாலினி தேவி.
1: ஆமா.
2: சரி, நீங்க வந்து ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம்.
1: சரி, நான் உங்களுக்கு பாட்டு கேக்குறேன்.
2: சரிங்கம்மா.
1: ஜன்னல் ஆரம்பிக்கிறது இல்ல, இடையில வந்தாலும் பரவாயில்ல, ஒரு அஞ்சு பாடல் பாடுங்க.
2: ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? சரியா?
1: சரி.
2: அப்ப மாடி விட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டிருக்கு.
1: அது இடையில எல்லாம் வரும்.
2: அம்மா, நீங்க எங்க வேணாலும் வரலாம்னு சொன்னீங்க இல்லையா?
1: எங்க வேணாலும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன், ரெண்டாம் லைன்.
2: ஓ, அப்படி சொல்லணும் இல்லையா? சரி சரி.
0: ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னபோது எங்க வேணாலும் வரலாம் நீங்களா?
2: அதனால நான் அதை வந்து சட்டுன்னு சொன்னேன். பரவாயில்ல.
1: சரி பரவாயில்ல, ரெண்டு ஏத்துக்கோ.
2: சரி, ஏத்துக்கிடுவோம்.
1: சரி, மூணு சொல்லுங்க.
2: ஜன்னல் வரமாட்டாக்குத. இப்போ சொன்ன உடனே பிரேக்
1: ஆகிட்டேன்.
2: அப்படியா?
0: அப்படியா?
2: ஜன்னலோரம்.
0: ஏன் ஜன்னல் நிலவுக்குன்னு ஒரு பாட்டு வரும்ல?
2: ஆமா, அதான் நம்ம
0: அது சொல்லியாச்சு, அதான் முதல் சொல்லியிருக்கீங்கல்ல.
2: மாடி விட்டு ஜன்னல் கூட சட்டையும் போட்டிருக்குன்னு
1: சொல்லிட்டோம்.
2: ஆமா ஆமா, ரைட்டு
1: தான்.
0: மூணு தான் வரமாட்டுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம்.
2: தெரியலையம்மா, சடான் வரல. ஆமா, முடிஞ்சிட்டு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிட்டு.
1: நல்லா இருக்கு.
2: ரொம்ப சிறப்பு. இப்ப உங்களுக்கு உண்டான கேள்வியை தம்பி கேட்பார். சரியா?
0: உங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல பாடல், அதே மாதிரி பாட்டு சம்பந்தமாவே கொடுத்துறேன். சரிங்களா? அதாவது ஒரு ஏதாவது ஒரு காய்கறி சம்பந்தமான பாடல்.
1: காய்கறி, கீரை.
0: ஆமா, ஏதோ ஒண்ணு. ஆமா, ஒரு மூணு பாட்டு சம்பந்தமா டக்குன்னு அடிங்க பார்ப்போம்.
1: கத்தரிக்காய்.
0: அப்படின்னு பாட்டு இருக்கா?
1: கத்தரிக்காய், குண்டு கத்தரிக்காய் பாட்டு.
0: சரி.
1: எப்படியோ
2: கண்டுபிடிச்சியா ஒரு வழியா?
0: நேர்களுடைய மதிப்பெண்களை நீங்க பார்க்கும் பொழுது 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க.
2: நல்ல விளையாட்டு.
0: 10 மதிப்பெண்கள் நேயர்கள் தான் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய மதிப்பெண் வந்து 4.
2: அப்படியா?
0: ஆமா.
2: சரி பரவாயில்ல, இருந்தாலும் கூட அவங்க சொன்ன மாதிரி அவங்க எடுத்தானே, நம்ம எடுத்தானே,
0: எல்லாரும் யார் எடுத்தாலும்
2: ஒண்ணு தானே.
0: கண்டிப்பா
2: அந்த சந்தோஷத்தோட நாம கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு
0: கண்டிப்பா
2: விடைபெறலாமா?
0: கண்டிப்பா.
2: விடைபெற்றுக் கொள்வது
0: நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
2: எல் சுப்பிரமணியன்.
0: ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டுவருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளன. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது. ஆடவர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்த்து தற்போது ஆடி வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனீஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு செல்ல குழந்தைங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலை பண்பலை 102.6 வந்தாச்சு. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியா ரெட்டை அடிக்கும் நேரம் நம்ம நிலை பண்பலை 102.6. இது ஆரம்பு மொழிகள். குட்டீஸ், இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய குட்டி குட்டி குட்டீஸ் குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் ஜாலியாக பேசலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம் ரொம்ப ஜாலியாக. இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதால நீங்கள் பேசக்கூடிய அந்த குட்டி குட்டி கதைகளையும் விடுகதைகளையும் மற்றவங்களும் கேட்டு ரசிப்பாங்க. இப்போ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட ஆர்வமுள்ள குட்டீஸ்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கிட்டீங்களா? 0462256113232. இன்னொரு நம்பர் 0462256213332. இதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் குட்டீஸ் நீங்கள் குரல் பதிவு செஞ்சு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் குட்டீஸ் யார், எங்கிருந்து பேச போகிறான்னு கேட்டலாமா? வணக்கம் குட்டீஸ்.
2: ஹலோ
1: ஹலோ குட்டீஸ், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?

0: ரெட்டியார்பட்டியிலேருந்து பேசுகிறீங்களா குட்டீஸ்? என்ன, நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு? சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம். ஓகே குட், நல்லா சொல்லியிருக்கீங்க திருக்குறள். சரி, இன்னைக்கு மதியம் என்ன சாப்பிட்டீங்கம்மா?
1: பிரியாணி சாப்பிட்டோம்.
0: பிரியாணியா? எங்க வீட்லயா, கல்யாண வீட்டுக்கு போனீங்களா? கல்யாண வீட்டுல பிரியாணியா? நல்லா இருந்துச்சா?
1: சூப்பரா இருந்துச்சு.
0: சூப்பரா இருந்துச்சு. யாரெல்லாம் போனீங்க கல்யாண வீட்டுக்கு? யாரெல்லாம் போனீங்க? ரெண்டே பேர் மட்டும்தான்
1: போனீங்களா?
0: மூணு பேர் கல்யாண வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டீங்க. நல்லா இருந்துச்சா பிரியாணி? சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா கல்யாண வீட்டில்?
1: பார்த்தோம்.
0: யாரை பார்த்தீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க, யாரை பார்த்தீங்கன்ட்டு? சுபிக்ஷாவை பார்த்தீங்களா? சரி, நான் சுபிக்ஷா பக்கத்தில் தான் அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன பார்த்தீங்களா நீங்கள்? ஏன் பார்க்கல? என்ன பார்த்தது கிடையாதா நீங்க?
1: பார்த்தது கிடையாது.
0: அதனால தெரியல அப்படிதானே? ஓகே குட்டீஸ், நல்லா பேசுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வீராணத்துல இருந்து நஸ்ருதீன் பேசுறேன்.
0: நஸ்ருதீன், என்ன படிக்கிறீங்க?
2: 6th ஸ்டாண்டர்ட்.
0: 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்கல? இல்ல
2: இல்ல.
0: இதா முதல் முறையா பேசுறீங்களா?
2: ஆமா.
0: வெரி குட், சூப்பர். சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: பாட்டு.
0: பாடுங்க.
2: குட்டி பூனை வீட்டில குறும்புத்தனம் பண்ணுது, கட்டி பானை ஓடுது, பாலை எடுத்து குடிக்குது. தெரிய பிடிக்க தெரியல, இந்த பூனை சரியில்லை, அம்மா வரட்டும் சொல்லுறேன், வாசக்கடா மூதே.
0: ஆஹா, இது எங்க, உங்க யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த பாட்டு?
2: என் தம்பி படிச்சிட்டே இருப்பான்.
0: ஓ, உங்க தம்பி படிக்கிறத நீங்க அப்படியே மனப்பாடமா பாடிட்டீங்க. ஓகே குட்டீஸ், நல்லா பாடுனீங்க. நீங்க நிகழ்ச்சியில முத முதல்ல கலந்துகிட்டதால உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? ஓகே, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நண்பன் படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

0: உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியா அரட்டை அடிக்கும் நேரம் நம்ம நிலை பண்பலை 102.6 இது அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யார், எங்கிருந்து பேச போறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம் குட்டீஸ், வணக்கம் குட்டீஸ், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மடத்துப்பட்டியில இருந்து யாரு?
1: ஈஷிகா.
0: ஈஷிகா, என்ன படிக்கிறீங்க?
1: நைன்த்
0: படிக்கிறீங்க.

0: பயங்கரமா சிரிப்பு வரும் இல்லையா? சிரிப்பு வருமா? வரும், வரட்டும். சொல்லுங்க.
1: ஒரு ரூமுக்குள்ள மூணு மெழுகுவர்த்தி எரியுது.
0: ஒரு ரூமுக்குள்ள மூணு மெழுகுவர்த்தி எரியுது. சரி,
1: அதுல மொத காத்தடிக்கையில ஒரு மெழுகுவர்த்தி அமர்ந்திருக்கு.
0: சரி,
1: இன்னொரு இன்னொரு காத்தடிக்கையில இன்னொரு மெழுகுவர்த்தி அமர்ந்திருக்கு.
0: ஐயோ,
1: அப்புறம் எத்தனை மெழுகுவர்த்தி இருக்கும்?
0: எத்தனை மெழுகுவர்த்தி இருக்கும்? மூணு மெழுகுவர்த்தி தான் இருக்குமே. கரெக்டா சொல்லிட்டனா? ஆஹா, பரவாயில்லையே, நானும் கரெக்டா சொல்லியிருக்கேனே. அவ்வளவுதானா? வேற இருக்கா? அவ்வளவுதான். ஓ, சூப்பர் சூப்பர். சரி, இன்னைக்கு கல்யாண வீட்லாம் போனீங்களா?
1: ஆமா.
0: எத்தனை கல்யாண வீடு உங்களுக்கு?
1: மூணு கல்யாண வீடு.
0: மூணு கல்யாண வீடு. மூணு கல்யாண வீட்டுக்கும் போனீங்களா, அல்லது ஏதாவது ஒரு வீட்டுக்கு மட்டும் தான் போனீங்களா?
1: முடிஞ்ச கல்யாணமானோம்.
0: மூணு கல்யாண வீட்டுக்கும் போயிட்டீங்களா? சரி, எத்தனை கல்யாணம், எந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்டீங்க?
1: ஒரே ஒரு கல்யாணம் தான் சாப்பிட்டோம்.
0: ஆ, என்ன சாப்பாடு?
1: சாம்பார் சோறு.
0: சாம்பார் சோறு, அப்புறம் வேற கறி கூட்டலாம் கிளியா?
1: அவியல்.
0: ஆ, அப்புறம் பொரியல், பச்சடி,
1: பாயாசம்.
0: ஆ,
1: அப்பளம்.
0: சரி, எல்லாம் நல்லா இருந்துச்சா?
1: ஆ,
0: நல்லா சாப்பிட்டீங்களா?
1: நல்லா சாப்பிட்டோம்.
0: சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கூட்டுனா என்ன கூட்டு? காய்கறியில்
1: வாழைக்காய் அவியல்.
0: ஓ, அவியல். அவியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஆ,
0: சூப்பர் சூப்பர். அப்போ பொரியல் பிடிக்காது?
1: பொரியல் பிடிக்காது.
0: ஆஹா, பரவாயில்ல. ஆனால் அவியல்லுமே எல்லா காய்கறியும் கிடக்கும் இல்லையா?
1: ஆ,
0: ஓகே குட்டி. சரி, லீவில் என்ன பண்ணீங்க? நாளைக்கும் லீவா உங்களுக்கு?
1: ஆமாம்.
0: அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு என்ன பண்ணணும்?
1: படிக்கணும்.
0: நாளைக்கு படிக்கணும். சரி, வேற விளையாடவே மாட்டீங்களா? அப்போ
1: பரீட்சை வருதுலாம். எக்ஸாம்.
0: என்ன பரீட்சை வருது?
1: காலாண்டு.
0: காலாண்டு பரீட்சை என்னைக்கு உங்களுக்கு?
1: புதன்கிழமை.
0: புதன்கிழமை காலாண்டு பரீட்சையா? அப்போ நீங்க சொன்ன மாதிரி படிக்கத்தான் சின்ன, விளையாட முடியாதா?
1: விளையாடுவோம், கொஞ்ச நேரம்
0: விளையாடுவோம். கொஞ்ச நேரம் படிக்கணும், அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா போய் ஏதாவது பிடிச்ச விளையாட்டை விளையாண்டதான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். சரியா? ஒரே அடியா படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிச்சிடும்ல.
1: ஆமா.
0: ஓகே குட்டீஸ், நல்லா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சாய் பிரதீப்.
0: சாய் பிரதீப், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருச்செந்தூர்ல இருந்து சாய் பிரதீப் பேசுறேன்.
0: ஆ, சாய் பிரதீப் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க சாய் பிரதீப்?
2: வினாடி வினா கேட்க போறேன்.
0: வினாடி வினா? ஐயோ, விடுகதையா வினாடி வினாவா?
2: வினாடி வினா.
0: ஆ, வினாடி வினாலாம் என்ன கேட்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஈஸியா கேப்பீங்களா?
2: ஆ, ஈஸியா கேக்குறேன்.
0: ஈஸியா கேளுங்க.
2: எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்பட்டது?
0: எந்த
2: விலங்கு வண்டி இழுக்க பயன்பட்டது?
0: எந்த விலங்கு? மாடு.
2: மாடு இல்ல.
0: எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்பட்டது?
2: ஆமா,
0: மாட்டு வண்டியில மாடு வச்சு எடுப்போம் இல்லையா?
2: மாடு. வேற என்ன?
0: வேற என்ன இருக்குது? குதிரை.
2: இல்ல,
0: குதிரை இல்லையா? வேற என்ன வச்சிருப்பீங்க? குதிரை, மாடு, வேற என்ன வண்டி சொல்லுங்களேன், எனக்கு தெரியலையே.
2: இந்த கருப்பு கலர்ல இருக்கும்.
0: கருப்பு கலர்ல இருக்குமா?
2: ஆமா.
0: உங்க வீட்டுல இருக்காது?
2: எங்க வீட்டுல இல்ல.
0: சரி சொல்லுங்க, எனக்கு தெரியலையே சாய் பிரதீப். ஆ, எருமை மாடா? ஓ, சரி சரி சரி, ஓகே சூப்பர். அவ்வளவுதானா? வேற இருக்கா? அவ்வளவுதானா? வேற எதுவும் கேட்க போறீங்களா?
2: இன்னொன்னு
0: இருக்குதா கேளுங்க.
2: சிந்து வெளி மக்களுக்கு எந்த உலோகம் பற்றி தெரியாது?
0: சிந்து?
2: சிந்து வெளி மக்களுக்கு எந்த உலோகம் பற்றி தெரியாது?
0: எந்த உலோகம் பற்றி தெரியாது?
2: ஆமா.
0: எந்த உலோகம்? ஏதாவது க்ளூ கொடுங்க.

0: அதுல இருங்க சொல்றேன்.
1: ஆ ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. இரும்பு
0: தானே?
1: ஆ ரைட் ஓகே சூப்பர். அவ்வளவுதானா?
0: என்ன நீங்க ஏதாவது க்வெஸ்சன் கேக்குறீங்களா?
1: உங்கட்ட கேக்கணுமா?
0: ஆமா.
1: சரி நான் உங்கட்ட ஒரு விடுகதை கேக்கட்டுமா?
0: ஆ
1: சரி. மூன்று கண்கள் இருக்கும் இவனால் பார்க்க முடியாது. மூன்று கண்கள் இருக்கும் இவனால் பார்க்க முடியாது. யார் அவன்? கேள்வி புரிஞ்சுதா? கேள்வி புரிஞ்சுதா?
0: தேங்காய்.
1: தேங்காய் கரெக்டா சொன்னீங்களா? யார் நீங்களா சொன்னீங்களா? பக்கத்துல யார்ட்டும் கேட்டீங்களா?
0: அம்மா கிட்ட கேட்டேன்.
1: ஆ அம்மா கிட்ட கேட்டிருக்கீங்க. இப்போ புரிஞ்சிச்சா? மூன்று கண்கள் தேங்காய்க்கு இருக்கும். ஓகே சாய் பிரதீப், நல்லா பேசுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி.
1: ரொம்ப சூப்பரா குட்டீஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒரு சீமராஜா படத்துல இருந்த சூப்பரான பாடல் கேட்டுட்டு மீண்டும் நம்ம குட்டீஸ்ட வந்து பேசலாம்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரு, எங்கிருந்து பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ், யாரு எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் குட்டீஸ், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஆஹா, ஓகே, பரவாயில்ல. நம்ம குட்டீஸ் என்னன்னு தெரியல, அடுத்தடுத்து இணைப்பில் வாரங்க, ஆனால் லைன் கனெக்ட் ஆக மாட்டுக்கு. வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குட்டீஸ் வந்து குரல் பதிவு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. கோவில்பட்டி எல்கேஜி படிக்கக்கூடிய ஆதித்யா குட்டீஸ் என்ன அனுப்பியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கேட்கலாமா?
1: வணக்கம்.
0: வணக்கம் குட்டீஸ், உங்கள் பேர் என்ன? ஆதித்யா, சொல்லுங்க.
1: எல்கேஜி படிக்கிறேன்.
0: சரி, சூப்பர் சூப்பர், நல்லா
1: பாடுறீங்க.
0: சூப்பர், நல்லா
1: அழகா,
0: நன்றி நன்றி குட்டீஸ், ரொம்ப சூப்பராக வந்து பாடினாங்க குட்டீஸ். இதே மாதிரி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற குட்டீஸ்களும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய குரல் பதிவை இந்த மாதிரி தெளிவாக பதிவு செஞ்சு பாட்டு பாடியோ கதை சொல்லியோ நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா நீங்களும் உங்களுடைய குரலை நம்ம வானொலியில் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன், 9 4 3 3 6 0 7 9 4. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: மஸ்திகா.
0: மஸ்திகா, அப்பல ஒருத்தங்க பேசுனாங்களா ஈசிகா, அது யாரு?
2: அது எங்க அக்கா.
0: ஆஹா, அக்காவா? உங்க வீட்டில தான் இருக்காங்களா?
2: ஆமா.
0: அப்ப நீங்க அப்பலயே பேசிருக்கலாம்ல.
2: என்ன
0: சொல்ல போறீங்க? விடுகதை கேட்க போறீங்க? கேளுங்க கேளுங்க, டக்கு டக்குனு கேளுங்க பாப்பா.
2: காட்டுக்குள்ளவா?
0: அது யார் அந்த நாலு ராசா? மகாராசா? நாலு ராசா? ஏன் அவங்க நினைய மாட்டுக்காங்க? அவங்க வந்து ரெயின் கோட் போட்டிருப்பாங்களோ? இல்லையா? அப்போ ஏதோ குடிசை உள்ள நிற்காங்களா? குடிசை உள்ளயும் இல்லை, ரெயின் கோட்டும் போடலை, அப்போ எப்படி நினையல அவங்க? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? அது நம்ம குடிப்போம். தண்ணியா? தெரியல.
2: அதுல இருந்து நம்ம எடுத்து குடிப்போம்.
0: அதுல இருந்து நம்ம

0: எடுத்து குடிப்போம். தெரியலையே குட்டீஸ், நீங்களே சொல்லுங்களேன்.
1: மாட்டோட செலவு
0: என்னது?
1: மாட்டோட செலவு.
0: ஓ ஓ ஓ, அதனாலயா?
1: ஆமா.
0: ஓகே குட்டீஸ், வேற எதுவும் இருக்கா? இது மட்டும்தானா?
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான். சூப்பர், நல்லா வந்து சூப்பராக வந்து விடுகதை சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்கட்டுமா? சொல்லிடுவீங்களா? கேட்கட்டுமா? பூ இருந்தும் பறிப்பதில்லை, அது என்னது? பூ இருக்குது ஆனால் பறிக்க மாட்டோம். அந்த பூவை பார்த்து ரசிப்போம். உங்கள் வீட்டில் கோழி வளர்க்கீங்களா? அப்புறம் வேற என்னெல்லாம் வளர்க்கீங்க? சரி, முட்டை போடாத கோழி வளர்க்கீங்களா? முட்டை போடாத கோழி வளர்க்கீங்களா? சேவல். கரெக்டாக சொல்லிட்டீங்க. எப்படி? நான் குழு கொடுத்த உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்படி தானே? ஓகே குட்டீஸ், நல்லா விளையாண்டிங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நடா,
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா, போடே.
2: 5:34 நிமிடங்கள்ல ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 MHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் இது அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரு, எங்கிருந்து பேச போறாங்க, என்ன சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம் குட்டீஸ்.

0: குட்டீஸ் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? யாருமா? வெள்ளாங்குழியிலிருந்து யார் பேசுறீங்க? ஓகே குட்டீஸ், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? பாட போறீங்களா? ம், பாடுங்க கேட்கலாம்.
1: குட்டி பாப்பா வாங்கவா, குட்டி கடை கேட்கவா, நுங்கு வண்டி ஏறியே அடங்கு கடைக்கு போனதா, இஞ்சி மிட்டாய் வாங்கியே ஊஞ்சலாக வந்ததா, வந்து பார்த்த நண்டு கடிய பின்னாடி வழிந்ததா.
0: அவ்வளோதானா, பாடி முடிச்சிட்டிங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு என்ன பண்ணீங்க லீவில் வீட்டில்? என்னம்மா?
1: அக்கா கூட விளையாடுனேன்.
0: என்ன விளையாட்டு விளையாண்டீங்க? ஆ, கண்ணாம்பூச்சி விளையாண்டிங்களா? யார் ஜெயிச்சா விளையாட்டில்?
1: எல்லாரும்.
0: எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா? அது எப்படி, யாராவது ஒரு ஆள் தானே ஜெயிக்க முடியும்? ஆ, யாருமா ஜெயிச்சா? நீங்கள் ஜெயிச்சிங்களா? அக்கா ஜெயிச்சாங்களா?
1: அக்கா.
0: அக்கா தான் ஜெயிச்சாங்களா? நீங்கள் ஜெயிக்கலையா? அப்போ அடுத்த முறை நீங்கள் ஜெயிச்சிடணும், சரியா? ஓகே குட்டீஸ், நன்றி. ஆ, கொடுங்க கொடுங்க.
1: ஹலோ
0: குட்டீஸ், உங்கள் பேர் என்ன?
1: பயணிக்கலாம், தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம், காடு மலைகள் பரப்பாண்டி கடக்க போகுது பூமண்டி, ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள் பார்க்க அழைக்குது பூமண்டி, புறப்பட போகுது ஏறிங்க. அவ்வளவுதான்.
0: சூப்பர். சரி, நீங்க இந்த வண்டியில போயிருக்கீங்களா?
1: இல்ல.
0: ஏன், போனதே இல்லையா?
1: இல்ல.
0: சரி, சீக்கிரமா நீங்க அப்பாட்ட சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இந்த வண்டியில போயிட்டு வாங்க, சரியா? ஓகே குட்டீஸ், நன்றி
1: நன்றி
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம ஒரு குட்டீஸ்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, கூலி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

0: 9:41 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 100.2 MHz ஒலிபரப்பில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியாக அரட்டை அடிக்கும் நேரம் இது அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மடத்துப்பட்டியிலிருந்து யாரு? முயிஷா, என்ன படிக்கிறீங்க? சரியா, சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? விடுகதை கேட்க போறீங்களா? கேளுங்க. சட்டையை கலத்தி என்னம்மா சொல்லுங்க மறுபடி. சட்டையை கலத்தினதும் கிணத்துக்குள்ள விழுந்துருவானா? யாருப்பா அது? உங்க வீட்டுல இருக்காங்களா? அது
1: இருக்கு.
0: உங்க வீட்டுல இருக்குதா?
1: ஆமா.
0: அது என்னது, ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
1: ஒரு பழம்.
0: ஒரு பழம். அது என்ன பழம்? நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா அந்த பழத்தை? இனிப்பா இருக்குமா கசப்பா இருக்குமா? நல்லா இனிப்பா இருக்குமா? புளிப்பு இருக்காதா? ஐயோ, அது என்ன பழம் எனக்கு தெரியலே குட்டீஸ், நீங்களே
1: சொல்லுங்களேன்.
0: ஆஹா, வாழைப்பழமா? அது எப்படி சட்டையை கலத்தணும்னே கிணத்துக்குள்ள விழுறாங்க வாழைப்பழம்? ஓ, வாய்க்குள்ள. அப்படி சொல்லுங்க, பாத்தீங்களா, நீங்க கிணறுன்ட்டீங்க, நான் கிணறதுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கேன், என்னடா பழத்தை காணலையே பழத்தை காணலையேன்ட்டு. ஓகே குட்டீஸ், நல்ல அழகா விடுகதை கேட்டீங்க, அவ்வளவுதானா? வேற இருக்கா?
1: நன்றி.
0: ஓகே, நன்றி. ரொம்ப சூப்பரா குட்டீஸ் வந்து விடுகதை கேட்டாங்க. இதே மாதிரி குட்டீஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இந்த நிகழ்ச்சியில ஜாலியா பேசணும்னு நினைச்சீங்கன்னா குட்டீஸ் கால் பண்ணுங்க 0462-256-1132. வணக்கம் குட்டீஸ். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? குட்டீஸ் உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன
0: பேரு? பூர்ணிமா. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா பூர்ணிமா?
2: இல்ல,
0: இதுக்கு முன்னாடி பேசினது கிடையாது. எந்த ஊர் உங்களுக்கு?

ஹலோ குட்டீஸ், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்ன புலி? வெள்ளாங்குழியில இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் பாடுங்க பாப்போம். வானொலி சார். நீங்க நல்லா சிரிக்கிறீங்க. மனப்பாடம் பண்றீங்க. நீங்க ஏதோ மிமிக்ரி பண்ற மாதிரியே தெரியுது. நன்றி, வணக்கம். ஓகே குட்டீஸ், நிறைய பேர் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் குட்டீஸ் மாதிரியே பேசுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தெரியுது இல்லையா? ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு மறுபடியும் குட்டீஸ்கிட்ட பேசலாம்.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6

0: கேட்கலாம். மறந்துடுச்சா?
1: புக்குக்கும் லெட்டருக்கும் என்ன வித்தியாசம்?
0: புக்குக்கும் லெட்டருக்கும் என்ன வித்தியாசம்? புக்கு பெருசா இருக்கும், லெட்டர் சிறுசா இருக்கும்.
1: இல்லை இல்லை
0: இல்லையா? அதாவது புக்கு, புக்கை படிக்க முடியும், லெட்டரை படிக்க முடியாது. ஏன்னா அது உள்ள ஒட்டி போட்டு நம்ம தபால் மாதிரி போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒட்டி வச்சிருவோம்ல.
1: அப்படி இல்லை, புக்கை படிச்சுட்டு கிழிப்போம், லெட்டரை கிழிச்சிட்டு படிப்போம்.
0: ஐயோ, இது எனக்கு தெரியாம போச்சே. அப்புறம்
1: அவ்வளவுதானா?
0: ஒரு சாங் உங்களுக்கு போட்டுருவோம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அடுத்த குட்டீஸ் யார் பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: திண்டுக்கல்ல இருந்து பிரான்சிஸ்கா பேசுறேன்.
0: திண்டுக்கல்ல இருந்து என்ன பேர்மா?
2: பிரான்சிஸ்கா.
0: பிரான்சிஸ்கா என்ன படிக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க குட்டீஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. ஏதாவது கதை சொல்லுங்க.
2: ஒரு ஊர்ல ஒரு பாட்டி, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்கல.
0: சரி,
2: அதுக்கு அப்புறம்
0: அந்த பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
2: வடை சுட்டுட்டு இருந்தாங்கல.
0: சரி,
2: ஒரு காக்கா வந்து அந்த வடையை திருடிட்டு, ஒரு வடையை திருடிட்டு போயிட்டா.
0: ஐயோ, அப்புறம்
2: என்ன
0: பண்ணாங்க? காக்காவும் நிறையும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்ப வடை என்ன பண்ணாங்க? ஆளுக்கு பாதி பாதி
2: சாப்பிட்டுக்கிட்டாங்களா?
0: ஐயோ, அப்போ உங்களுக்கு வடை தரலையா? உங்களுக்கு ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ குட்டீஸ், நல்லா பேசுனாங்க குட்டீஸ். நம்ம நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. யார், என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாமா?
3: ஹாய், நான் முத்துகிருஷ்ண பேர்லேருந்து சக்தி முருகேஷ் பேசுகிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை தான் கேட்க போகிறேன்.
0: கேளுங்க.
3: நான் பேசுவதில்லை, ஆனால் உலகம் என் பேச்சை கேட்கிறது. நான் யார்?
0: அது யாரு? நம்ம பேசுறது இல்லை, ஆனால் நம்ம பேசுறது உலகம் கேட்கறது, அது என்னது? எனக்கு தெரியலையே குட்டீஸ். விடுகதைக்கான விட இப்பவுமே நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
3: இந்த கேள்வி கேன்சர் ஒலி சவுண்ட்.
0: ஓ சூப்பர், ஓகே, நல்லா சூப்பரா வந்து விடுகதை எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க குட்டீஸ். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம நெருங்கிட்டோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான குட்டீஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்து பேசலாமா? வணக்கம், இணைப்புல வந்தாங்க பட் என்னன்னு தெரியல போயிட்டாங்க. நிறைவான குட்டீஸ் யாரு? வணக்கம் குட்டீஸ். வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும். நீங்க யார் பேசுறீங்க?
4: என் பேர் ராஜா.
0: ராஜா எங்க இருந்து பேசுறீங்க? வீரவண்ணலூர்ல இருந்து. ராஜா என்ன படிக்கிறீங்க? ராஜா நீங்க
4: 6th?
0: இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்கல்ல?
4: இதான்
0: முதல் முறையா பேசுறீங்க வானொலியில? வெரி குட், உங்களுக்கு ஒரு கைத்தட்டல். ஓகே, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு சொல்லுங்க.
4: விடுகதை.
0: விடுகதை கேட்க போறீங்க, கேளுங்க பார்க்கலாம். கேளுங்க.
4: பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள்.
0: பச்சை பெட்டிக்குள்
4: வெள்ளை முத்துக்கள்.
0: வெள்ளை முத்துக்கள். உங்க வீட்ல ஒரு காய்கறி எல்லாம் நீங்க வச்சு சாப்பிடுவீங்களா? காய்கறி தானே இது?
4: ஆமா ஆமா.
0: உங்களுக்கு அந்த காய்கறி ரொம்ப பிடிக்குமா?
4: பிடிக்கும் பிடிக்கும்.
0: வெண்டைக்காய்.
4: அவ்வளவுதானா?
0: வேற எது இருக்கா? உங்களுக்கு

0: அரும்பு மொழிகள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1190 மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் தமிழ் நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரு, எங்கிருந்து பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி.
0: திருநெல்வேலியில இருந்து யார் பேசுறீங்க?
1: சூர்யா.
0: ஏன் இவ்வளவு தயக்கம் நீங்க பேசுறதுக்கு? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: என்ன படிக்கிறீங்க?

0: உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, மூக்கை தட்டி வாயில் போட்டேன், அது என்ன? மூக்கை தட்டி வாயில் போட்டேன், அது என்ன?
1: கடலை.
0: என்ன கடலை?
1: வேர்க்கடலை.
0: வேர்க்கடலை எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்க?
1: தெரியும், எனக்கு தெரியும்
0: ராஜா. ஓ, ஏற்கனவே தெரியுமா இந்த விடுகதை உங்களுக்கு? ஐயோ, ஈஸியான விடுகதை தான் உங்களுக்கு கேட்டிருக்கேன் இல்லையா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய குட்டீஸ் ரொம்ப ஜாலியாக கதை சொன்னாங்க, பாட்டு பாடினாங்க, விடுகதை கிட்டாங்க, கடி ஜோக், இது மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருந்துச்சு இல்லையா? ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து குட்டீஸ்களுக்கும் நிலை பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, குட் பேட் அக்லி படத்திலிருந்து. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச பால்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, பகலுக்கு பாய் சொல்லி இரவுக்கு ஹாய் சொல்லும் இந்த இனிய நேரம் 6:03 உங்க எல்லாருக்கும் ஹலோ சொல்றது நான் உங்கள் கபில் தேவ்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மனதில் பயமில்லாமலும் அமைதியுடனும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்தும் மனதை இறைவன் மீது செலுத்தி அவனையே இறுதி லட்சியமாக கொண்டு தியானிக்க வேண்டும்.

பாமாலைகள் கொண்டு படைத்துணை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகின்ற கர்த்தர் கூறுகின்றார்.

0: மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: கருத்து சுவையோடு இசை மனம் கமலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக அவன் உங்களுக்கு அவனது அருட்கொடைகளை அதிகப்படுத்துவான்.

தேவனை நாம் வணங்கிடுவோம், வல்லோன் இறைவனை நாம் வணங்கிடுவோம், அவன் வான்மறை வழியுன

நேர்களை கேட்ட அந்த பாடலோடு இரவினை வரவேற்று பகலோடு விரல் கோர்த்து விடைபெற்றது பக்தி மாலை. நேரமாறு மணி 30 நிமிடம்.

இப்படி நாலு ஒரு தகவல் நன்மை தரும் தகவல் என உள்ளூர் செய்திகளோடு உங்கள் உள்ளம் கவரும் பாடல்களை சுமந்து வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் சேவை செய்திகள்.

ஆழ்வார் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சேவை செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 இதன்படியும், பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் 2000 இதன்படியும், 2000 ஆண்டிற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகளினுடைய பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 30/12/2024 முடிவடைஞ்சு போச்சு. ஆனால் கூட முதன்மை பிறப்பு இறப்பு பதிவாளர் மீண்டும் கால நீட்டிப்பு கேட்டு அரசுக்கு பரிந்துரை அனுப்பியிருந்தாங்க. அதற்கு இணங்க அரசு பரிசீலித்து மீண்டும் 26/9/2026 முடிய கால அவகாசம் வந்து நீட்டிப்பு கொடுத்துருக்குறாங்க. எனவே பொதுமக்கள் இந்த இறுதி வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் பிறப்பு நிகழ்ந்துள்ள பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களை அணுகி பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயரை பதிவு செய்வதற்கு ஏதுவாக பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதி தொடர்பான ஏதேனும் ஒரு ஆவண நகல், அதாவது ஸ்கூலோட மார்க் ஷீட்டு இல்லைன்னா டிசி இல்லைனா ஸ்கூலோட பெனிஃபிட் சர்டிஃபிகேட், இது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலதாமத கட்டணம் 200 செலுத்தி குழந்தையினுடைய பிறப்பு பதிவேட்டில் குழந்தையினுடைய பெயர் பதிவு செய்து குழந்தையினுடைய பெயரோடு கூடிய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் 2000 முன்னாடி பிறந்திருக்கீங்களோ அவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 200 காலதாமத கட்டணம் செலுத்தி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்காக பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 தமிழ்நாடு அரசு 2026-27 கல்வியாண்டில் முஸ்லீம் சிறுபான்மையின மாணவ மாணவர்களுக்கு உயர்தர உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ஏதுவாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய 10 இஸ்லாமிய மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்க இருக்கிறது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே 2026-27 ஆண்டில் வெளிநாட்டில் போய் மாஸ்டர் டிகிரி படிக்கிறக்கூடிய சிறுபான்மையின முஸ்லீம் மாணவ மாணவர்களிடமிருந்து இந்த கல்வி உதவித்தொகையை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா www.bcmbcmw.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் போயிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி மீண்டும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, www.bcmbcmw.tn.gov.in. ஸோ பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் வந்து உரிய ஆவணங்களோட ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டிடம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், சேப்பாக்கம், சென்னை 605 அப்படின்ற இந்த முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனுப்பி வைக்க வேண்டிய முகவரியை மீண்டும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டிடம் முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 605 அப்படின்ற இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்டு 15/10/2026. ஸோ யார் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்கள கடகடன் இதுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா.
1: நமது திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்திற்கே வந்து செயலாற்றக்கூடிய வகையில் அரசு அறிவித்துல உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற திட்டத்தின்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்களோட ஓட்டப்பிடாரம் வட்டத்தில் 16/9/2026 அன்னைக்கு முகாமிட்டு ஓட்டுப்பிடார வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறை அலுவலகங்கள் மற்றும் திட்டக்குழுக்கள் குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. அன்றைய தினம் மதியம் 2:30 மணி

முதல் 3:30 மணி வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து கோரிக்கை மனுக்களை ஓட்டப்பிடாரும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வச்சு வாங்குறாங்களாம். மக்கள் இருப்பிடம் தேடி சேவை அளிக்கக்கூடிய வகையில் கள ஆய்வின் போது கண்டறியப்பட்ட அந்த மக்களினுடைய தேவைகள் குறித்து முன்மொழிவுகளை அரசுக்கு அனுப்பி வைத்திடக்கூடிய வகையில் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் வந்து தங்களுடைய வாழ்விட முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கோரிக்கை மனுக்களையும் வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இப்போ நமக்காக பாடல் சூது கவும் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

நேர்களே, இனி நமது ஒளிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சியில் பல பயிர் சாகுபடி முறைகள் குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட இயற்கை விவசாய சங்கத்தின் செயலாளர் SA சுப்பிரமணியன் அவர்கள். 8:00 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை 2026 T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை இடம்பெறும். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு மகிழலாம். நேர்களே, நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் 8:05 இளம் காற்று, 9:00 இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்கள் கூறும் சேமிப்பின் அவசியம், 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:20 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் S.பிரியதர்ஷினி அவர்கள்.

காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி. நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே. உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 7:45 இன்றைய தினம் காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க நினைத்தும் மறக்க முடியாத நிகழ்வு எது. 10:02 மனம் விரும்புதே. 11:02 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் எர்த் யூனிவர்சிட்டி பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் ஆண்களின் பொறுப்புகள் என்ன. 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:05 நலம் தானாவில் வெள்ளரி விதையின் நன்மைகள். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். 8:05 குக்கு. 9:00 இடைவிடா இசை மழை. 9:30 இலக்கிய சார நிகழ்ச்சியில் தமிழ் காப்பியங்கள் காட்டும் பண்பாட்டு அடையாளங்கள். 10:20 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் தூத்துக்குடி ஏ ஃபாரூக் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். நேர்களது வரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

நேர்களே, நிறைவு பெற்றது சேவை செய்திகள். நேரம் 7 மணி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிசய தகவல்கள், ஆச்சரிய கண்டுபிடிப்புகள், வீடு முதல் விண்வெளி வரை.
2: அடடா அறிவியல் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தி உங்கள் செவிகள்

அப்படியே கட கட கட கடன்னு ஒரு 80s, ஒரு 90s, ஒரு 20s அப்படின்னு ஒரு ஒரு டைம் மிஷினில் போயிட்டு வந்த மாதிரி அந்த பாடல் இருந்துச்சு இல்லையா? எஸ் கேட்டுட்ருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள். அது என்னது பாது, ஹேண்ட் ஆஃப் காட், கடவுளின் கை நிஜமாகவே ஒன்று இருக்கா அப்படின்னா? ஆமாம் இருக்குது. அதாவது விண்வெளியில் அந்த நாசா பார்த்த அந்த கை எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? நல்லா தக தக தக தக தகன்னு தங்க நேரத்தில் ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்மளோட எலும்புகள்லாம் அப்படியே தெரியும்ல, அந்த மாதிரி விரல்களோட வடிவத்தில் துல்லியமாக ஒரு மனிதனோட கை வடிவத்தில் அது எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சான். ஆனால் அறிவியல் பூர்வமாக இதுக்கு பின்னாடி ஒரு செம மாசான ஆக்ஷன் சினிமா கதையே இருக்குது. அது என்ன அப்படின்னா, சுமார் ஒரு 1700 வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளியில் ஒரு மாபெரும் நட்சத்திரம் வந்து வெடித்து சிதறிச்சான். அதைத்தான் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வெடித்ததுக்கு அப்புறமா அதோட மையப்பகுதி மட்டும் மிஞ்சி இருந்துச்சான். அதுக்கு பேர் பல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பல்சர் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு செகண்டுக்கு 7 பம்பரம் மாதிரி அசுற வேகத்தில் சும்மா கிரு கிரு கிரு கிரு கிருன்னு வந்து சுற்றுமா. அப்படி அதை சுற்றும்போது அதிலிருந்து பயங்கரமான காந்த சக்தியும் எக்கச்சக்கமான காஸ்மிக் கதிர்களும் வந்து வெளிவருமா. இந்த கதிர்கள் விண்வெளியில் இருக்கக்கூடிய காற்று அதுக்கப்புறமா தூசிகள் மீது வந்து மோதுமா. அப்படி மோதும்போது தான் இந்த தக தகன்னு தங்க நிற வடிவம் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தலையே சுத்திரும். இதோட விரல் மட்டும் இருக்கு இல்லையா, அது

மட்டுமே. விண்வெளியில் 150 ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒளியோட வேகத்தில் பயணித்தா கூட இந்த கையோட ஒரு கோடியிலேருந்து மறு கோடிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 150 வருஷம் வந்து ஆகுமா. ஆச்சரியமாக இருக்குல்ல, விண்வெளியில் இந்த கை மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா. இப்போ உங்களுக்காக பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள், இது FM ரெயின்போ 102.6. பாடலுக்கு முன்னாடி கடவுளின் கை, அதை பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ இன்னும் ரெண்டு விஷயங்கள் சட்டுன்னு பார்த்துடலாமா? விண்வெளியில் இந்த கை மட்டும் கிடையாது நேர்களே, ஒரு பிரம்மாண்டமான கண்ணும் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஹெலிக்ஸ் நெபுலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலக மக்கள் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுளின் கண் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம போய் சும்மா கூகுளில் போய் ஹெலிக்ஸ் நெபுலா அப்படின்னு தேடி பாருங்களேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நீல நிற கருவிழி, அதை சுற்றி ஒரு சிகப்பு நிற படலம் அப்படின்னு அச்சு அசலாக ஒரு மனிதனோட கண் எப்படி இருக்குமோ, அதுவும் அதை அப்படியே நம்மளை உத்து பார்க்குற மாதிரியே அது வந்து இருக்கும். பார்த்துக்கோங்க, நான் கூட பார்த்தேன் இதை படிச்சுட்டு, அவ்வளோ செம்மையும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, படைப்பின் தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுற 3 பிரம்மாண்டமான தூண் போன்ற அமைப்புகளும் இந்த விண்வெளியில் வந்து இருக்குதா. அங்கே தான் புதுசு புதுசாக கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து பிறக்குதான். நம்ம மூளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அந்த வடிவங்கள் இருக்கு இல்லையா, இந்த விண்வெளி தூசிகளும் மேகங்களும் தற்செயலாக உருவாக்குறது, இதைத்தான் வந்து இந்த விந்தைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸில் இதை பேரட்டோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சும்மா மேகத்தை பார்க்கும்போது நமக்கு யானை மாதிரி, குதிரை மாதிரி இப்படிலாம் தெரியுதுல, அதே மேஜிக் தான் இந்த விண்வெளியிலையும் வந்து நடக்குதான். ஆல் ரைட், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட சொல்லலாம். எட்டில் நான் அதை சொல்கிற நிகழ்ச்சியோட நிறைவில், ஓகேங்களா? இப்போ உங்களுக்காக பாடல் பூஜை திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வசிங்க.

ஏன் தம்பி, அந்த கை அவ்வளோ பெருசாக இருக்குதே, ஒருவேளை அந்த கை வந்து பூமியை தாக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பயப்படவே வேணாம், ஏன்னா அது வந்து நம்ம பூமியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஒளி ஆண்டுகள் வந்து தள்ளி ரொம்ப ரொம்ப ரொம்ப தூரத்தில் அதுவும் பாதுகாப்பாக இருக்கான். 1.5 மணி நேரம் போனதே தெரியல இல்லை. எஸ், இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடும்போது நம்ம வாழக்கூடிய பூமி அப்படின்றது ஒரு சின்ன தூசி மாதிரி தான். ஸோ எப்போவுமே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஈகோ இல்லாமல் ஜாலியாக அன்பாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக ராயன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

0: நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். நேரம் 7:30.
1: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: வேளாண்மையில் பல புதிய உத்திகளை கையாண்டு புதிய தொழில்நுட்பங்களை உட்புகுத்தி விவசாயத்தில் மகசூலை பெருக்கி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முற்படுகின்றனர். அவற்றில் ஒன்றுதான் பல பயிர்கள் சாகுபடி முறை. ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் பல பயிர்கள் சாகுபடி செய்யும் முறையினை தன்னுடைய அனுபவம் வாயிலாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க முக்குடல் எஸ் ஏ சுப்பிரமணியன் அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: ஒரே இடத்துல பல கீரைகள் பல காய்கறிகள் சாகுபடி, இது வந்து இந்த தொழில்நுட்பத்தை எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
5: எங்களோட காய்கறி உற்பத்தி அப்படிங்கிறதுல வந்து இப்போ நாங்கள் திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கம் அப்படின்னு ஒன்று நிறுவனம். ஸோ அதோட தேவை பார்த்திங்கன்னா, மக்கள்கிட்ட நேரடியாக எங்களோட பொருட்களை விற்கும்போது வந்து எல்லா வகையான காய்கறிகளும் மக்கள் விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் நிறைய தேடிட்டு இருக்கும்போது இந்த தேடுதல்கள் கிடைத்தவர் தான் திரு குமாரசாமி ஐயான் அவர்கள். அவங்க வந்து கர்நாடகாவில் சாத்தனஹள்ளின்னு ஒரு ஊரில் இருக்கிறார். அவர் ஒரு ரிட்டையர்டு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தவர். அவர் ஒரு யூனிக்கான மாடல், அதாவது எப்படின்னா, ஒரு பாத்தி அப்படிங்கிறதுல வந்து ஒரு நான்கு வகையான காய்கறியும் ஒரு இரண்டு வகையான கீரை ஒரு கிழங்கு இந்த மாதிரியான ஒரு பலபயிர் சாகுபடியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. இதை பார்த்தவொடனே நாங்கள் நேரடியாக அவரை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்த்தோம். பார்த்தவொடனே எங்களுக்கு வந்து அது வரைக்கும் நம்ம வந்து ஒன்றோ இரண்டோ காய்கறிகள் தான் பண்ணோம். அது வந்து ஒரு டைம் போடுறோம், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், மீதியை வந்து சந்தைக்கு அனுப்பும்போது ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. ஸோ இதை மாதிரி எல்லாரும் ஒரே காய்கறி, இப்போ தக்காளி வந்து எளிமையான பயிர்னா அதுதான் எல்லாரும் பயிர் பண்ண விரும்புவாங்க. ஸோ இவர் ஐயாவோட மெத்தட் போய் பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்தி அப்படிங்கிறது 3 அடி அகலம், 100 அடி நீளம். இந்த பாத்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி, அது கூட கீரை, அது கூட கிழங்கு வகை, அது கூட படர்கொடி, இப்படி ஒரு பாத்தியில் வந்து ஒரு 4-5 வகையான பயிர்களை கலந்து பண்ணுறாரு. ஒரு 25 சென்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 25 பெட்டு. ஸோ 25 × 5 = 75 வகையான வெரைட்டிஸ் கொடுக்க முடியும். ஆனால் இவரோட மெத்தடில் வந்து மினிமம் ஒரு 20 to 25 வெரைட்டி வந்து பண்ணுறாரு. ஒரு 5 கீரை, 5 காய்கறி, 5 படர்கொடி. ஸோ இந்த மெத்தடில் ஒரு 5 கிழங்கு வகைகள். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மகிட்ட ஒரு 10 to 12 வகையானது மினிமம் கிடைக்குது. இதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி நேரடியாக நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து அவங்களும் ஒரு 12 வகையான காய்கறி கீரைகள் கிடைக்கும்போது வந்து நம்மகிட்ட வாங்குறத வந்து விருப்பப்படுறாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு காய்கறி மட்டும் வச்சுட்டு தக்காளியோ அல்லது கத்திரிக்காயோ வச்சுருக்கீங்கன்னா அதை யாரும் விருப்பப்பட்டு வாங்க வர்றதில்ல. ஏன்னா அவங்களோட தேவையை வந்து அங்கே இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு கடைக்கோ அல்லது மார்க்கெட்டுக்கோ போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது. இப்போ நாங்கள் வந்து முக்குடலை பொறுத்தளவில் என்னோடய தோட்டத்தில் கொரோனாக்கு முன்னாடி இந்த மாடலை செய்ய ஆரம்பித்தோம். இந்த மாடலில் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, லோக்கல்லையே என்னோடய காய்கறி வந்து ஒரு

0: நல்ல விலைக்கு. மினிமம் இப்போ நான் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி காய்கறி 30 ரூபாய்க்கும், மற்ற காய்கறி எல்லாம் 40 ரூபா டு 50 ரூபா, அதாவது கால் கிலோ 10 ரூபா டு 15 ரூபா அப்படின்னு வச்சுருக்கிறோம். இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக அஃபோர்டபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 5 காய்கறி கலந்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா பட்ஜெட் வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே அவங்க ஈஸியாக வாங்க முடியுது. இந்த மெத்தடில் நம்ம பண்ண ஆரம்பித்தோடனே நம்ம தோட்டத்தில் நிறைய பயிற்சியும் கொடுக்குறோம். இதில் வந்து இப்போ நம்ம காய்கறி சார்ந்தவங்கள இப்படி வாங்க, இதை மாதிரி பண்ணுங்கள், அப்போ நீங்கள் லோக்கல்லையே காய்கறி விற்கலாம், ஒரு நல்ல விஷயத்தை வந்து இப்போ கொண்டு போயிட்டுருக்குறோம்.
1: காய்கறிகளையும் கீரைகளையும் ஒரே பாத்தியில் வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு பாத்தியில் என்னென்ன பயிர்கள் எந்தெந்த சமயத்தில் நடணும், அதுக்கு நாற்று பாவறது எப்படி, அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்ன, அதை அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி மிளகாய் கத்திரி இது மூணும் நம்ம வந்து நாற்றா விட்டு எடுத்து பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்றைக்கு அந்த பெட்டு 25 சென்ட்டை தயார்படுத்துகிறோமோ அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம நாற்று போடுறோம். 15 நாளைக்கு முன்னாடியே
1: எல்லா பயிர்களுக்கும்
0: இல்லை இல்லை எல்லா பயிர்களுக்கும் இல்லை, தக்காளி கத்திரி மிளகாய் இது மூணும் தான் நம்ம வந்து நாற்று நட்டு எடுக்கக்கூடியது. மீதி எல்லாம் இப்போ வெண்டைக்காய் அவரைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இது எல்லாமே நேரடியாக நம்ம வந்து விதையாகவே போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் மட்டும்தான் ஒரு 15 நாள் டு 20 நாளான நாற்றா எடுத்து நட்டால் தான் அதோடய சர்வைவல் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் நேரடியாக நம்ம விதையை போட்டு வரும்போது வந்து அதோடய வளர்ச்சி இல்லை, அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு இப்போ பிரமாதமாக காய்க்கிறதும் இல்லை. இந்த மூணு வந்து நம்ம நாற்று தனியாகவே இப்போ நம்ம 25 சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம நாற்று போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு மற்ற கீரை காய்கறி விதைகளும் அந்த நேரத்தில் தயார்படுத்தி வச்சுருக்கிறோம். வச்சுட்டு இப்போ ஒரு பெட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா 3 அடி அகலம் 100 அடி நீளம் அப்படிங்கிறதுல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு அடி குறுக்கு வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து விதையை போடுறோம். அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் வந்து காய்கறி இப்போ தக்காளினா தக்காளி வரிசையாக ஒரு 50 நாற்று நடுறோம். 2 அடி இடைவெளியில் 50 நாற்று நடுறோம். ஓரக்கால்களில் வந்து பீட்ரூட் அல்லது முள்ளங்கி, இப்போ நம்ம ஊருக்கு சீசன் டைமில் மட்டும்தான் பீட்ரூட் வருது, மற்ற நாட்களில் வந்து சின்ன வெங்காயம் அல்லது வந்து முள்ளங்கி நடுறோம். ஸோ இதில் 3 பயிர் வந்துட்டு ஒவ்வொரு 20 அடிக்கும் வந்து ஒரு 3 படர்குடி வைக்கிறோம். இப்போ முதல் பெட்டில் வந்து பீர்க்கங்கான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பெட்டில் பாவக்காய், அதுக்கு அடுத்த பெட்டில் புடலங்காய். இதை மாதிரி காய்கறியும் கீரை மூணுமே வந்து 5 பெட்டுக்கு ஒரு தடவை மாற்றிடுதோம். இப்போ முதல் பெட்டில் தக்காளி சிறுகீரை முள்ளங்கி பாகல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பெட்டில் கத்திரிக்காய் அரைக்கீரை பீர்க்கு கிழங்குக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மாற்றிடுதோம். ஸோ இப்படி வரும்போது நமக்கு மினிமம் ஒரு 12 டு 15 காய்கறிகள் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரே டைமில் நம்ம சோயிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து முதல்ல 40வது நாள் முள்ளங்கி அறுவடைக்கு வந்துடுது, கீரை வந்து 20 நாள்லேருந்து 30 நாளில் அறுவடைக்கு வந்துடுது. ஸோ அந்த பாத்தி வந்து ஃப்ரீ ஆயிடுது. அதுக்கப்புறம் காய்கறி பயிரும் படர்குடி மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம மூடாக்கு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து தொடர்ச்சியான வருமானத்தை கொடுக்குது நமக்கு. எந்த பயிரும் எதுக்கும் இடைஞ்சலாகவும் கிடையாது. அந்த உர தேவை அப்படிங்கிறது முதல் 30 நாள் மட்டும்தான் நம்ம உர தேவை, அதை நம்ம கடன் ஜீவாமிரதம் இந்த மாதிரி இயற்கை வெளியில் உள்ள இடுபொருட்களை நம்ம கொடுக்கும்போது வந்து அந்த வளர்ச்சிகள்லையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்ல வளர்ச்சியும் கிடைக்குது, நல்ல காய்கறி சாகுபடியும் கிடைக்குது.
1: பல பயிர் சாகுபடி முறையில் நிலத்தை எப்படி தயார் செய்யறது அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: இப்போ 1 ஏக்கர் எடுத்து அதை நம்ம 4 பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த காய்கறி மெத்தடே ஒரு 1 இயர் தேவையுள்ள ஒரு சாகுபடி முறைன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம அந்த 1 ஏக்கரையும் நல்லா முழுமையாக புழுதியாக உழுதுக்கிறோம். முதல்ல வந்து ஒரு 5 கலப்பை போடுறோம், அதுக்கு பிறகு ஒரு 9 கலப்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தொழு உரம், அதை கணஜீவாமிரதமாக நாங்கள் ஆக்கி வச்சுருக்கோம். நேரடியாக தொழு உரம் கொடுக்கும்போது என்னென்னா நிறைய களைகள் வரும், இதில் ஜீவாமிரதம் கொடுத்து அந்த களைகளை ஃபுல்லாக வளர விட்டு அதை வந்து மக்க வச்சு தொழு உரமாக கொடுக்குறோம். அது வந்து கணஜீவாமிரதம்ங்கிறது. இதை வந்து 1 ஏக்கருக்கு 400 கிலோ ரெக்கமெண்டேஷன், நம்ம ஒரு 600-700 கிலோ கிட்ட வீசிடுதோம். வீசிட்டு ஃபுல்லாகவே ஒரு வாட்டி ரோட்டாவேட்டர் சுழல் கலப்பை முறையில் உழுதுருதோம். உழுதுட்டு அந்த முதல்ல உள்ள 25 சென்ட்டை மட்டும் நம்ம தயார்படுத்திக்கிறோம். அதாவது 3 அடி அகலம் 25 அடி கொண்ட பெட்டாக எடுத்துட்டு அதுக்கு சொட்டு நீர் பாசன முறையில் நம்ம வந்து பண்ணுறோம். ஒரு பெட்டுக்கு 2 சொட்டு நீர் பைப்பு வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். மீதி உள்ள 75 சென்ட் வந்து பலதானியத்தை விதைச்சிருந்தோம். இப்போ முதல்ல உள்ள 25 சென்ட்டில் வந்து நம்ம காய்கறி பயிர் கொண்டு வரோம் அப்படிங்கும்போது வந்து மீதி உள்ள 75 சென்ட்டும் நமக்கு வந்து ஒரு வளமான மண் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த 75 சென்ட்லையும் பலதானியம் விதைச்சிருந்தோம். ஸோ இது ஒரு 40 நாள் 45 நாள் அறுவடை வரும்போது அடுத்த பெட்டில் உள்ளதை வந்து நம்ம உழவு செஞ்சிடறோம். ஸோ அடுத்தது வந்து நமக்கு தயாராகுது, அடுத்த நிலமும் தயாராகிடுது, அடுத்த 75 சென்ட்டுமே தயாராக இருக்கும். ஸோ இந்த முதல் 25 சென்ட் மட்டும் கொஞ்சம் கூடுதலான உர தேவை இருக்கும். இப்போ ஒரு பெட்டு தயார் பண்ணுறோன்னா அதுக்கு கூடுதலாக ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு 20 சட்டி 10 சட்டி கணஜீவாமிரத்தை தூவிடுதோம். தூவிட்டு நாற்று நடுதோம், கீரை இந்த மாதிரி சாகுபடி முறைகளை பண்ணுறோம். இடையில ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு தடவை, ஏன்னா முதல்ல காய்கறி கீரை நட்ட ஒரு வாரத்தில் வந்து ஒரு முதல் களை எடுக்கிறோம். அந்த முதல் 25 சென்ட் மட்டும்தான் சேலஞ்சிங்காக இருக்கும், அதில் உள்ள களை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுது. அதுக்கு பிறகு நீங்கள் கீரை அறுவடை வரும்போது வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா பொலவளப்பாயிருது. கீரை வந்து 25 டு 30வது நாள் நம்ம பிடுங்க ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அதில் வந்து இப்போ நான் 100 அடி நீளம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கெட்டு கீரை வரணும் அந்த மொத்த

0: அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 60 to 70 கட்டு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்குது. அதே மாதிரி முள்ளங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 விதை நட்டிருப்போம். இந்த சைடு 100, ஒரு அடிக்கு ஒரு விதைனாலும் 200 விதை நட்டிருப்போம். அது ஒரு 200 ஒரு 150 to 160 கிழங்குகள் கிடைக்குது. இது போக காய்கறி ஒரு 50 நாத்துகள் இருக்குது. தக்காளி ஒரு 50 செடி, புடலங்காயோ பீர்க்கங்காயோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 20 செடி வரும். இது வந்து ஒரு பெட்டிலேருந்து நம்ம கிடைக்கிற வருமானம், ஆண்டு வருமானம் நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னுவீங்களேன், 120 நாளில் மினிமம் 500 to 800, அதிகபட்சம் 1000 நமக்கு கிடைக்கணும். ஸோ ஒரு 25 cents வந்து பார்த்திங்கன்னா 25 beds அப்படிங்கிற கணக்கு. ஸோ 25,000 அப்படிங்கிறது ஒரு பெட்டோட கணக்கு. ஸோ இது வந்து 4 beds வச்சுருக்கோம், ஒரு ஏக்கருக்கு 4 x 25 வச்சுக்கிறீங்கன்னு வைங்களேன், 100,000 ரூபா. ஸோ இந்த 100,000 ரூபா இன்ட்டு 4 times வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 3 times நீங்கள் பயிர் பண்ணுறீங்கன்னா மினிமம் கேரண்டியாக 4 lakh rupees அந்த விவசாயி கிடைக்குது. ஆனால் அந்த விவசாயி வந்து கொஞ்சம் மெனக்கடணும். அந்த 10 பயிர் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பூச்சி விரட்டிகள் இது எல்லாத்தையுமே தயார்படுத்தி வச்சுக்கணும். நிறைய பேருக்கு உள்ள புரிதல் என்னென்னா, இயற்கை முறையில் பண்ணால் எதுவுமே கொடுக்க வேண்டாம், அதுவாக வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறாங்க. இன்னும் நான் நிறைய விவசாயிகளை பார்க்குறதுனால சொல்கிறேன், இந்த இதில் இயற்கை விவசாயத்தில் வந்து எப்படி கெமிக்கல் ஃபார்மர் வந்து அதிகமான உர தேவையை கொடுக்குறாங்களோ அதில் ஒரு 50% நம்ம ஆட்டுச்சாணி, மாட்டுச்சாணி, பஞ்சகவியா, மீனமிலம், இதை மாதிரியான இயற்கை இடுபொருட்களை வந்து அவர் தோட்டத்தில் தயாரித்து வச்சுக்கிடணும். இப்போ இன்றைக்கி பயிர் பண்ண போகிறாருன்னா மொத்தம் 120 உள்ள தேவைக்கு என்ன அப்படிங்கிற குறிப்பு வச்சுட்டு அது அவர்கிட்ட இருந்தது அப்படின்னா இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்கிறது வந்து 100 to 100 ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது.
1: இப்போ வந்து விதை ஊன்றக்கூடிய வெண்டை, அப்புறம் பீர்க்கங்காய், புடலை, இதுக்கெல்லாம் வந்து விதையை ஊனலாம் அப்படின்னு சொன்னீங்க. கத்தரி, மிளகாய் செடி, தக்காளி, இதுக்கெல்லாம் வந்து நாற்று பாவித்தான் நடணும் அப்படின்னு சொன்னீங்க. நாற்று பாவின பிறகு நாற்றையும் விதைகளையும் ஒரே மாதிரி நடணுமா, இல்லை வெவ்வேறு நாட்கள் நடணுமா, முன்ன பின்ன நடணுமா, அந்த விவரத்தை?
0: இப்போ வந்து நாற்று வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி 20 முன்னாடி போட்டிருக்கிறோம். 20 நாற்று அப்படிங்கிறது வந்து சரியான பக்குவத்தில் உள்ளக்கூடியது, ஒரு 4 inches ஹைட்டு அல்லது 3 inches ஹைட்டு வந்திருக்கும் நல்லாவே. அதுவும் நம்ம மீடியம், இப்போ மற்ற நர்சரிகளில் உள்ள மாதிரி தான் நம்மளும் தயார்படுத்துகிறோம். அதாவது குழித்தட்டு முறையில் வந்து கோகோபித்தெல்லாம் பயன்படுத்தி பண்ணும்போது வந்து அந்த நாற்று வீரியமான நாற்றாக முளைக்குது, அதில் உள்ள பர்சன்டேஜும் நல்லபடியாக இருக்கும். இப்போ ஒரு 80 போடுறீங்க அப்படின்னா ஒரு 65 to 70 நல்லபடியாகவே இருக்கும், வீரியமான நாற்றாக இருக்கும், அதில் எந்த குறைபாடும் இல்லை. இப்போ விதை நேர்த்தி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகவியாலையோ அல்லது பீஜாமிருதம் தயார் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு வாட்டி முக்கிட்டு அல்லது இப்போ பஞ்சகவியால் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதை வந்து எடுத்து நம்ம நடும்போது வந்து பொதுவாக எல்லா நாற்றுகளுமே நல்ல வீரியமாக வருது. அது மாதிரி விதைகளையும் அதே மாதிரி ஒரு 1/2 hour வந்து அந்த இதில் ஊற வச்சுட்டு அதை திருப்பி ட்ரை பண்ணி நடும்போது வந்து எந்த விதமான நோய் தாக்குதல்களும் வர்றதில்லை. ஸோ இது எல்லாமே ஒரே நாள்லேயே நடலாம். இப்போ நீங்கள் 100 பார்த்தி நடுறீங்கன்னா முதல்ல கீரை போடுறோம், அதுக்கு அடுத்தது வந்து காய்கறி நாற்றுகளை நடுறோம், அதுக்கு பிறகு முள்ளங்கி, படர்கொடியை வந்து போடும்போது வந்து ஒரே நாளில் ஒரு பெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அட் அ டைமில் வளரக்கூடியதான். எதுவும் எந்த பயிரும் எந்த பயிருக்கும் பாதிப்பானது கிடையாது.

0: தாக்குதல்களோட அளவே குறைஞ்சு போயிருது. ஏன்னா இப்போ ஒரு பயிர் இருக்கும்போது ஒரு பூச்சி வருதுன்னா அது மொத்தத்தையும் இங்கே சாப்பிட்டுட்டு போகக்கூடிய சூழல் வந்துடுது. இங்கே நாலஞ்சு பயிர் இருக்கும்போது அந்த பூச்சிகளே குழப்ப சூழ்நிலைக்கு வந்துடுது. இப்போ தக்காளிக்கு வர்றது மற்ற பயிருக்கு போக மாட்டாங்குது, கீரைக்கு வர்றது மற்ற பயிருக்கு போகலான்னா அது ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்டலுக்கு வந்துடுது.
1: அதை விட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஏதாவது இப்போ மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா புடைப்புழுனா அவ்வளோ அடிபட்டு
0: மொத்த பாதிப்பு வந்துடுது இல்லையா.
1: இதில் ஒரு பயிருக்கு பாதிப்பு வந்தாலும் அடுத்த பயிர் நம்மளை
0: காப்பாற்றிடுவோம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த முறையில் பண்ணுறது வந்து ஒரு காய்கறி விவசாயி, அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த முறை வந்து மிக எளிய முறையானது. இதை வந்து நம்ம அரசாங்கத்தின் மூலமாக இப்போ நிறைய பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம விவசாயிகள் மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து நஞ்சில்லாத காய்கறி கீரைகளை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு. இந்த முறை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடலாக வந்துட்டுனா நம்ம சந்தையை நோக்கி எந்த விவசாயமும் போக வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா ஒரே பயிரை செஞ்சுட்டு தான் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா திடீர்னு 50 ரூபா இருக்குது, 5 ரூபாய்க்கு வரும்போது அந்த விவசாயியால் ஒன்றுமே பண்ண முடியல, அவரோட வாழ்வாதாரமே பாதிக்குது. இது அப்படி இல்லை, அவரை சுற்றி உள்ள ஒரு 10 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டருக்குள்ளார இப்போ என் கிராமத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு 6 காய்கறி போட்டிருக்கிறாரு, எல்லா சந்தையிலையும் ஒரு சொந்தமாக ஒரு சின்ன ஆட்டோ வச்சிருக்கிறாரு, டெய்லி 3000 ரூபா வருமானம் வருதுங்கிறாரு. ஏன்னா இப்போ திருநெல்வேலியை சுற்றி மூன்றடைப்பு, பொன்னாக்குடி, இதை மாதிரி எல்லா ஊர்களையும் சின்ன சின்ன சந்தை வந்துட்டு இல்லையா, அவர் காலையில் விவசாயம் பார்க்குறாரு, 4 மணிக்கு 3 மணிக்கு மேலே அவ்வளோ காய்கறியும் எடுத்துகிட்டு அந்தந்த சந்தைக்கு போயிருந்தார். ஸோ இவற்றை ஒரு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஒரு 6-7 காய்கறியும் ஒரு 5 கீரையும் இருக்கும்போது என்கிட்ட தான் கூட்டம் நிற்கிது, மக்கள் வந்து எனக்கு அது ஒரு ரெகுலர் வாடிக்கையாளராக மாறி இருந்தாங்க, அதனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குதுங்கிறாரு. ஸோ இதை மாதிரியான விவசாயிகள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி காய்கறி, இயற்கை காய்கறிகளை நோக்கி மக்கள் வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மக்களுக்கு நோய் தாக்குதல்களுக்கு மெயின் காரணமே போய் கேட்டிங்கன்னா பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் தான் இன்றைக்கி எல்லா டாக்டருமே சொல்கிறாங்க. ஸோ இதனால் இயற்கை காய்கறிகளை தேடுற ஒரு கூட்டம் வந்து பெருகிட்டாங்க. மக்களும் அவங்களோட உடல் நலத்தின் மீது வந்து அக்கறை அதிகம் உள்ளவங்களாக இருக்கிறதுனால தேடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு 5-6 காய்கறிகளை நீங்கள் எந்த விவசாயியாக இருந்தாலும் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விற்பனை அப்படிங்கிறதுல ஒரு சிரமம் கூட இருக்காது, நல்லபடியான வருமானமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
1: இயற்கை விவசாயமோ அல்லது செயற்கை விவசாயமோ விதை நேர்த்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பல விவசாயிகளுக்கு வந்து அந்த புரிதல் வந்து இல்லை. விதை நேர்த்தியினால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அந்த விவரத்தை சொல்லுங்கள் ஐயா.
0: இப்போ நீங்கள் விதை நேர்த்தி வந்து இப்போ நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிறோம், ஒரு ஹைப்ரிடு விதையே வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 50-55% தான் முளைப்பு திறனே இருக்கும். ஏன்னா அதுலேயும் சில பாதிப்புகள் இருக்கும். இது போக உங்களுக்கு இயற்கை இடர்பாடுகள், எறும்பு அல்லது பூச்சிகள் வந்து அதில் பாதி. அப்போ ஒரு விவசாயி 100 விதை போடுதாருன்னா அதில் 30 விதை தான் முளைச்சதுன்னா அவருக்கு பெரிய லாஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இவர் விதை நேர்த்தி பண்ணும்போது வந்து இந்த சின்ன சின்ன நோய்கள், பூஞ்சானங்கள் இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து அந்த சின்னதாக வளரக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே கட்டுப்படுத்துறது. இது போக இப்போ அந்த பயிர் வந்து நாற்றுலேருந்து செழுமையாக வளரும்போது தான் அந்த பயிரானது வந்து முழுமையான விளைச்சலை கொடுக்கும். ஒரு நோஞ்சானான ஒரு பயிரால் வந்து ரொம்ப நாளைக்கு அது நிற்கவும் நிற்காது, பூச்சி தாக்கங்களால் அதுதான் அதிகமான இது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்றைக்கி கவர்மெண்ட் சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிர் இல்லாமோ அல்லது பாஸ்போ பாக்டீரியாவோ ஏதோ ஒன்றில் வந்து ஒரு நேர்த்தி பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து நார்மலாக சொல்லுதாங்க அவங்களுக்கு வந்து. இது போக விருடி, சூடோமோனஸ் இன்றைக்கி நிறைய வந்துருச்சுது, பூஞ்சான வகைகள் நோய்களை கட்டுப்படுத்துறதுக்குண்டான பூஞ்சான இதுகளும் நிறைய வந்துருச்சுது. இப்போ நம்ம வந்து இயற்கையான முறையில் பண்ணும்போது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா பஞ்சகவியாவோ அல்லது பீஜா மிருதமோ தயார் பண்ணி பண்ணுதோம். இதன் மூலம் வந்து அந்த விதைகளோட முளைக்கும் திறனும் வீரியமாக இருக்குது. 100 விதை போடுறீங்கன்னா அதில் 60-70 விதைகள் வந்து கண்டிப்பாக முளைப்பு திறனோடு இருக்குது, அது வீரியமான முறையில் முளைப்பு திறன் இருக்குது. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து செய்யாமல் விடுறதுனால நம்மளோட இழப்பு பார்த்திங்கன்னா செடி வளர்றதுலேருந்து நோய்த்தன்மை வந்துடுது, அதுக்கப்புறம் அதோட காய்ப்பு திறன் முழுமையாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு 50-60% வருமான இழப்பை ஏற்படுத்திடுது. இது ஒரு சின்ன விஷயமாக தெரியுதே ஒழிய அந்த விதை நேர்த்தி அப்படிங்கிறத பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பயிரோட வளர்ச்சியும் அந்த பயிருக்கு நோய் வராத தன்மையும் அவர் பார்க்கும்போது வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ணுவாங்க.
1: பல பயிர் சாகுபடி முறையில் நீர்ப்பாசனம் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க ஐயா?
0: இப்போ நம்ம தோட்டத்தை பொறுத்தளவில் 1 ஏக்கருக்குமே நம்ம சொட்டு நீர் அமைச்சிருக்கிறோம். ஸோ சொட்டு நீர் போடுறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட தேவை, தண்ணீர் தேவை. இப்போ 1 ஏக்கர் நிலத்தில் உள்ள தண்ணியை வச்சு நம்ம 4 ஏக்கருக்கு பயன்படுத்த முடியும், சொட்டு நீர் மூலம் பயன்படுத்த முடியும்.

0: சொட்டு நீர் அமைச்சிருக்கிறோம். ஸோ சொட்டு நீர் போடுறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட தேவை, தண்ணீர் தேவை. இப்போ 1 ஏக்கர் நிலத்தில் உள்ள தண்ணியை வச்சு நம்ம 4 ஏக்கருக்கு பயன்படுத்த முடியும், சொட்டு நீர் மூலம் பயன்படுத்த முடியும். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கடும் கோடைகளில் கூட விவசாயம் பண்ணுறது எளிமையானதாகிடுது. இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுக்குறோம் சொட்டு நீர் போட்டிருக்கிறதுனால, அதோட தேவை அவ்வளோதான். இப்போ ஒரு 25 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் பாயும் தண்ணி. இதை வந்து நீங்கள் ரொட்டீனாக பண்ணும்போது 4 1 ஏக்கர் ஃபுல்லாகவே நீங்கள் பயிரிட்டீங்கன்னா கூட 40 நிமிஷம் தான். 10 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கூட 25 சென்ட்டுக்கு 10 நிமிஷம்னா 40 நிமிஷத்தில் உங்களோட மொத்த 1 ஏக்கருக்குமே பாஞ்சு முடிச்சிருது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் ஈஸி ஆயிடுது, களைகள் வந்து வளர்றது கம்மி ஆயிடுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உரங்களை ஃபுல்லாகவே அந்த சொட்டு நீர் வழியாகவே கொடுக்க முடியுது. அதனால் நம்மளோட உடல் உழைப்பு எல்லாமே வந்து மிச்சமாகுது, அந்த பயிரும் வந்து செழிப்பாக வளருது. சொட்டு நீர் மூலம் மொம்பதி இப்போ நம்ம வீணான தண்ணி, இன்றைக்குள்ள தண்ணி கஷ்டத்தில் வந்து நமக்கு தண்ணி வந்து ஒரு பெரிய ப்ரீசியஸான ஒன்று. இதை நம்ம வீணாக்காமல் சரியான முறையில் கொடுக்கும்போது வந்து அந்த காய்கறிகளும் செழுமையாக வளருது, அதிலேருந்து கிடைக்கிற வருமான வாய்ப்பும் நல்லா இருக்குது உங்களுக்கு. வந்து காய்கறியும் திரட்சியாக இருக்குது, ஏன்னா அதுக்கு தேவையான அளவு தான். இப்போ தண்ணி அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபுல்லாக கட்டி அதில் பாஞ்சி தான் அப்படிங்கிறது கிடையாது, அந்த ஈரப்பதம் தான் வேணும். அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொட்டு நீர் மூலம் கொடுக்கும்போது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பயிர்கள்.
1: செடிகளை நடுறீங்க, கொடிகளை நடுறீங்க, இப்போ 2 பயிர்களுக்கு உண்டான இடைவெளியை நாம் வந்து எப்படி வந்து முறைப்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்கள் ஐயா.
0: கீரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 அடி இடைவெளியில் வந்து ஒரு கோடு அப்படிங்கிறதுல வந்து போடுறோம். 2 கீரைக்கும் ஆன இடைவெளி வந்து 1/2 அடி வந்துடுது உங்களுக்கு. ஸோ அது வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கிறது இல்லை. காய்கறி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு காய்கறி நடுறோம். ஸோ அது 2 அடிக்கு ஒரு காய்கறி அப்படிங்கும்போது ஒரு பெட்டுக்கு வந்து 50 காய்கறிகள் வருது. 20 அடிக்கு ஒரு படர்கொடி, ஒரு 3 செடி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பெட்டிலேயே 15 படர்கொடி தான் இருக்கும். ஸோ இந்த படர்கொடி இருக்கிற இடத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 சின்ன குச்சி நட்டு அதில் வந்து படர விடுறோம். அது ஒரு மெத்தடில் பண்ணுறோம். சிலர் வந்து இப்போ ஐயா அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு செடி முருங்கையை அந்த இடத்துல நட்டிருக்காரு. ஒரு 25 அடி இடைவெளியில் வந்து ஒரு பெட்டில் அகத்தி இருக்குது, ஒரு பெட்டில் செடி முருங்கை, அது மேலே படத்தி விட்டுருக்கிறார். இது வந்து எப்படின்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து காய்கறி பண்ணும்போது வந்து அது எளிமையாயிருது. அந்த முருங்கையை கவாத்து பண்ணி விட்டுக்கிறாங்க. அதுக்கு ஒரு படர்றதுக்கு ஒரு கொம்பு வேணும், ஒரு குச்சி வேணும், அதுக்காக வேண்டி அந்த மரங்களை விட்டுறாரு. அது வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக பண்ணுறதுனால பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு தொடர்ந்த பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குச்சி முக்கோணமாக 3 கம்பம் மட்டும் கட்டி வச்சுட்டிங்கன்னா அதில் படர்ந்துக்கிடுது, அது போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ இது இப்படி படர்கொடியோ அல்லது காய்கறி பயிரோ இருக்கும்போது வந்து ஒன்றுக்கு ஒன்று எந்த விதமான மோதல்களும் இல்லாமல் ஆயிடுது. அதுக்கு போதிய இடைவெளியும் இருக்குது, அதுக்கு வந்து நல்ல பெருசாக ஓரங்கால்களில் மட்டும்தான் நம்ம முள்ளங்கியோ அல்லது கிழங்கு வகை பயிர்களை நடுறோம், அதுவும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ரெண்டாவது இந்த பயிருக்கு கால இடைவெளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த கீரையோட முழுமையாக நம்ம எடுத்துருதோம் ஒரு பெட்டில் இருந்து. ஸோ அது ஒரு பெரிய இடைவெளியை கொடுத்துருது. 50வது நாளைக்கு மேலே தான் இந்த காய்கறி பயிர் வந்து பூத்து காய் பக்குவத்துக்கு வருது. ஸோ அந்த வகையில் எந்த இடைஞ்சலுமே இல்லை. அதே மாதிரி முள்ளங்கி அந்த கிழங்கு வகை பயிர்கள் பார்த்தீங்கன்னா 40 to 45 நாள் அதையும் எடுத்துருதோம். அந்த 2 பயிரும் நம்ம எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் வந்து 2 காய்கறி மட்டும்தான் இருக்குது, படர்கொடி காய்கறி மட்டும்தான் இருக்குது. இதோட இடைவெளி வந்து போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால எந்த பயிரும் எந்த பயிருக்கும் இடைஞ்சலாக இல்லாமல் ஆயிடுது. ஸோ இது வந்து காய்கறி உற்பத்திக்கும் சரி அந்த ஈல்டு எதுவும் பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து அனுபவத்துனால நாங்கள் சொல்கிறோம் அதை.
1: இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை, இப்போ அறுவடைக்கு வந்து இப்போ கீரையை ஒரு காலகட்டத்தில் அறுவடை பண்ண வேண்டியிருக்கும், காய்கறிகளை இப்போ வெண்டை பார்த்தீங்கன்னா 1 நாள் விட்டு 1 நாள் ஒடிக்க வேண்டியிருக்கும், இப்போ தக்காளின்னா 1 நாள் விட்டு 1 நாள் வந்து அறுவடை பண்ண வேண்டியிருக்கும். இதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு அட்டவணைப்படுத்தி எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதிலிருந்து காய்கறிகளை பறிக்கிறீங்க சந்தைப்படுத்துறீங்க அந்த விவரத்தை சொல்லுங்க.
0: இப்போ நம்ம 25 சென்ட் அப்படிங்கிறதுல வந்து 25 100 அடி பாத்தி போட்டிருக்கிறோம். ஸோ முதல் வாரம் ஒரு 5 பாத்தி, அதுக்கு அடுத்த வாரம் 5 பாத்தி, இந்த மாதிரியான கணக்கில் போட்டிருக்கும் போது வந்து ஒவ்வொரு நாளும் இப்போ இன்றைக்கி தக்காளி எனக்கு ஒரு 5 to 10 கிலோ தேவை அப்படின்னா இது வந்து 25வது பாத்தி வரைக்கும் அந்த 1 மாதம் டைமில் வந்து நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் வந்து. ஸோ கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பெட்டில் 100 கட்டு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு 5 நாள் இடைவெளியில் ஒரு 10 கட்டு 15 கட்டு இந்த மாதிரி பறிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 5 பெட்லேயும் 5 வகையான கீரை இருக்கும்போது எல்லா கீரையிலையும் ஒரு 10 to 20 கட்டு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இது வந்து 1 வார காலத்துக்கு உண்டான ஒரு அட்டவணையாயிருது. இப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே நாளில் நம்மகிட்ட வந்து ஒரு 100 கிலோவோ 50 கிலோவோ எந்த காய்கறியும் வர்றதில்லை. ஒரு 5 to 10 கிலோ அப்படிங்கும்போது வந்து நம்மளை சார்ந்து ஒரு 25 30 கஸ்டமர் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கான தேவையை வந்து இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக பூர்த்தி பண்ண முடியுது. நம்மகிட்ட வந்து 10 வகையான, அதாவது காய்கறி கீரை எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வகையான விளைபொருட்களாக நம்மகிட்ட கிடைக்கிறதுனால அந்த வாங்குறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். டெய்லி இப்போ நீங்கள் காய்கறி வாங்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு குழம்புக்கு ஒரு காய்கறி வேணும், ஒரு கூட்டுக்கு ஒரு கீரை வேணும், ஒரு கீரை வேணும், ஒரு கிழங்கு வகை வேணும். இதை நம்ம வந்து ஈஸியாக கொடுக்கும்போது வந்து அந்த கன்சியூமர் வந்து நம்மளை விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் வாய்மொழியாக தான், இதுக்கு வந்து நம்ம எந்த விளம்பரமும் தேவையில்லை. ஏன்னா நம்மளோட

0: காய்கறியோ கீரையோ அந்த டேஸ்ட் வந்து ஒரு இயற்கை விவசாயத்தை வந்து பிரதிபலிக்கும். ஒரு முறை நம்மகிட்ட வாங்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வேறு எங்கேயும் போய் வாங்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம 100% உறுதிப்படுத்த முடியும். இந்த அதுவும் நஞ்சு இல்லாத காய்கறி. உங்கள் ஃபீல்டை வந்து ஒரு நாள் அவங்கள பார்க்க விட்டுட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு நீங்கள் படுற சிரமமும் தெரியும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறீங்க, அதில் எவ்வளோ உழைப்பு செலுத்துறீங்கங்கும்போது அவங்க எந்த விதமான விலை கூடுதல் அப்படிங்கிறத பற்றி அவங்க ஒரு நாளும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன விலைக்கு வந்து ஒரு நஞ்சு இல்லாத காய்கறி நீங்கள் கொடுக்க முடியுது அப்படின்னாலும் அவங்க சந்தோஷமாக உங்களை தெய்வம் மாதிரி நினச்சி வாங்கிட்டு போகிறாங்க. இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய நோய்களோடு இன்றைக்கி நம்ம மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட இயற்கை காய்கறிகளை வாங்கி சாப்பிடும்போது வந்து அவங்க உடல் ரீதியாக அதை உணர்கிறாங்க. ஒரு அவங்களோட எல்லா ரெகுலர் ஹேபிட்டுமே மாறுது, அவங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. இது வரைக்கும் ஒரு சத்து இல்லாத காய்கறியை சாப்பிட்டோமோ அப்படிங்கிறது வந்து மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கிது. ஸோ அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் தன்னோட வயிற்றில் வளர்கிறது, இப்போ நாங்கள் நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து எங்கிட்ட வந்து வாங்குறாங்க. அவங்க சொல்கிறதே சார், ஏன்னா நம்ம தான் நோயோடு இருக்கிறோம், என்னோடய குழந்தைகளையாவது நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே நல்ல நோயற்ற வாழ்வு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக வேண்டி தான் சார் இயற்கை காய்கறிகளை வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கொள்கை ரீதியாகவும் நம்ம மனசாட்சி ரீதியாகவும் நீங்கள் முழுமையாக இயற்கையோடு ஒன்றி செஞ்சீங்க அப்படின்னா அந்த இயற்கை உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். உங்களோட எந்த பிரச்சனைகளும், இப்போ பூச்சி தாக்குதல்களோ எந்த விதமான இதுவுமே உங்களுக்கு வராது. இதை வந்து நாங்கள் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா இயற்கை நம்ம கூட எப்போவும் சேர்ந்து ஒத்துழைக்கணுங்கிறது தான் நம்மளோட நிர்பந்தம். அதுவும் அதை நம்ம வந்து ஒழுங்காக செய்யும்போது வந்து அந்த காய்கறி சாகுபடியில் வந்து இயற்கையோட ஒத்துழைச்சி செய்யும்போது வந்து நம்மளோட வாழ்க்கை முறையும் நல்லா இருக்குது. நம்மளால் மற்றவங்களுக்கு வந்து ஒரு நஞ்சு இல்லாத காய்கறியை கொடுக்கோங்கிற மனநிறைவு வந்து வேற எந்த லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது.
1: பல பயிர் சாகுபடி முறையில் இயற்கை மூலமாக சாகுபடி செய்கிறதுனால வருடம் முழுவதும் நமக்கு வந்து நஞ்சில்லாத ஒரு சத்தான காய்கறிகள் கிடைக்குது. இதனால் நிலத்துக்கும் நன்மை, நாமளும் ஒரு நல்ல காய்கறியை சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து உண்டாகுது. அந்த வகையில் பல பயிர் சாகுபடி முறை அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க, நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானது ஒரு நேர்முகத்தில் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன தகவல்கள் விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றிங்க சார்.
2: நன்றிங்கய்யா.
3: என்ன நேர்களே, பல பயிர் சாகுபடி முறையில் இயற்கை முறையில் எப்படி சாகுபடி செய்வது, அதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பல பயிர் சாகுபடி முறை குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் முக்குடல் எஸ் ஏ சுப்பிரமணியன் அவர்கள், உடன் உரையாடியவர் கே காளிமுத்து.

0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
0: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இதுவரை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.
6: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு மகிழுங்கள் நேர்களே.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாநாட்டின் வெற்றிக்கு உதவிய சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளின் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு சீனா தலைமையேற்க உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக அந்நாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவிலான தடுப்பூசி உற்பத்தியில் 60% இந்தியா கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிக்கப் பிளாசாவில் காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். பயணிகள் விமான நிலையத்திற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிரான நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில்

0: இதனை பதிவு செய்துள்ள அக்கட்சி, மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை, பாலியல் அத்துமீறல்கள், விவசாயிகள் போராட்டம் என எதற்கும் தாவேக அரசு செவிசாய்க்கவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறிருக்க முதலமைச்சர் திரு விஜய் மக்களின் வரிப்பணத்தில் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுராந்தகத்திலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் தாவேக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தாவேக அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்றும் திரு சண்முகம் கூறினார். இந்த இரண்டு தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனிடையே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பக தங்கப்பதக்கத்தையும், உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் சுகந்த் கடம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகந்த் கடம் இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரி தங்கப்பதக்கத்தையும், சாய்னா மணிமுத்து வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆதித்யா நேகி தமை வர்மா இணை வெண்கலப் பதக்கத்தை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும், அங்குர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 5.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன் எடுத்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கை இடையேயான இறுதி ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz லைவ் ஸ்ட்ரீமிங்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வீக்லி ரவுண்டப் தான், வாராந்திர நடப்பு நிகழ்வுகள், நம்ம சுற்றி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற தகவல்களை தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி வெற்றி அடைவது அப்படின்றது வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் அது ஒரு அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. வெற்றியை அடைவதற்கு நாம் ஒரு இலக்கை நிர்ணயிக்க வேண்டும், அதை நோக்கி பயணிக்க வேண்டும், அதற்காக நாம் உழைக்க வேண்டும், ஒரு சூத்திரத்தை நாம் வந்து உருவாக்க வேண்டும். வெற்றியின் சூத்திரம் என்ன அப்படி தெரியுமா? தள்ளி வைக்க பழகணுமா? எதை தள்ளி வைக்கணும் அப்படின்னா, தள்ளி வைக்கக்கூடிய பழக்கத்தையே நாம் வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு பண்ணிக்கிடலாம், அப்புறம் பண்ணிக்கிடலாம், அது பண்ணிக்கிடலாம், இது பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிளானிங்கையே நாம் வந்து தள்ளி வச்சுட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலங்கள் கடகட கடகடன்னு ஓடிடும். ஆனால் நம்முடைய இந்த பிளானிங், நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் காலம் கடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினச்ச அளவுக்கான வேகத்தை அதில் காட்ட முடியாது. அதனால் நாளைக்கு பண்ணிக்கிடலாம், நாளை மறுநாள் பண்ணிக்கிடலாம், இல்லை அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கவே கூடாது இந்த ஓட்டத்தில் வந்து. அதனால் சடச்சடன் ஒரு விஷயம் ஆரம்பித்தோமா, அது இப்போவே ஒன்றேசை நன்றேசை அதை இன்றேசை அப்படின்ற மாதிரி இப்போவே நாம் வந்து இந்த விஷயத்தை வந்து ஆரம்பித்து அந்த இலக்கை

0: நோக்கி பயணித்தோம் அப்படின்னா நம்முடைய வெற்றி அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கிடைச்சிரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் நாளைக்கு படிச்சுக்கிடலாம் அப்படின்னு ஒரு நாள் நினைக்கவே நினைக்காதீங்க. இன்றைக்கே படிச்சுருங்க, அதையும் தெளிவாக படிச்சுருங்க. இன்னொரு முறை நாம் அதை வந்து ரிவைஸ் தான் பண்ணணுமே தவிர்த்து இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்ற ஃபீலோடு நம்ம அதை வந்து பார்க்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சியோட துவக்கமாக ஒரு க்யூட்டான பாடல் உங்களுக்காக கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டுருசிங்க.
1: Yes, I love this idiot. I love

ஃபிலம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவிருந்த 2வது விமான நிலையத்திட்டம் கைவிடப்பட்டதாக வெளிவந்த அறிவிப்பை தொடர்ந்து அதுக்கு மாற்றாக 2 விமான நிலையங்கள் அமைக்க தகுதியான 2 புதிய இடங்களை தமிழக அரசு வந்து தேர்வு செஞ்சுருக்கு. ஒன்று வந்து செய்யூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பகுதி தற்போதைய மீனம்பாக்கம் இருக்கு இல்லையா, அந்த விமான நிலையத்திலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுச்சேரி விமான நிலையத்திலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு தான். இந்த பகுதியில் வான்வெளியை கட்டுப்படுத்தக்கூடிய தாம்பரம் இந்திய வான்படை தளத்தினுடைய பாதுகாப்பு அனுமதி பெறப்படணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2வது இடம் எது அப்படின்னு பார்த்தா மணலூர்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டிக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குதான். ஸ்ரீஹரிகோட்டா அருகில் இருக்கிறதால இதற்கு பல்வேறு சிறப்பு பாதுகாப்பு ஒழுங்குமுறை அமைப்புகளினுடைய அனுமதி தேவைப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த 2 இடங்களையும் வந்து சொல்லிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு பார்த்தா, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் இருக்கு இல்லையா, அதனுடைய முதற்கட்ட ஆய்வுகளை முடிச்சிருக்கக்கூடிய நிலையில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையங்கள் வந்து இந்த 2 இடங்களிலும் தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளதுக்கு வந்து இவங்க வந்து கேட்டிருக்கிறாங்களா. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழக அரசினுடைய கொள்கை முடிவுகள் மற்றும் திட்ட வடிவமைப்பு முறைகளை நவீனமயமாக்கக்கூடிய வகையில் 55 ஆண்டுகள் பழமையான மாநில திட்டக்குழுவை வந்து முழுமையாக கலைப்பதற்கு தமிழக அரசு வந்து ஆலோசித்து வருகிறது அப்படின்றது தான் தகவல். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கஜினி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. ஆங்கிலேயர்களினுடைய அந்த வணிக ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக சுதேசி கப்பலை இயக்கிய விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் இருக்காங்க இல்லையா, அவர்களினுடைய 154வது பிறந்தநாள் விழா வந்து செப்டம்பர் 5 அன்னைக்கு வந்து நாடு முழுவதும் போற்றி கொண்டாடப்பட்டது. கோவாவில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்புத்துறை உயர்மட்ட கூட்டத்திற்கு அப்புறமா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காங்க இல்லையா, அவங்க 2029ஆம் ஆண்டிற்கு உள்ளார, அதாவது மார்ச் 2029 இருக்கு இல்லையா, அதற்கு உள்ளார இந்தியாவை முழுமையாக போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றக்கூடிய புதிய இலக்கையும் அதற்கான விரிவான கொள்கை வரைபடத்தையும் அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ரெண்டாயிரத்தி 2019 உருவாக்கப்பட்ட 4 தேசிய ஒருங்கிணைப்பு குழு இருக்கு இல்லையா, அதன் மூலமாக மாவட்டம் அதுக்கப்புறமா உள்ளூர் காவல் நிலையங்கள் வரைக்கும் போதைப் பொருள் ஒழிப்பு பணிகள் வந்து தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போதை பழக்கத்திற்கு ஆளாகியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தகுந்த மனநல ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு வழங்குறதுக்காக மனஸ் அப்படின்ற ஒரு புதிய கட்டணமில்லாத அவசர உதவி எண், அதாவது 1933 அப்படின்ற இந்த எண்ணையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த திட்டம் 2047 விக்ஷித் பாரத் கனவை அடைவதற்கான மிக முக்கிய தேவையாக கருதப்படுகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜெமினி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. பொதுவாக இந்த மரியாதை நிமித்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா? உதாரணத்துக்கு ஏதாவது கல்யாண பத்திரிக்கை இல்லை சடங்கு பத்திரிக்கை ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்களுக்கு பெயருக்கு முன்னாடி திரு, உயர் திரு, மதிப்பிற்குரிய, பெருமதிப்பிற்குரிய இந்த மாதிரி எழுதி கொடுப்போம்ல. அந்த மாதிரி தான் சமீபத்தில் எனக்கு ஒருத்தங்க வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பேர் எழுதும்போது எனக்கு முன்னாடி TR அப்படின்னு எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருக்கீங்க ஏதுன்னு கேட்டப்போ திரு, அதை தான் நான் வந்து இங்கிலீஷ்

எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, நான் அப்போ தான் முத முதல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்குறேன். பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, உதாரணமாக இந்த டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி டிஆர் அப்படின்னு எழுதுவோம். இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி இஆர் அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி கல்லூரி பேராசிரியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி பிஆர்ஓஎஃப் அப்படின்னு எழுதுவோம், ப்ரொஃபஸர் அப்படின்னு எழுதுப்போம் இல்லையா. இந்த பட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்கூலில் கற்பிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு சமூக அங்கீகாரத்தை உயர்த்த ஆசிரியர்கள் தங்களுடைய பெயருக்கு முன்னால் டிஆர் அதாவது டீச்சர் அப்படின்ற இந்த பட்டத்தை வந்து முறைப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கர்நாடக அரசு வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அனுமதியை வந்து வழங்கியிருக்கிறாங்க. நாட்டில் ஆசிரியர்களுக்கு இத்தகைய தனித்துவமான கௌரவத்தை வழங்கிய முதலாவது மாநிலம் கர்நாடகா அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். இதன் மூலமாக மாநிலத்தில் 4.5 லட்சம் ஆசிரியர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. வருங்காலங்களில் இந்தியாவில் ஒலிம்பிக் போன்ற சர்வதேச போட்டிகளை வெற்றிகரமாக நடத்துவதற்காக தகுதியை பெறக்கூடிய நோக்கில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தை சுற்றி சர்தார் வல்லபாய் படேல் விளையாட்டு வளாகம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நேரம் 8:33 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல இருந்து இளம் காற்று. தெற்காசியாவிலேயே வெறிநாய் கடினால மனிதர்கள் பரவக்கூடிய இந்த ரேபிஸ் நோய் இருக்கு இல்லையா, அதை முற்றிலுமாக ஒழித்த முதலாவது நாடு அப்படின்ற மாபெரும் வரலாற்று சாதனையை பூட்டான் வந்து படைத்துள்ளது அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு வந்து அறிவித்துள்ளது. இதற்காக பூட்டான் மனித ஆரோக்கியம், விலங்கு ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆரோக்கியம் அப்படின்ற பன்முக வியூகத்தை வந்து செயல்படுத்தி வெற்றி பெற்றதான் இதுக்கு வந்து. அடுத்த தகவல் என்ன தெரியுமா, மாணவர்களிடையே கள அளவிலான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதுக்கப்புறமா இயற்கை வள மேலாண்மை குறித்த அறிவை வளர்க்கக்கூடிய நோக்கத்தில் தமிழக அரசு ப்ளூ கிரீன் வளாகங்கள் அப்படின்ற ஒரு உன்னத திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. கல்வி வளாகங்களில் நிலையான நீர் மேலாண்மை, அதுக்கப்புறமா பசுமை தாவர தோட்டங்கள், பல்லுயிர் கணக்கெடுப்பு மற்றும் மரக்கன்றுகள் நடுதல் போன்ற நடைமுறை சூழல் செயல்பாடுகள் வந்து மாணவர்களினுடைய பங்களிப்போடு இங்கே வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக வீரா திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து. நம்முடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இருக்கு இல்லையா, அது அதிக எடையுள்ள செயற்கைக்கோள்களை வானத்துக்கு சுமந்து செல்லக்கூடிய திறனை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் தன்னுடைய செமி கிரையோஜெனிக் என்ஜினில் 200 டன் முழுத்திறன் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய பிரம்மாண்டமான LVM3 ராக்கெட்டினுடைய உந்து விசைத்திறனை பல மடங்கு அதிகரிப்பது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இது எங்கு சோதிக்கப்பட்டது, சோதித்து பார்க்கப்பட்டது அப்படின்னா நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் தான். அடுத்த தகவல் என்ன தெரியுமா, நம்முடைய தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்துவமாக காணப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கே உரிய மற்றும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அரிய தாவரங்கள் இருக்கும் இல்லையா, அது

அதுக்கப்புறமா விலங்கினங்களை கண்டறிந்து அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா மாவட்ட பல்லுயிர் அடையாளங்கள் திட்டம் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய பெயர். ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

இடம்காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்த தகவல்கள் என்ன தெரியுமா? மத்திய ஆயுஷ் அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதனுடைய சார்பில் 11வது தேசிய ஆயுர்வேத தினம் வந்து செப்டம்பர் 7 அன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த 2026 ஆண்டிற்கான தீம் என்னென்னா, ஆரோக்கியமான நாளைக்கான ஆயுர்வேதம், அதாவது ஆயுர்வேதா ஃபார் ஹெல்த்தி டுமாரோ அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம். ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய நோய் தடுப்பு முறைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளினுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் குழந்தை திருமணங்களை தடுக்கிறதுக்கும் ஆண்டுதோறும் நவ

வெதர் ஃபார் அ ஹெல்த்தி டுமாரோ அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம். ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய நோய் தடுப்பு முறைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளினுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் குழந்தை திருமணங்களை தடுக்கிறதுக்கும் ஆண்டுதோறும் நவம்பர் 27 வந்து சர்வதேச குழந்தை திருமண ஒழிப்பு தினமாக ஐக்கிய நாடுகள் பொது சபை வந்து அறிவிச்சிருக்குது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இளங்காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். தனிநபர்கள் மற்றும் சமூகங்களினுடைய சுயமரியாதையை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 8 அன்னைக்கு சர்வதேச எழுத்தறிவு தினம் வந்து உலகம் முழுவதும் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 2026 ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா, மக்கள், பூமி மற்றும் செழிப்புக்கான எழுத்தறிவு அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம். உலக பொதுமறையான திருக்குறள் இருக்கு இல்லையா, அதை இந்திய மொழிகள் அனைத்திலும் எளிதாக கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இருக்கு இல்லையா, அது திருக்குறள் பன்மொழி செயலியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செயலி மூலமாக திருக்குறளினுடைய 133 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய 1330 குறட்பாக்களையும் 22 இந்திய மொழிகளில் உரைகளோட வாசித்து அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல் ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வழக்கமாக சொல்கிறது தான், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, ஏன்னா நாம் அதிகமாக கவலைப்படுறதால எதுவுமே மாறப்போகிறதில்லை. ஸோ அடுத்து என்ன பண்ணுறது, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் எப்போவுமே நம்ம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஜெகஜோதியாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் எப்போவும் சிரித்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி நிறைவு பகுதியாக, நிறைவு பாடல் உங்களுக்கு வெள்ளித்திரை திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருச்சிங்க.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இளம் காற்று. கேட்டுட்ருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை. 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 9102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. நேர்களை அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
2: FM Rainbow 102.6 இடைவிடா இசை மழை.

0: அன்றும் இன்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
1: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: எஃப்எம் ரெயின்போ 102.6
1: இடைவிட இசை மலை.

0: நேரம் 9:30.
1: கருவிலைகளை காலச்சக்கரங்களாக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல்.
0: நேற்று இன்று நாளை, நேற்றைய பொழுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நாளை அப்படின்றது வெறும் கனவு மட்டும்தான். ஆனால் இன்றே நிஜம், வாழ்வே வாழ்வதற்கு அப்படின்னு பேசும்போது நல்லா இருக்குதுல்ல இந்த வரிகள். ஆனால் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பணம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்போது நாளைய பொழுதுக்காக நம்ம சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பழந்தமிழ் இலக்கியங்கள் சேமிப்பினுடைய அவசியத்தையும் திட்டமிட்டு வாழக்கூடிய நெறியையும் பாடல்கள் வழியாக ரொம்பவே அழகாக விளக்கி இருக்குது. அதைத்தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில். ஸ்டே டியூன் பண்ணுங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

வருமானத்திற்கு உள்ளார செலவை அடக்கி வாழ வேண்டும் அப்படின்றத திருவள்ளுவர் இருவேறு பாடல்களை எச்சரிக்கையாகவே நமக்கு வந்து சொல்றாரு. ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை அப்படின்னு. வருமானம் வரக்கூடிய வழி, அதாவது அந்த அளவு சிறியதாக இருந்தாலும் கூட செலவு செய்யக்கூடிய வழி பெருக்காமல் சுருங்கி இருந்தது அப்படின்னா வாழ்க்கைக்கு ஒருபோதும் கேடு வராது அப்படின்னும். அளவறிந்து வாழாதன் வாழ்க்கை உள்ள போல இல்லாகி தோன்ற கெடும் அப்படின்னு. தன்னுடைய வருமானத்தினுடைய அளவு தெரியாம சேமிப்பு இல்லாம வாழ்பவனுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பு இருப்பதை போல தோன்றி திடீர்னு ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால சேமிப்பு அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் வரும்போது அதை நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணாம கொஞ்சமா சேமிப்புக்கும் ஒதுக்கி வச்சோம் அப்படின்னாதான் வாழ்க்கை நலம்பட இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

காசு மட்டும்தான் சேமிக்கணுமா அப்படின்னா கிடையாது. சேமிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா நீர் சேமிப்பு பத்தி புறநானூறு ரொம்ப அழகா சொல்லுது. எதிர்கால பஞ்சம் மற்றும் விவசாயத்திற்காக நீரை சேமிப்பது ஒரு நாட்டினுடைய மிக முக்கிய சேமிப்பு அப்படின்னு குடப்புலிவியனார் அப்படின்ற புலவர் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு அறிவுறுத்துறாரு. நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருக்க தட்டோரம்ம இவன் தட்டோரே தள்ளாதோரே தள்ளாதோரே அப்படின்னு. நிலம் குளிர்ந்த இடங்களிலெல்லாம் நீர்நிலைகளை பெருக்கி நீரை சேமித்து வைத்த மன்னர்களே இந்த உலகத்துல அழியாத புகழை பெறுவார்கள். அதனால நீரை சேமிக்க தவறக்கூடாது. அப்படி நீரை சேமிக்க தவறியவர்கள் எதையும் சாதிக்காமல் அழிவர் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. நமனி ஃபெல்சினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz. செல்வம் இருக்கும் போதே சேமிக்க வேண்டும், வறுமை வந்ததுக்கு அப்புறமா சேமிக்க முடியாது அப்படின்றத சமண முனிவர்கள் நாலடியார்ல விளக்குறாங்க. சேமை கண் தோன்றிடனும் செம்மலர் போல் உளநாளால் நல்வினையும் செய்யார் பொருளும் வளநாளால் மாற்றாரேல் பின்னை வளமறி நல்கூர்ந்த போல்தில் நலிந்து என் நாம் அப்படின்னு. நல்ல காலம் இருக்கும் போதே தர்மமும் செய்யாம பொருளையும் சேமித்து வைக்காமல் கோட்டை விடுபவர்கள் பிற்காலத்துல வறுமை வந்து கஷ்டப்படும் போது வருத்தப்பட்டு எந்த பயனுமே இல்லை அப்படின்னு நாலடியார் சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பதே சிறந்த சேமிப்பு அப்படின்றத காரியாசன் சிறுபஞ்ச மூலத்துல குறிப்பிடுறாரு. நாளும் செலவு ஒழித்து நல்வினையோடு ஒப்புரவாக முற்று வாழ்பவரே காண்பரேல் அப்படின்னு, ஒவ்வொரு நாளும் வீணாக கழியக்கூடிய தேவையற்ற செலவுகளை தவிர்த்து அதை ஒழித்து அறநெறியோடு பொருட்களை சேமித்து வாழ்பவர்களே நிம்மதியான வாழ்க்கையை காண்பார்கள் அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு வசிங்க.

இயற்கையிடம் நாம் கற்க வேண்டிய சேமிப்பு பழக்கத்தை ஔவையார் எறும்ப உதாரணம் காட்டி அவர் எழுதிய நல்வழியில, கருமா முகில் கண்ட காகம் போல் எறும்புதன் கைமணலால் தான் தேடி வைத்த பொருளும் தனக்குதவாதாகும் அப்படின்னு சொல்றாரு. மிகச்சிறிய எறும்பு கூட தன்னுடைய வாயால மண்ணில் சுமந்து மழை காலத்திற்காக தானியங்களை சிறுக சிறுக சேமிக்கிறது. மனிதன் பேராசையால சேர்க்கக்கூடிய பொருள் அவனுக்கு உதவாமல் போகலாம். ஆனால் எறும்பினுடைய இந்த சேமிப்பு குணம் மனிதனுக்கு பாடம் அப்படின்னு சொல்லுது இந்த அறநெறி. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இலக்கிய சாரல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் உங்கள் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நனைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். லைவ் ஸ்ட்ரீமிங்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில். வெளியூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கே இருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
2: இதயமும் இசையும் உரையாடி கொண்டிருக்கும் இந்த தருணங்களில் நெல்லை பெண்களின் 102.6 அன்பான சகோதரர் கபில் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். கவிதை மொழிகளா பேசுறீங்களே, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுரையில இருந்து உங்கள் அன்பு சார் ஆண்டனி சார்.
1: ஆண்டனி சார், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க வந்தாலே லிசனர்ஸுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஆல் லிசனர்ஸுக்கு ஒரு ஸ்வீட்டோட வரீங்க.
1: ஓ மை காட், உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன
2: பாடல்கள்? ஸ்வீட்டான பாடல்கள் கேக்குறாங்க நேயர்கள், அதற்காக நன்றியும் கூட.
1: நன்றி. அதோட துவக்கமா என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு?
2: மழை பெஞ்சுக்கிட்டு சார் மாதிரி மீனாட்சி சுந்தர பட்டணத்துல.
1: ஓ சூப்பர்,
2: மனதில் குளிரது செவியில் குளிரும் ஒரு பாடல் ஒன்று போடுவோம்.
1: நிச்சயமா. என்ன பாடல்?
2: அந்தமன் காதலி திரைப்படம் சார். அது ஜெயப்பிரசையா அந்த வாணிஜனம் பாடிய அந்தமானை பாருங்கள் அழகு. அந்த அந்தமானை மதுரை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இயற்கையோடு சார்.
1: இந்த மான் பொங்கலுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: தமிழ் என்றுமே அழகு தான் இல்லையா? சிலேடை பாடல்கள் கேட்க கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்குது. எஸ் கேட்டுட்ருக்கீங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ஹலோ பிரதர்.
0: சொல்லுங்க பிரதர், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா பிரதர்?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் என்ன படைச்ச ஆண்டவனேன்னு இருக்கேன் சார்.
0: ஓ மை காட், அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஜாலியாக இருக்கணும் இப்போ. ஓகேவா?
1: ஆமா.
0: ஓகே, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கோழிய பிடிக்க தெரிஞ்சா போதாது சார், கொக்கு பிடிக்க தெரிஞ்சா போதாது, காக்கா பிடிக்க தெரிஞ்சா தான் கணக்க கச்சிதமா முடிக்க முடியும் சார்.
0: அவளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஒரு அளவு சொல்லுங்க, பேர் சொல்லிருக்க நேர்களுக்கு
1: அருமையாக வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை கபில் சார் அவர்களுக்கும் நமது நேர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம். பேசுறது முருகன் சார். சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: உன் மனசில் நானே தானா, என் மனசில் நீயே தானா என்ற பாடல் சார்.
0: ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் என்னன்றது பாட்டுல தெரிஞ்சுக்கிடலாமா?
1: கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாமே.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருக்கீங்க.

0: நேரம் 10:14 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழவந்தாள்புரத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: ரவி சார், எப்படி இருக்கீங்க?
1: ஆ, நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து சின்ன தம்பி பெரிய தம்பி.
0: ஆ,
1: பாடல் வந்து ஒரு காதல் என்பது.
0: கண்ணில் உள்ளது. சரி, எங்க உள்ளது இல்ல, பாடல கேட்டலாம். ஓகேவா?
1: நன்றி நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி. ஓ மாய் காட், என்ன பாடல் இல்லை அது! அப்படியே இந்த பாலில் நம்ம வழக்கமாக வந்து ஜீனி போட்டுதுன்னு அப்படியே கலக்கி குடிப்போம், ஆனால் தேன் ஊற்றி குடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுல அந்த பாடல். செம்ம க்யூட்டான பாடல் கேட்டோம். கேட்டுட்ருக்கீங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அருமையாக வழங்கினே சார், வணக்கம் சொல்வதே உங்கள் அன்பு நேயர் பார்க்கலேருந்து வசந்தா.
0: வசந்தா மேடம் சார், லா சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: தங்கிக்கு
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: அதாவது ஒரு அழகான வரிகள் உண்டு. இன்னும் ஒரு சில காலத்திற்கு மட்டும்தான், இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்த குழந்தைகள் நம் வசம். அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அப்படி அப்படி நினச்சா வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு ஒரு உருக்கமான வரிகள் படித்தேன். அந்த மாதிரி தான் உடன்பிறப்புகளும் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவங்க லைஃபு அவங்களோட வே அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா. ஒரு எமோஷ்னலான அப்படியே பாண்டிங்கான ஒரு பாடல் கேட்டோம், கேட்டுட்ருக்கீங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்க இருந்து பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? தீபா மேடம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு?
1: பெரிய
0: ஓகே, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்கலாமா?
1: நன்றி.

0: மனோ சித்ரா பாடிய பாடல் பேசாமல் அந்த பாட்டையே மறுபடியும் ஒரு தடவை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சுல்ல. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: என்ன
0: படத்துல பாடல் எப்படி இருக்கீங்க? முதல்ல தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்தா? சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மூணாவது முறை கேட்டிருக்கேன் இந்த கேள்வியா? ஓகே, பரவாயில்ல, சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் அப்படியே நினைச்சிருக்க, வாழ்த்துக்கள். ஓகேவா?
1: நன்றி சார்,
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:36 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்க இருந்து பாத்திரலாமா? வணக்கம்.
1: அன்பான கபில்சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு?
1: சார், நான் கேட்க போற அருமையான பாட்டு வந்து செவ்வந்தி படத்துல இருந்து செம்மீன செம்மீன உங்ககிட்ட சொன்னேன் அந்த படம் சார்.
0: முருகன் சார்
1: சொல்லுங்க சார்,
0: இன்னொரு முறை சொல்லுங்க, நான் மறந்துட்டேன் நீங்க சொன்னத.
1: அதான்
0: உங்களுக்கான பாடல் வருது, கேக்கலாமா?
1: நன்றி.

0: நேரம் 10:42 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்க இருந்து பாத்திரலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: எப்படி
0: இருக்கிறீங்க வினித்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: பார்வை ஒன்றே போடும் படத்துல இருந்து.
0: என்ன படம்?
1: பார்வை ஒன்றே போடும்.
0: சீரியஸாவா? பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றாக இருக்கிறேன் தென்றல். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமா இருக்கிறோம்.
1: நலமா இருக்கிறீங்களா? ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல்? என்ன பாடல்?
0: உடன்பிறப்புல
1: இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

காட், எவ்வளோ இனிமையான பாடல்கள். இன்றைக்கி என்னாச்சு, நேரலுக்கெல்லாம் அப்படியே சமைக்கி விட்டன பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நானும் இங்கே உள்ளே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கேன். எஸ் கேட்டுட்ருக்கீங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்.

0: கேக்கலாம்.
1: படம் வந்து சின்ன மாப்பிள்ளை, பாடல் வந்து காட்டு குயில் பாட்டு சொல்ல என்ற பாடலை அன்பு நேர்களோடு சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
0: நிச்சயமாக உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் கபில் தேவ் சார், நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பராக இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார். கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் சந்திரன்.
0: சந்திரன் சார், சொல்லுங்கள், என்ன படத்தில் என்ன பாடல்?

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்க இருந்து பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், திருப்பத்தூர் பெயமுக்குளம் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? நிகழ்ச்சியில நாட்டாமை படத்துல இருந்து மீனா பொண்ணு.
0: உங்களுக்காக மீனா பொண்ணு கேட்டலாமா?
1: ஓகே கேட்டலாம் சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டிருச்சீங்க.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

0: பிறந்தது உலகு
1: ஆணை படைத்தான் பிறகு
0: தன் அழகு.

இவன் அதில் பொங்கி வழிந்தது அழகு, அதில் பொங்கி வழிந்தது அழகு, படைத்தான் பூமியை இறைவன்.

சேவல் கூட தூங்கும் உலகை கூவி எழுப்பும் குரலாலே ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். முதலில் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எம்எஸ் விஸ்வநாதன் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்.
2: நம்ம ஊரு சிங்காரி

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் வீணா சகஸ்திரா புத்தே அவர்களின் பாட்டும், அதைத் தொடர்ந்து வாணிஜெயராம் வழங்கி பஜன்ஸும், பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தாரிசையும் கேட்கலாம்.

அடுத்து நீதய ராதா, தியாகராஜர் கீர்த்தனை, வசந்த பைரவி ராகவம், ரூபகதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் செங்கல்பட் என் இ குணசேகரன், என் இ வெங்கடரமணன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ஓங்கூர் டி ஜீவா அவர்கள் தவில்

0: homes and worship them. President Draupadi Murmu has extended greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. In her message, she said, Lord Ganesha symbolizes wisdom, prosperity, and auspicious beginnings. The president prayed that Lord Ganesha brings happiness, peace, good health, and prosperity to everyone. India has condemned the attack on the commercial vessel MT El Gaia off the coast of Oman. In a statement, the Indian Embassy in Oman said, 13 Indian crew members have been rescued so far, while search and rescue operations are continuing for one missing Indian national. The embassy is said to be closely monitoring the situation and coordinating with the Omani authorities in the ongoing search and rescue operation. The India Meteorological Department has issued an orange alert warning for heavy rainfall over Gujarat today. Heavy rainfall is also expected over Delhi, Haryana, Chandigarh, Punjab, East Rajasthan, Assam. And with that, we end this news bulletin.
1: நேரம் 5:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் சிந்து பைரவி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் பாடல்.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்டவாம.

நிபம நிப நிப நிப நிப மப நிப நிப நிப ரிஜ ரிஜ ரிஜ ரிஜ நிஜ ரிஜ ரிஜ ரிஜ பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி ரி கம ப கம ப ம ப பனி பனி சரி சனி பம சரி கம கணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாம தேவ.